நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 அஸ்வின மாதம் 22ஆம் தேதி, 2026ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56:30. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. அதிகாரம் 12, குறள் எண் 120. வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல் செய்யின். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. பிறர் பொருளையும் தம்பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல் செய்யின். கேட்டது குரலோசை. நேர்களினி கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், கோபால் பல்படி, விருத்தாஜலம், மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா, உலக மனநாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் அவர்கள். காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜ செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது திருப்புண்டி அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் திருக்கோவில். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது வழங்கவிருக்கிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஜி யாஷிகா, 7:00 புதுப்பொழுது முதலில் திரையிசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:35 புது பொழுது, 8:05 கோபால் பல்படி வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் பாட்டு பட்டாசு, 8:30 பாட்டு பட்டாசு தொடரும், 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல், முதலில் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாழ், மூட்டுவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதி, 9:35 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உங்கள் பதிவு எங்கள் குரல், 10:00 பேரளம் சரோ சிபிஎஸ்சி சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இது எங்க ஏரியா. இன்று மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஜி யாஷிகா, 12:10 பரிமாற்றம் ரயில் பயணங்களில் கவனம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ரெட்ரோ ரிதம்ஸ், 1:30 தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்கவிருக்கிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம், 9:55 பாட்டு பெட்டி, 2:00 மெலடி மெட்டுக்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மெலடி மெட்டுக்கள், 2:30 பேரளம் சரோ சிபிஎஸ்சி சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் மெலடி மெட்டுக்கள், 3:00 கோபால் பல்பொடியின் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஹேஷ்டாக்கில் ஊரும் உணவும். தஞ்சாவூர் மாவட்டம் 41 பெரிய கட்டாநகர கிராமத்திலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம், 4:30 வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸின் ஊரும் உணவும், 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ, மூட்டுவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள், 6:05 லைட் ஹவுஸ், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:25 பாட்டு பெட்டி, 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி வழங்கவிருக்கிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள், 7:00 இசைத்தன்றல், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: Japan's Natsuki Nidaira 2-1 in a thrilling three-game contest. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. India leads the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in third T20I in Indore last Sunday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங் கனிமொழி அவர்கள்.
3: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவு நிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக்களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தியது. செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப்போர் நடைபெற்றபோது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும் நடுநிலை பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலானி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலை பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதுவும் மிகை கொளாது கொடுப்பதுவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறி சாரம் கூறுகின்றது. இன்னார் இனியார் வயல்நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்து கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க

0: வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. அதிகாலை புலரும் ஆனந்த வேளையில் அம்மை உமேவளை வணங்கி பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
10: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: அன்பார்ந்த உழவு நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
12: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
13: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
14: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
11: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
15: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
16: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.

0: உழவர்களுக்கு.
1: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
3: காரைக்கால் வானிலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காரைக்கால் பகுதியில், அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், வேதாரண்யம், சிதம்பரம், சீர்காழி இந்த சுத்து வட்டார பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு சில இடத்துல மிதமான மழையும் ஒரு சில இடத்துல லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேர வெப்பநிலை வந்து குறைஞ்சி 32, 33, 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிரும். அதனால் வெயில் தாக்கம் குறைய வாய்ப்பு உள்ளது. இந்த சமயத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், 70-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதில் கொஞ்சம் 20 நேரத்துலேயும் கொஞ்சம் வெப்பம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் காற்றின் ஈரப்பதம் 90-95% பதிவாக வாய்ப்பு உள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12 இல்லை சில இடத்துல 14-18 கிலோமீட்டர் அளவில் வடகிழக்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தென்மேற்கு பருவமழை 1-2 நாளில் முடிவடையும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் திசை மாறுபட்டிருக்கு, அதில் அந்த மழைகள் வந்து வடகிழக்கு திசையிலிருந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இப்போ இந்த மழை பருவம் ஆரம்பிக்கிறதுனால வேளாண் பெருமக்கள் பின்தங்கிய சம்பா சாகுபடிக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து மேற்கொள்ளலாம். இப்போ என்னன்னாக்கா, இந்த மழையை பயன்படுத்தி நேரடி விதிப்பும் செய்யலாம், இல்லை நாற்று விட்டு நடவு செய்கிறதுக்கு சேடை உழவு செஞ்சு நிலம் தயார் செய்யலாம், மிஷின் நடுற செய்கிறார்கள் நாற்று ஏற்பாடு செய்யலாம். மத்திய கால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தணும். வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, சம்பா மசூரி, KKLR2, 4, EDIT 38 போன்ற 120 வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். வேளாண் கல்லூரியில் வெள்ளை பொன்னி போன்ற மத்திய கால நெல் ரகங்களை விற்பனை செஞ்சு கொண்டிருக்காங்க, அதை வாங்கி பயன்பெறுங்க. கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி இருக்க விவசாயிகள் பசுந்தாள் உரங்களை பயிர் செஞ்சு மடக்கி உழுதா நல்ல பலன் கிடைக்கும். இல்லைனாலும் பசுந்தாள் இலை உரங்களை அங்கங்கே கழித்து வயலில் போட்டு மடக்கி உழலாம். அதாவது வேப்பம், புங்கம், வாதநாராயணா, எருக்கன் போன்ற பசுந்தாள் இலை உரங்கள் கொழுந்தாக உள்ளதை கட் பண்ணி நம்ம வயலில் போட்டு மடக்கி விடலாம். நேரடி விதைப்பு செய்கிற விவசாயிகள் சேற்று விதைப்போ இல்லை புழுதி விதைப்போ செய்யலாம். களைக்கொல்லி பயன்படுத்துவது ரொம்பவும் அவசியம். புழுதி விதைப்பாக இருந்தால் தைபன் கார்புல பென்தே கார் பயன்படுத்தலாம். சேடை விதைப்புக்கு பெட்ரோலா குளோர் இல்லை பெட்ரோலா குளோர் சேஃப்னர் களைக்கொல்லியை பயன்படுத்தலாம். இல்லைனா களை ரொம்ப அதிகமாக வந்துடும், அப்போ நெல் வளர்ச்சி மிகவும் குறைஞ்சிரும். விதைநீர் செஞ்சு விதைக்கிறது நல்லது. கேப்டன் திறன் போன்ற பூஞ்சான கொல்லிகள் மற்றும் நுண்ணுயிர உரங்களை பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரிடம் இதெல்லாம் பயன்படுத்தி விதைநிறுத்தி செய்யலாம். கால்நடைகளை வந்து விவசாயிகள் தடுப்பூசி போட்டு இனி வர்ற மழைக்காலம்னால தொண்டையடைப்பான், கக்குவான், கழிச்சல் நோய் மற்றும் இதர நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இப்போ இந்த வருஷம் வந்து எல்னினோ எஃபெக்ட்னால நமக்கு தென்மேற்கு பருவமழை முற்றிலும் ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதனால வடகிழக்கு பருவமழை அதிகமாக சான்ஸும் இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: கேட்டது உழவர்களுக்கு.
1: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: உலா வந்தது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் எனி கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
3: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கோப்பெரும் சோழன் கரூரை தலைநகராக கொண்டு அரசாண்ட சோழ மன்னன் மதுரைக்கு அருகில் பிசிர் என்ற ஊரில் வாழ்ந்த ஆந்தையார் என்பவர் கோப்பெரும் சோழனின் ஆட்சி திறனையும் பெருமைகளையும் கேள்வியுற்றறிந்து அவரிடத்தில் நட்பு கொண்டார். கோப்பெரும் சோழனும் பிசராந்தியரின் கவிப்புனையும் திறமையையும் சிறப்பையும் அறிந்து இருவரும் ஒருவரை ஒருவர் காணாமலேயே நட்பு கொண்டனர். இருவரும் நண்பர்களாக இருக்கின்ற வேளையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பை பெறவில்லை. கோப்பெரும் சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க அவையினரோடு சென்றபோது தன் அருகில் அமர்ந்து வடக்கிருக்க தன் நண்பன் வருவார் என்று கூறினார். அவ்வாறு கூறியதை கேட்ட கரூரில் உள்ள மக்கள் அனைவரும் நகைத்தனர். பிசிர் என்ற ஊருக்கும் கரூருக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது! இந்த செய்தி ஆந்தையாருக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அப்படியே கிடைத்தாலும் அவர் தகுந்த நேரத்திற்கு வர முடியுமா என்றும் தெரியாது. இவர் இத்தனை நம்பிக்கையோடு அவர் வருவார் என்று கூறுகிறாரே என்று நகைத்தனர். அதை அறிந்த கோப்பெரும் சோழன், அவன் வரவில்லை என்றாலும் நான் அல்லல் உற்றதை அறிந்தால் நிச்சயமாக ஆந்தையார் வருவார். அவர் நுண்மான் நுழைவுளமிக்க நட்பின் மேன்மை உடையவர். அதனால் என் அருகில் இடம் வைத்து அவருக்கும் இடம் அமையுங்கள் என்று கூறினார். அவ்வாறே இடம் அமைக்கப்பட்டது. ஆனால் கோப்பெரும் சோழன் ஆந்தையார் வருவதற்கு முன்னாலேயே மறைந்து போனார். ஆந்தையாரும் கோப்பெரும் சோழனின் உள்ள உணர்வை அறிந்து ஓடி வந்தார். கரூரில் இருந்த மக்களெல்லாம் இருவரின் நட்பையும் எண்ணி மேலும் மேலும் வியந்தனர். அவர் கோப்பெரும் சோழன் அருகிலேயே அமர்ந்து தானும் வடக்கிருந்து கோப்பெரும் சோழன் கூறியது போலவே உயிர் நீத்தார். உயிர் நட்பும் உணர்வும் ஒன்றிய நட்பாக இருவர் நட்பும் இருந்தது இலக்கியத்தில் பெரிதும் போற்றப்படுகிறது. உள்ள ஒருமைப்பாடு உடையவர்கள் நெடுந்தொலைவில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் அன்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதை இவர்களுடைய நட்பு நமக்கு காட்டுகிறது. நேயர்களே, முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்னும் குறளுக்கு இணக்கணமாக இருவரும் அகத்தால் ஒன்றுபட்டு அன்பால் மேன்மையுற்று உலகத்தில் நட்பால் நிலை பெற்றவர்கள். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
5: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமெக்ஸ்.
0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 10 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும், 10:30 பேரளம் சரோ CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்

இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து மகிழ்ந்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து மகிழ்ந்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக்க அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இரு நாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல்நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை சுமார் 1500 MW மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணியிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 MW இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21700 MW, அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்நினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 MW வந்து நமக்கு வரல. ₹35 வந்து கேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர்ற பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க 800 இருக்கு நாப்தா பவர். ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15 இருந்து

0: 31 ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் நம்ம கால் ஃபார் பண்ணிருக்கிறது 3500 மெகாவாட் கிட்ட கால் ஃபார் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1500 மெகாவாட் தான் வாங்குவோம்.
1: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நகர்றது அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ் ஆர்பிஎல் ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: இருவரி செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19 ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழி இன நோய் ஆராய்ச்சி கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்

0: சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. துளிர்கிறது காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் சென்ட். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
3: மேலணிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம் அக்கா.
6: உங்க பேர் என்ன?
7: ஜி ஆஷிகா.
6: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
7: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
6: சரி, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: பாட்டு பாட போறேன்.
6: எங்க பாடுங்களே?
7: அம்மா.

0: அசைந்து அசைந்து செல்லம் யானை எது பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லம் நத்தை எது பாராய், பறந்து பறந்து ஓடும் பறவை எது பாராய், துள்ளி துள்ளி நாகம் பல்வி செல்லம் வாராய்.
1: சூப்பர் பாடல் பண்ணீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டீச்சரா.
1: உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? வருங்காலத்துல சிறந்த கணித ஆசிரியரா ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூக்கா.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: துளிர்த்தது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் சென்ட் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

Mundial. நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம். இனிதாய் மலரும் இசை பொழுது, இது புதிதாய் புலரும் புதுப்பொழுது. மண்ணை முத்தமிட்ட மழை துளி, செவியை முத்தமிடுகிறது இசைத்துளி.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது புதுப்பொழுது. நேர்கள் இன்று காலை 8:05 வரவிருக்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் எனும் புலன மொழியை உங்கள் குரல் பதிவில் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். 2016 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேளுங்கள். முதலில் குரல் பதிவிடுவோருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் பாடல்கள் உலாவரும். வானம் கருத்தால் பூமி கருத்து விடுமா என்ன? ஆனாலும் மயில் தொகைக்கு கருத்தல் மட்டுமல்ல விருப்பமும் அதுதானோ?

திருகிடுதாம்

இனிய பொழுதில் இசைப்பொழுதாய் இணைத்திருக்கிறது. காரைக்கால் பண்பலை 100.3 புதுப்பொழுது. வெண்மேகம் வான்தூரல் போடாதோ,

0: இனிதாய் இணைத்தது புதுப்பொழுது. சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவ்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும் அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும் மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரித்து

0: இருப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9000ஐ கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:00 தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்

0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம்
2: 7:05.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: கும்பகோணம் MS பல்லோக்கு மருத்துவமனை தேசிய தர சான்றிதழ் பெற்றது.
5: வெளி மற்றும் உள் நோயாளி பிரிவு அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, எலும்பு, மூளை நரம்பியல், ENT, சக்கர நோய், கால்புண் சிகிச்சை, டயாலிசிஸ் என
4: அத்தனையும் நவீன தொழில்நுட்பத்தோடு MS பல்லோக்கு மருத்துவமனை கும்பகோணம்.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
7: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
6: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
11: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ₹2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC. மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
13: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திரு மயிலாடுதுறை.
14: உங்கள் கடை காரைக்கால்.
15: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்துல ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போறார் அப்படின்னு மற்றவங்க நினைச்சாங்க. அவர் அப்படி செய்யல, அந்த இடத்துலயே பொட்டலத்தை பிரிச்சார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை, உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்

0: காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது சீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்று மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூல் கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 அவுன்ஸு சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவை இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேத்திக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் பட்டுவிட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியவர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கூசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மயிலாடுதுறை
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: மனமே நலமா. உலக மன நல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார்

0: காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
1: இன்னைக்கு 4வது நாளா உங்கள்ட்ட பேச போற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, குறை பேசாம இருக்கணும் மனநலத்தை பாதுகாத்துக்க. குறை பேசுறது ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம சொல்லுவோம், கடுகு சிறுசானாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதில் ஒன்று தான் குறை பேசுறது. ஏன் குறை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நினைவாற்றலும் கற்றல் திறனும் உள்ள ஒரு இருப்பிடம், மூளையில் உள்ள ஒரு இருப்பிடம் தான் வந்து ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த ஹிப்போ கேம்பஸ் பகுதி என்ன ஆகும்னா, நாளடைவில் நம்ம குறை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அதிகமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதால குறை பேசுகிற நபர்களுக்கு ஹிப்போ கேம்பஸ் மூளையில் உள்ள பகுதியை சுருங்கி இருக்கிறத ஆய்வுகள் சொல்கிறாங்க. எதனால் அப்படி ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மூளை வந்து நம்ம தினமும் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும்னா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, மூளை வந்து நம்ம ஒரே விஷயத்தை தொடர்ந்து யோசிக்க பேச அதுவே வந்து ஒரு பாதையை வந்து வழிவகுத்து கொடுத்துரும். ஒரு நாளைக்கு வந்து 30 நிமிஷம் குறையாம பேசக்கூடியவங்களுக்கு ஹிப்போ கேம்பஸ் ரீஜியன் தானாகவே சுருங்கிடுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. நம்ம வந்து குறைகளே பேச பேச, ஒருத்தர் நிறைவாக நமக்கு என்ன செஞ்சாலும் அதை நம்மளே நிறைவாக பார்க்கணும்னு நினச்சாலும், நம்மளுடைய பிரெயினில் உள்ள அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து இதை வந்து குறையாவே பார்க்கும். ஏன் இது நடக்குதுன்னா, பிரெயினில் ரெக்கார்டான அந்த பாதை தான். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி, மூளையில் உள்ள ஒரு பகுதி ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி எதுக்கு உதவும்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த, அதை வந்து சீராக செயல்படுத்த உதவும். அப்போ நம்ம குறை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பகுதியும் வந்துட்டு டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. நம்ம தொடர்ச்சியாக குறை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்குள்ளே வளர்றதுக்கான எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, நம்மளுடைய மனநலத்தை பாதுகாத்து கொள்றதுக்காக நம்ம குறை பேசாம இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வந்து மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தானே நான் கொண்டு போய் என்னோட நண்பர்களோட பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நாள் அதை பத்தி பேசினா பரவாயில்ல, 2 நாள் பேசுனா பரவாயில்ல, உங்களோட நண்பர்களுக்கு அது உங்களுக்கு சொல்யூஷன் தர தெரியல, இதை வந்து பிரச்சனையாகவே நான் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படுறது வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை உங்களோட நண்பர்களால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் ஒரு உளவியலாளரை சந்தித்து அவங்கள்ட்ட இதை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் மேற்கொள்கிறது நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த குறையாகவே நீங்கள் பேச பேச, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த நிகழ்வுகளையும் நீங்கள் பார்க்க பார்க்க, அதனால் வரக்கூடிய மன சோர்வு, மன சிதைவு அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படும். நம்ம மற்றவங்களை பற்றி தான் குறை பேசுகிறோம், ஆனால் அது என்னமோ பாதிக்கிறது நம்மளை தான். அதனால் நம்மளுடைய மனநலத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக குறை பேசாமல் இருக்கிறது நமக்கு நல்லது.
0: மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. சுற்றி தொடரும் வானலையில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது புதுப்பொழுது. இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: PSR தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: திருவாரூர் சீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000-க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
11: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
12: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
11: கிறிஸ்டலின் சிகோசா
12: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
13: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
14: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இளங்காலையின் இனிய பொழுது இது காரைக்கால் பண்பலையின் புதுப்பொழுது. சில்லென்று தொட்ட மழை தொழி, சிலிர்த்திட்ட மண்ணின் உயிர் துளி, காலை பொழுதிற்பட்ட கதிரவனின் கதிரொளி, குளிர்த்தென்றல் பதமாக வீச, பூங்காற்றில் பூக்கள் இதமாய் பேச, வானலை நேசத்தில் கான அணைகளோடு நம் செவி நிறைக்க தொட்டி செல்ல வரும் இன்றைய புதுப்பொழுது நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
10: காரைக்கால் பண்பலை 100.3 காலை நேர நிகழ்வில் நம்மை இணைத்திருக்கிறது புது பொழுது. காரைக்கால் ஜவஹர் நவோதயா பள்ளி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, எதிர்வரும் 2027-2028 கல்வியாண்டில் 9ஆம் மற்றும் 11ஆம் வகுப்பில் காலியாக உள்ள இடங்களில் சேர்வதற்கான நவோதயா வித்யாலயா தெரிவு நிலை தேர்வு எழுத விரும்பும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் அறிவிக்கப்பட இருக்கின்ற வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி நாள் நிர்வாக காரணத்தால் மேற்கொண்டு 15/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என முதல்வர் அறிவித்திருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, பொதுமக்கள் பாஸ்போர்ட் எடுப்பதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்த்து மிக எளிதாக விண்ணப்பிக்கும் வகையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வாகனம் மொபைல் பாஸ்போர்ட் சேவாவின் புதிய திட்டத்தை திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் அறிமுகப்படுத்தி

உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட பொதுமக்கள் வசதிக்காக இன்று முதல் வரும் 16/10/2026 வரை 3 நாட்கள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மொபைல் PSK வேன் மூலம் சிறப்பு பாஸ்போர்ட் முகாம் நடைபெற உள்ளது. வழக்கமான பாஸ்போர்ட் அலுவலகங்களில் நடைபெறும் ஆவண சரிபார்ப்பு, புகைப்படம் எடுத்தல், கைரகை பதிவு உள்ளிட்ட பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பதற்கான அனைத்து நடைமுறைகளையும் பொதுமக்கள் இந்த நடமாடும் வாகனத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம். முகாமில் நாள் ஒன்றுக்கு 40 பேர் வீதம் முன்பதிவு செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் பெற விரும்பும் பொதுமக்கள் https://www.passportindia.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நார்மல் ஸ்கீம் சாதாரண முறை மூலம் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்திய பிறகு ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் பகுதியில் மொபைல் வேன் என்பதை தேர்ந்தெடுத்து தங்களது முன்பதிவினை உறுதி செய்து கொள்ளலாம். பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பதாகவே முகாம் நடைபெறும் நாட்களில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்களது பாஸ்போர்ட் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். இனிக்கும் இசை பொழுது, இது காரைக்கால் பண்பலையின் புதுப்பொழுது.

0: இதமான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது புதுப்பொழுது. நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 என்று பிற்பகல் 12:10 கோலாவரவிருக்கும் பரிமாற்றம் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களில் கவனம் என்ற புறுண்மையில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் புது பொழுது நிகழ்ச்சியில் இணைகிறது சேவை செய்தி. காரைக்கால் ஸ்ரீ கைலாதநாத சுவாமி திருக்கோவில் நவராத்திரி கொலு தர்பாரில் இன்று மாலை நாட்டிய நிகழ்ச்சி. கேட்டது சேவை செய்தி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

காரைக்கால் பண்பலை 100.3 இதமான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது. புதுப்பொழுது நேர்களை அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி தீபா சந்திரசேகர். இதமான பொழுதை செவி நிறைக்கும் புதுப்பொழுது.

0: தரும் காலை பொழுதில் நம்மை இதுவரை இணைத்தது புது பொழுது. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.

0: கல்லணம் தொட்டு நீங்க விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். குழந்தையும் தெய்வமும் ஒன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து ஒரு இடத்துல நான் கண் கூட பார்த்தேன். ஒரு பள்ளியில ஒரு 7 வயசு குழந்தை, அது வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அது வந்து கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கு, எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா கேட்கிறாரு, நம்ம வீட்டுல நீ எனக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட், அதனால வந்து நீ வந்து இவ்வளவு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, படிப்புலயும் கெட்டியா இருக்க, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொண்ணு ரொம்ப அடம் பண்ணி எனக்கு மொட்டை அடிச்சு விடுங்க அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவு அழகா முடி வச்சிருக்கிற அந்த குழந்தை வந்து மொட்டை அடிக்கணும்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கோபம் தாங்கல. ஆனா குழந்தை மேல இருக்கிற பாசத்துல அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல. அவங்க அம்மா வந்து ஏமா ஏமான்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க ஏதாவது எனக்கு தரணும்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க எனக்கு கிஃப்ட்னு கொடுக்கறதா இருந்தா எனக்கு மொட்டை அடிச்சு விடுங்க அப்படின்னு உடனே, ஏன் இவன் இப்படி பண்றான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்ல நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு அடம் பிடிச்சு அந்த பொண்ணு என்ன பண்றா, மொட்டை அடிச்சிட்டா. மொட்டை அடிச்சோடனே இது என்னன்னு தெரியல, இவ்வளவு படிச்ச இந்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல்ல ஏதாவது சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் மறுநாள் கேட்கணும்னு அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய அழைச்சிட்டு ஸ்கூல்ல விடுறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஒரு பையன் வந்து தலையில மொட்டை அடிச்சிருக்கான். அவன் வந்து இந்த பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணை பார்த்தோடனே அவன் வந்து என்ன பண்றான், அழுவுறான். நீ அழுவாத, உனக்கு துணையா நான் இருக்கேன், நாங்களா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொன்ன உடனே அப்போ ஒண்ணுமே புரியல. அப்பதான் சொல்றாங்க, அந்த சின்ன பையனுக்கு வந்து புற்றுநோய் வந்து கீமோ தெரப்பி கொடுத்து அவன் தலைமுடியெல்லாம் எடுத்திருக்கான், அதனால அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. இந்த குழந்தைங்க ஏன் அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நான் மொட்டை அடிச்சிருக்கேன், இந்த மொட்டையோட எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வரதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நான் மட்டும் மொட்டை அடிச்சுட்டு வந்தா என்னால கேள்வி பண்ணுவாங்க, அதனால எனக்கு வரத்துக்கு தயக்கமா இருக்குன்னு சொன்னோடனே, உனக்காக நாங்க மொட்டை அடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க 2-3 பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு போய் அந்த குழந்தைக்காக கொடுக்கும் பொழுது அப்பதான் அந்த அப்பாவும் அம்மாவும் பாக்குறாங்க, கடவுள் நம்ம குழந்தையாதான் இன்னைக்கு இருக்காங்க, நம்ம தான் வந்து நம்ம குழந்தைய மட்டும் பாக்குறோம், மற்ற குழந்தையும் நம்ம குழந்தை மாதிரி பாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தை உணர்த்துச்சு. ஏன் இந்த சம்பவத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட சில விஷயங்கள்ல வந்து பார்ஷியாலிட்டி பார்ப்போம், சார் நமக்கு எது ஃபேவரா இருக்குன்னு பார்ப்போம், ஆனா குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணாங்கன்னா 100% அது வந்து நல்லதுதான் செய்வாங்க. சோ குழந்தைங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குழந்தையா மாறணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, பெரியவங்களா ஆயிடுவாங்க ஆனா குழந்தைங்களோட மனசை புரிஞ்சிக்க தெரியாது. குழந்தைங்களை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், அவங்க பாக்குற பார்வை, அது எல்லாத்தையுமே நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க நமக்கு 1000 பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது இம்மிடியட்டா அந்த குழந்தைங்க செய்வாங்க. குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா எதுவுமே தேவையில்லை. நம்மளே சொல்லுவோம் போன்ல, நான் வந்து இல்ல நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா வீட்டுலதான் இருப்போம். உடனே குழந்தை சிரிக்கும், இந்த மாதிரி போய் சொல்லலாம் அப்படிங்கறது அதுக்கு தெரிய வரும். சில நேரத்தில் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னே சொல்லிடும் குழந்தை, ஏன்னா அதுக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப அந்த குழந்தைய சரியா டியூன் பண்ணுங்க. குழந்தை மேல நம்ம எந்த காலத்திலயும் வெறுப்பை காட்டாம நீங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காட்டிகிட்டே வாங்க. குழந்தைங்க ஃபியூச்சர்ல பெரிய ஆளாயி வாழ்நாள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கற அளவுக்கு அவங்க சாதனை பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97-15-16-72-82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில்.

0: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். கோபால் பல்படி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ரூபாய் 2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நேர்களை பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் நேர்கள் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக கேட்ட பாடல்கள் இப்போ நம்ம கேட்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
6: வணக்கம், பிரதாப ராமபுரம் கவியரசன், டாக்டர் படத்துலேருந்து எனி சாங். நன்றி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பால் சிதா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமது.
3: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு

0: 6082077777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
2: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
4: திருவாரூர் சீமாட்டியின் 9 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
5: பாடுபடாசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே தீபா சந்திரசேகர் பேசிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யாரு வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
6: காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கத்தார் நாட்டிலிருந்து மேலவாஞ்சூர் சம்ஸ்கிருதி. எனக்கு அமரன் படத்திலிருந்து மின்னலே ஏ மின்னலே பாடல் வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.

0: அபிபெரிச்சை நேரம் 8:20. அபிபெரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபெரிச்சை.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணை குழிக்குடி காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணை குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராஸுக்கு அட்ராஸுக்கு. நாளை காலை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேரம் 8:23 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது பாட்டு பட்டாசு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வாய்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்பி பாடல் யார் கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
7: காரைக்கால் பண்பலைக்கு காலை வணக்கம். திருமுலஸ்தான்லேருந்து வீரசுந்தரி பேசுகிறாங்க. படம் விடுதலை பாடல் வழி நெடுக காட்டு மொழி அந்த பாடல் கொடுங்க. நன்றி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டி சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் பாட்டு பட்டாசு.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்பொடி, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டுப்பட்டாசு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ரூபாய் 2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
4: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
10: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது பாட்டு பட்டாசு. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரை கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்க, அவங்க வாய்ஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
14: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்காக ஜனநாயகன் என்ற படத்திலிருந்து ஒரு இனிய பாடல் வழங்கும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நான் செந்தில் கண்ணன், பேரளம்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: தமிழக அரசு மற்றும் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மயிலாடுதுறை கருவாடக்கரை பிஎஸ்சி நர்சிங் வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9751282020.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நேயர்களுக்கு உள்ளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். பேரலம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பல்புடி, திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களம்.
11: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
14: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
15: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
10: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்காலின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க யார் வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க கேட்கலாமா?
16: அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். வங்க கடலோரம் சங்கத்தமிழ் பாடும் நமது காரைக்கால் பண்பலை 100.3 வழங்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்காக ஜகமே தந்திரம் என்ற படத்திலிருந்து எனக்கே ராஜாவானான் என்ற இனிய பாடலை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நான் நாகூர் ஜகபர் சாதிக், நன்றி வணக்கம்.

0: திருவாரூர் சீமாட்டியின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
1: நவ்லெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
3: நேர்களே, இன்றைய பாட்டு படாசு நிகழ்ச்சியில மேலும் பாடல் விரும்பி கேட்ட நேயர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கீழக்குடியிருப்ப சிங்காரவேல், நாலு வீதிபதி வீரம்

0: இரவாஞ்சேரி, கலாவதி, ராஜமோகன், தர்மபுரம், சாந்தி, பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா, பவித்ரமாணிக்கம் ரகுபதி, கூவாகம் இளங்கோவன், தானிக்கோட்டகம் ரவிக்குமரன், ஆயக்கரம்புலம் சுரேஷ், பூவம் உஷாராணி, திளையாடி நவீலன், பில்லூர் சதா கௌதமன். நிறைவு பெறுகிறது பாட்டு பட்டாசு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
2: தரமான தங்க நகைகளை

0: திருவாரூர் காமராஜ் புட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் புட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
3: ஆகாஷ்வாணி
4: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா
5: நமோ வெங்கடேசா.
3: நேயர்கள் கேட்க இருப்பது திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு.

0: திருப்பதி மலை மீது நின்று அருள்பாலிக்கும் வேங்கடவனை நினைத்தாலும், திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதரை நினைத்தாலும், நம் மனதில் முதலில் மலர்வது பக்திதான். புரட்டாசி மாதம் அந்த பக்தி உணர்வை இன்னும் ஆழமாக்கும் புனிதமான காலம். வீடுகளில் விளக்கேற்றி திருமாலை வணங்கி பெருமாளின் திருநாமம் சொல்லும் மாதம் இது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று வழிபடும் பக்தர்களின் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருமாலின் அருள் நம் வாழ்வில் நம்பிக்கையையும் சில சிந்தனைகளையும் விதைக்கட்டும். அவரது அவதார கதைகள் ஒவ்வொன்றும் தர்மத்தின் வெற்றியை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அவரது திருநாமத்தை சொல்லும் போது மனக்கவலைகள் மெல்ல மறைந்து போகின்றன. பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியும் கூட. அந்த பக்தி பாதையில் உங்களை அழைத்துச் செல்லும் ஆன்மீக பயணம்தான் இது. பெருமாளின் பெருமைகளை பேசுவோம், அவரது அருளை வேண்டி நிற்போம். திருமாலின் திருநாமத்தோடு நம் உள்ளங்களையும் இணைத்துக் கொள்வோம். புரட்டாசியின் புனித தென்றலாக உங்கள் இல்லம் தேடி வருகிறது அன்பும் பக்தியும் நிறைந்த திருமாலின் திருவுலா. இவ்வாலய ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் P.R. குருமூர்த்தி பட்டாச்சாரியார் அவர்கள்.
1: ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் புகழ் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலடு கயல்களை பூங்குவதை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காத பூக்கிருந்து சீற்ற முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் ஆண்டு தீன் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வானொலி நேர்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுந்து எழுந்து ஒட்டி கொண்ட மாவடு, அது காலப்புறத்தில் விழுந்த மாவடு என்று சுருக்கியிருக்கிறாங்க. இதோட தல வரலாறு என்ன, இதில் முக்கியத்துவம்னா, அந்த காலத்தில் ராமபெருமான் சீதாவை கடத்திட்டு வாசம் செய்யும் போது வாரண சேனைகள்லாம் பசிச்சிருக்கு, மாங்கனிகளெல்லாம் அப்போ இருந்திருக்கு. பசிக்காக அம்பு கொய்து அந்த கனிகள்லாம் விழுந்துச்சு. வாரண சேனைகள் வந்து எடுக்கும்போது இப்போ திரும்பியுமே மேலே ஒட்டிடுது. மூணு தடவை அது மாதிரி ஆயிடுது. அது மாதிரி நாலாவது தடவை ராமபெருமானே எடுக்கும்போது அப்போ

யாதவ மகரிஷி என்கிற முனிவர் அந்த இடத்துல வாசம் செஞ்சிருக்கார். கடவுளாக பூமியில் அவதரித்திருந்தாலும் மனிதனாக அவதரித்திருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் அதை நீ பறிச்சிருக்கணும்னு சொல்லி யாதவ மகரிஷி முனிவர் அந்த ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போ வந்து இதுக்கு பரிகாரமாக நான் என்ன செய்யலாம், நான் ஒரு தவறு செய்திருக்கேன், இந்த இடத்துல இந்த பூமியில நீங்கள் வாசம் செய்யணும், அதுவும் பூமியிலேருந்து தோன்றணும். பிற்காலத்தில் இன்னும் ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் பக்கத்தில் உள்ள பெரிய மாமரம் ஒன்று இருக்குது. அந்த மாமரத்தை அந்த காலத்தில் வந்த புயலில் லேசாக அசைஞ்சிருக்கு. சரி, மரத்தை எடுத்துடலாங்கிற போது சிற்பதிகள்லாம் தோண்டும் போது கரங்கல் விக்கிரகம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூணு விக்கிரகமும் தென்பட்டிருக்கு. இன்னும் அதை அடியில் எடுக்கும்போது உச்சவர் சிலையும் கிடைத்திருக்கிறது, நடராஜர் சிலையும், சின்ன விக்கிரகமான தாயோட பார்வதி சிலையும் கிடைச்சிருக்கு. அதை காலப்போக்கில் அந்த காலத்தில் உள்ள நிர்வாகிகள் வந்து பாதுகாக்க முடியாமல் ஒரு குருக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. குருக்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. பெருமாளை வச்சு ஒரு சின்ன குடிசையாக ஆரம்பிக்கப்பட்டு இப்போ இந்த லெவலில் செஞ்சிட்டு இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி விடிய காலையில் 4 மணிக்கு இங்கே சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது, சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரியே அந்த அமைப்பு செட் பண்ணி அதை சுவாமியை அங்கேருந்து உள்ளேருந்து கொண்டு வருவாங்க. மார்கழி மாதம் 30 நாளும் உபய நாட்கள், காலையில் ஒரு உபயம், சாயந்தரம் ஒரு உபயம் பண்ணுறாங்க. புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமை வந்தாலும் 4 சனிக்கிழமை வந்தாலும் உபய வாரங்களாக நடக்கும், அன்னதானம் போடுவாங்க, சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடப்பெறும். கடைசி 5வது சனிக்கிழமையில் திருக்கல்யாண வைபவம் நடக்கும்.

மாசி மகத்தில் சிறப்பு ஒரு விஷயம் இருக்கு. இங்கே மாசி மகத்தன்று மக நட்சத்திரம் தோண்டும் போது பிரபஞ்சத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வு, பெருமாளுக்கு தீமிதிக்கிற வைபவம் இங்கே நடக்கிறது. 10 நாள் திருவிழாக நடக்கும். மாசி மகத்தில் மகா நட்சத்திரம் தோண்டும் போது முத நாள் மகா அபிஷேகம் நடைபெற்று 3 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேக உபசரிப்பலாம் நடந்து சப்பரத்தட்டியில் அத்தனை வீதிகளிலும் இந்த சுவாமி புறப்பட்டு 11 மணிக்கு மணல்மேடுங்கிற பகுதியில் பிள்ளையார் சன்னதியில் போய் அந்த சுவாமி இருக்கும். தங்கியிருந்து விடிந்தவண்ணே சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நடக்கும். மக நட்சத்திரம் அன்னைக்கு சுவாமி வந்து இங்கே வந்து உட்கார்ந்துடும். இது ஒரு மகா நிகழ்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமாளை வந்து பூமியிலேருந்து கிடைச்சதால சந்தான கோபாலகிருஷ்ணன் இங்கே கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சின்னதாக அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்க இந்த சந்தான கிருஷ்ணன் பட்டு வஸ்திரம் கொடுத்து 3 தடவை பிரதிஷ்டை பண்ண வந்துட்டு அந்த சந்தான கிருஷ்ணன் தான் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு ஐதீகம் இந்த ஊரில் இருக்கிறது. அதே மாதிரி நான் வந்து 1-7 வருடமாக இங்கே இந்த ஊரில் நான் வாசம் செஞ்சிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் சந்தான பாக்கியம் கிடைச்சிருக்கு. பகவானோட பரிபூர்ண அனுகிரகம் இங்கே இருக்குது. இங்கே நெல்லி மரமும் இருக்கிறது, வன்னி மரமும் இருக்கிறது. ஆனால் ரொம்ப விசேஷம், கருடாழ்வார் இருக்கா, பெரிய ஆஞ்சநேயர் இருக்காங்க. இங்கே காலையில் 8 மணிக்கு கோயில் திறந்தா நைட்டு 8 மணிக்கு தான் நட சாத்துறது. ஸ்ரீ விழுந்து எழுந்து ஒட்டி கொண்ட மாவடு, ஸ்ரீ விழுந்த மாவடி, சௌந்தரராஜ பெருமாள், திவ்ய சேத்திரம், பரிபூர்ண கிருபாகடாத்து.

0: இவ்வாலய நிர்வாக குழு உறுப்பினர் ஏ பூமாலை அவர்கள் மேலும் சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்.
1: எங்களுடைய கோவிலிருந்து நாகை மாவட்டம் கீழியூர் ஒன்றியம் விழுந்தாமடி கிராமத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வரனாக்கா வேதாரணை வரைக்கும் சொல்லக்கூடிய பேருந்தில் ஏறி விழுந்தாமடி கன்னிதோப்பு என்கின்ற பேருந்து நிலையத்தில் இறங்க வேண்டும். எங்களுடைய கோவில் என்பது ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சில வரலாறுகள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நினைக்க நினைக்க தித்திக்கின்ற அளவிற்கு நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. எங்களுடைய கோவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் பல நிகழ்வுகளை உள்ளடக்கியது. எல்லா நிகழ்வுகளிலும் சுற்று வட்டார பகுதி மக்களும் கிராமவாசிகளும் திரளாக கலந்து கொள்வார்கள். அந்த அளவில் நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று வைணவ தலங்களில் எங்கேயும் நடக்காத நிகழ்வாக தீமிதி நிகழ்வு என்பது இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்று வருகின்றது. ஏறக்குறைய எங்களுடைய முன்னோர்கள் கண்டெடுத்த அந்த சிலைகள் முன்னோர்கள் கண்டெடுத்து இன்னொரு முன்னோர்கள் குடும்பம் வந்து இடத்தை தானமாக வழங்கி அவர்கள் வழிபட்டு வந்து முடிந்தளவு இந்த ஆலயத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு அவர்கள் உருவாக்கி வைத்ததை எங்களுடைய தலைமுறையில் இந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் பெருமைக்கக்கூடிய அளவில் எங்களுடைய ஆலயத்தை இன்றைக்கு

உருவாக்கியிருக்கின்றோம். ஒவ்வொரு புரட்டாசி கடைசி சனிக்கிழமையாக திருக்கல்யாண வைபோகம் மிக மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல் திருவிளக்கு பூஜை என்பதும் அதற்கு முதல் நாள் நடைபெற்று வருகிறது. அனைத்து பகுதி மக்களும் அதில் கலந்து கொள்வார்கள். எங்களுடைய ஆலயத்தில் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பேர் வந்து வேண்டுதல் வேண்டிட்டு போவாங்க. மறு வருஷம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமிக்கு ஏதாச்சும் செய்யணுமானியா அப்படிமோ, நாங்கள் நினச்சது நடந்துட்டு பழிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவிற்கு எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு மகிழ்ச்சி. நாங்கள்லாம் வந்து சிறு வயதாக இருக்கும்போது இங்கே வந்து நாடகம்தான் எங்களுக்கு நினைவு வரும். பெருமாள் கோயில்னாலே புராண நாடகங்கள் நிறையா நடைபெறும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இனிமையான காலங்களாக இருந்தது. பிற்பாடு நாங்கள் வந்து பள்ளிக்கு செல்வது என்பது இந்த கோவிலை தாண்டி தான் நாங்கள் ஆரம்ப பள்ளிக்கே செல்வோம். ரொம்ப விளையாட்டாக நாங்கள் வேண்டிட்டு போவோம், இன்றைக்கி வந்து நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வரணும்னு. உண்மையிலே அப்போ வந்து என்ன மார்க் எடுத்தோம், எப்படி படித்தோங்கிறதில்ல. காலப்போக்கில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்குது, ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் நேரம் நின்று வேண்டிட்டு அப்படியே கோயிலை வந்து ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு சுத்தோ அல்லது மூன்று சுத்தோ சுற்றிட்டு போனோம்னா நமக்கு அந்த மன இருக்கமே தெரியாது, அந்த கவலையே மறந்து போயிடும். ரொம்ப சோர்வாக இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் வந்து உட்காந்துருப்பாங்க. மனசார நம்ம வந்து பெருமாளை நினைக்கின்ற பொழுது நம்முடைய மனக்குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்துருக்கு. எங்களுக்கே தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் வந்து நன்மை நடந்திருக்கு. மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிராமம் சில மரமாக மாமரம் இருக்குது. அந்த மாமரத்துக்கு என்ன ஆயுள்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. சுற்றளவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது, தோராயமாக ஒரு 300 வருடங்கள் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி வந்து ஒரு தொன்மை வாய்ந்த ஆலயம். இதை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பண்புகளுடைய நேயர்கள், எங்களுடைய கிராமத்திற்கு வாருங்கள், எங்களுடைய சுவாமியினை தரிசனம் செய்து கொள்ளுங்கள்.

0: இவ்வாலயத்தை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் செல்லக்கண் என்கின்ற பக்கிரசாமி, விழுந்தமாவடி. இந்த பெருமா கோயிலுக்கு அருகாமையில் தான் நான் வாழ்ந்து வர்றேன். இந்த கோயிலுக்கு நான் தினமும் வருவேன். இதுவரையிலையும் இங்கே வந்துட்டு போனதில் மன நிம்மதி எல்லாம் நல்லா கிடைக்கும். எனக்கு இங்கே வந்துட்டு போகிறத ஒரு திருப்தி. அது மட்டும் இல்லாமல் சில நிகழ்ச்சிகள் நினச்சிட்டு போவேன், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. எனக்கு அது மாரி நிறைய நடந்துருக்கு.
2: என் பேர் கோவண தேவேந்திரன். இங்கே தான் பக்கத்து வீடு. இப்போ பார்த்தா நம்மளை வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது ஏதாச்சும் மனம் வளர்ச்சிட்டு வந்தாக்க இங்கே தான் கோயிலில் வந்து உட்காந்துருப்பேன். இப்போ இதுக்கு ஒரு வர வர நான் எனக்கு கொஞ்சம் சௌரியம் நல்லாயிருக்கு. இப்போ நினச்ச வியாபாரங்க இதெல்லாம் நல்லா நடக்குது. நல்லா வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு.
3: என் பெயர் கவியரசன். புரட்டாசி மாதங்களில் ஒவ்வொரு வருஷமும் சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கேன். எனக்கு அதில் ஒரு மன நிம்மதி கிடைத்து வருகிறது. அதுபோல் ஏதேனும் கோரிக்கைகள் வைத்து பெருமாள் முன் வந்து நிற்கும் பொழுது எனது கோரிக்கைகள் விரைவாக நடந்து முடிந்திருக்கிறது.
0: இறைவனை நினைத்த மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும். இறைவனின் திருநாமத்தை சொன்ன உள்ளத்திற்கு நம்பிக்கை பிறக்கட்டும். புரட்டாசியின் ஒவ்வொரு நாளும் பக்தியின் நினைவாக மலரட்டும். பெருமாளின் அருள் உங்கள் இல்லங்களில் மங்களத்தை பெருக்கட்டும். உங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க்கையில் வரும் சோதனைகளை எதிர்கொள்ள இறை நம்பிக்கை துணையாக இருக்கட்டும். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தட்டும். திருமாலின் திருநாமம் உங்கள் மனதிற்கு ஆறுதலாக இருக்கட்டும். திருமாலின் திருவடிகளை நினைத்து நல்ல பாதையில் பயணிப்போம். அனைவருக்கும் திருமாலின் பரிபூரண அருள் கிடைக்கும்.

0: இன்று நாம் தரிசித்தது நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ் வி ஜுவல்லர்ஸ்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:50.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ₹2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
9: தமிழக அரசு மற்றும் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மயிலாடுதுறை கருவாடக்கரை BSc நர்சிங் வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9751282020.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
11: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
12: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
13: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
12: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
13: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
14: என்னமா அங்க சத்தம்?
13: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
12: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
15: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: நேர்கள் இனி கேட்கலாம் உங்கள் குரல் எங்கள் பதிவு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால். வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளாரோடு காரைக்கால்.
16: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
17: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
18: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைர விழா கண்டது.
19: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம் வெள்ளி நகைகளின் கலைப்பகிஷம்.
18: ரத்னா ஜுவல்லரி திருநள்ளாரோடு காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநூல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
3: கடதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, பாஸ்போர்ட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
3: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
15: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். ஆர்த்ரைட்டிஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் வந்து என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை ஃபஸ்ட்டு ஏற்படுத்தும், எந்த அறிகுறி இருந்தால் நம்ம மருத்துவரை அணுகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் வந்து கை கால் வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய மருந்து இல்லை வந்து ஏதாவது எண்ணெய் ஆயில் இதையே அப்ளை பண்ணிகிட்ருப்போம். பட் எப்போ வந்து நம்ம மருத்துவரை அணுகி இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஏதாவது நாளடைவில் தொந்தரவு கொடுக்குமா, இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வலியோட தான் ஆரம்பிக்கும்னு கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரத்து நடந்து போவோம், நடந்து போனதுக்கு அப்புறமேட்டு நம்மளால் முடியாது, மாடிப்படிக்கட்டு ஏற முடியாது, சமணங்கள் போட்டுலாம் நம்மளால் தரையில் உட்காந்து சாப்பிட முடியாது, பஸ்லலாம் உட்காந்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே மடக்கி வச்சிருக்கு.

0: முடியாது. காலை நீட்டும் போது அதிகமான வலி இருக்கும், காலை நீட்ட முடியாத அளவுக்கு தொந்தரவு இருக்கும். ப்ளஸ் வந்து காலை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மடக்கிறோம், ஏதாவது தூக்கி வைக்கிறோன்னா காலுக்குள்ளே வந்து மடக்கு மடக்குன்னு நமக்கு ஏதாவது சத்தங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆரம்ப கட்டத்தில் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். எல்லா இடத்துலையும் இந்த கிரெப்டேஷன்ஸ் மடக் மடக்குன்னு சவுண்டு வரது வந்து ஆபத்து கிடையாது. நார்மலாகவே நம்மளுடைய மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது ஒரு பபுள்ஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி அது வெடிக்கும் போது அந்த மாதிரியான சத்தங்கள் வர்றது இயல்பு. அதுவே தொடர்ச்சியாக வருது, அதனால் வீக்கம் அதிகமாகுது, அதனால் வலி அதிகமாகுது. நம்ம 130 டிகிரி வரைக்கும் காலை வந்து நம்ம மடக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம காலை மடக்க முடியாத அளவுக்கு அது வலியை ஏற்படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவரை அணுகி இது எதனால் இந்த மாதிரி ஏற்படுது, நம்ம கால் முட்டியில் இருக்கக்கூடிய இடுப்பு மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எலும்புகள் இதில் வலிமை ஏதாவது குறைஞ்சிருக்குதா அப்படின்றத நம்ம பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வலி வந்து நம்ம பொறுக்க முடியாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம பெற்று வளம் பெறணும். எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து என்னன்னா குறிப்பிட்ட உணவு இல்லை வந்து ஏதாவது ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சா நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் குணமாயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் கிடையாது. பேலன்ஸ்டு டயட், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் அதிக அளவு கால்சியம் சார்ந்த உணவுகளாக இருக்கணும், அதிக புரோட்டீன் சார்ந்த உணவுகளாக இருக்கணும். புரோட்டீன் அப்படின்னா நமக்கு கீரை வகைகளாக இருக்கலாம், இல்லை வந்து ராகி நம்ம கிரெயின்ஸ்னு சொல்லுவோம், எந்த ஒரு பருப்பு வகைகளாக இருக்கலாம், அதில் எல்லாமே அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பால் வந்து எடுத்துக்கலாம், அதிக அளவு கால்சியம் இருக்குது. பேரிச்சம்பழம் இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, பெரண்டையில் வந்து அவ்வளோ அற்புதமான மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்குது எலும்புக்கு தேவையானது. ஏன்னா அதிலிருந்து தான் வந்து எலும்பு கூடுறதுக்கே உண்டான சிசஸ் குவாட்ராங்குலரிஸ் அப்படின்றதான் பெரண்டையோட பொட்டானிக்கல் நேம். அதிலிருந்து இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் இப்போ வந்து கம்பெனியில் வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டெய்லி சாப்பிடக்கூடிய பொருள்லேயே வந்து அவ்வளோ இன்கிரீடியன்ஸ் இருக்குது நம்ம தேவையான அளவு. ஸோ உணவே மருந்து அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட கஷாயத்தெல்லாம் குடிக்கிறனால ஆர்த்ரைட்டிஸ் குணமடையும் அப்படின்றது வந்து நம்மளுடைய தவறான எண்ணம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால். வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளாறு ரோடு காரைக்கால்.
3: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைர விழா கண்டது.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம், வெள்ளி நகைகளின் கலைப்பகிஷம்.
3: ரத்னா ஜுவல்லரி திருநள்ளாறு ரோடு காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நூல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.

0: செவி சுவைக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சி இப்பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும்

0: ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
1: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்திய காலை பொழுது நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதாகையில் ஒரு வினாவை கேட்டிருக்கிறோம். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இயல்பாகவே வீட்டில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும். சாதாரணமாக வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதோ விஷயம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுடைய பதிவாக நீங்கள் பின்னூட்டமாகிட போகிறீர்கள். அதை அழகாக சொடிக்க அனுப்புங்க, படிக்க நாங்கள் தயாராக காத்துருக்கோம். காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் அந்த பகுதியில் தீபா சந்திரசேகர், இந்த ஒளிவாங்கி பக்கத்தில் இருந்து நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். முதல் பதிவு யார் அனுப்பியிருக்காங்க? முதல் பதிவு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் செந்தில்லாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, என்கிட்ட ஒன்று என்ன ஒன்று என்ன 10 வேணும்னாலும் கேட்கலாம், ஆனால் காசு 1 தவிர அப்படின்னு இருக்கிறாரு.
13: அடுத்து இனிய காலை வணக்கம் இருவருக்கும். திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் அப்படின்னு வரும் நண்பரை பொறுத்து தான் எந்த எண் புதிதாக வந்து என்ன சொல்ல போகிறார் என்று ஒரு பதட்டம். அதிலும் இரவு நேரங்களில் வரும் தொலைபேசி, ஒரு தொலைபேசினே முடிவு
12: பண்ணிட்டாரு,
13: நேரா வந்து பேசவே
12: மாட்டாங்களா அப்படிங்கறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அண்ணப்பன் பேட்டை ஜோதி, ஒரு விதமான பதட்டம் ஏற்படும், நம்ம ஒண்ணுமே செய்யலையே, என்கிட்ட என்ன கேட்க போறாங்க, பயம் கலந்த உணர்வு ஏற்பட்டது உண்டு அப்படின்னு இருக்காங்க.
13: அடுத்து வந்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில நேரங்களில் கேள்வியை விட உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று சொல்லும் அந்த சில வார்த்தைகள் தான் நம் மனதில் அதிகமான எதிர்பார்ப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றன. அதே போல தான் நம் காரை பண்பலையும் பொழுது விடிந்தால் என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினைத்தாலே இரவுல தூக்கமே வர மாட்டேங்குதுங்கிறாரு.
12: பரவாயில்லையே. அடுத்தது மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், அப்படி கேட்கும்போது இயல்பாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சால் உதவி செய்வேன், இல்லைன்னா வேறு யாரிடமும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன், நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தை சொல்லுவேன், அவ்வளோதான் அப்படின்னு இருக்காங்க.
13: மேட்டுப்பாளையம் மகாலட்சுமி, எனக்கு தொலைபேசியில் போகும்போது சில நேரங்களில் பாக்கிய நேரங்கள்
12: அவர் சார் 2 பதிவுமே எடுத்து விட்டுருக்குறாங்க. 2 பதிவுலையுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத வார்த்தைகள்லாம் இருக்கிறது.
13: எனக்கு சரியாக பதில் சொல்லி விடுவேன், என்னவா இருக்கும், தமிழில் தான் போட்டிருக்காங்க ஆனால் இதை சரியாக எங்களால் படிக்க முடியலையே.
12: ஆமாம், அதுதான் உண்மை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஐயா அப்படின்னா சரியாக தொடர்போடு சொன்னீங்கன்னா படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறது தான். அடுத்தது நிறவி ராஜவேல், ஐயோ அப்படி என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும் மனநிலை அப்படின்னு இருக்காங்க.
13: அதேதான் காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா, ஐயோ

0: என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே, என்கிட்ட இல்லாததை கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனநிலை தான் எனக்கு வரும். உண்மையிலேயே சொன்னால் என்கிட்ட கையில் காசு இல்லாத போது கேட்டால் என் மனசு வருத்தப்படும். இடம் இல்லையே இப்படி கேட்டுட்டா, அதாவது என்னிடம்னு போடாமல் இடம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிப்பாங்களாம்.
1: அடுத்து பொன்னியம்மன் கேட்டு வண்ணை கணேசன் அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா, எங்கள் பதிவு உங்கள் குரல் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஷேக் அலாவுதீன் நல்லம்பல்லிருந்து என்னிடம் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்று விடுவார்கள். அவங்க எப்போ வருவாங்க வருவாங்கன்னு நான் அவளோட இருப்பேன், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பதட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு
0: இருக்காரு. அரியலூர் கீழே குடியிருப்ப சிங்காரவேலு என்ன கேட்க போகிறாங்களோ அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்கும். அதே மாதிரி அடுத்து இரவாஞ்சல்லேருந்து ஷாகுல்கா மீது, ஐயோ அந்த டைமில் என்ன கேட்க போகிறாங்க, என்கிட்ட அச்சம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த உணர்வை எப்படி சொல்வது அப்படின்னே தெரியல அப்படின்ட்டாரு.
1: கண்டிப்பாக கேளுங்க, என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன், முடியும்னு சொல்லிட்டு பின்வாங்க மாட்டேன், என்னால் முடியாது என்ன முன்கூட்டியே சொல்லிவிடுவேன், அதான் என் பழக்கம் இருக்காரு குவாகம் இளங்கோவன்.
0: உங்கள் கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்கள அவர் நல்ல நண்பராகவும் நன்றாக பழகக்கூடிய அருள் இருந்தால் நின்று கேட்பேன், அதே அறுவை கேஸ் என்றால் என்ன யாரோ கூப்பிடுகிறார்கள் சொல்லி அவங்க கிட்டேயும் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு

0: ஏழு நாளில் இருந்து பத்து நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெட் தெளித்து ஒரு மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
0: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெட்.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளாரோடு காரைக்கால். சிங்கிள் சுழி மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாயில் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளி.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் ஹேஷ்டாக் 100.3 நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: இன்று மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நரேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
10: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
12: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
13: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
14: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
13: கிருஷ்ணலின் சிகோசா
14: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
15: திருவாரூர் சீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
16: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
17: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
18: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
19: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிரதம மந்திரி சூரிய ஒளி வீட்டு மின்சார திட்டத்தின் கீழ் மானிய விலையில் அனைத்து வீடுகளிலும் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் அமைத்து மின் கட்டணத்தை குறைத்திட விலக்கிட குறித்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் நாளை 15/10 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 2 மணி வரை நாகப்பட்டினம் துணை மின் நிலைய வளாகம் விபிஎன் திருமண மண்டபம் எதிரில் விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி தேவையானவர்களுக்கு முன்பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் மானியம் 1 கிலோவாட்டிற்கு 35,000 ரூபாயும், 2 கிலோவாட்டிற்கு 70,000 ரூபாயும், 3 கிலோவாட்டிற்கு 100,000 ரூபாயும் பெற்று பயனடையலாம் என திட்டம் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த 7 முதல் 30 நாட்களுக்குள் அரசு மானியம் பயன்பாட்டாளர் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. திட்டத்தில் முதலீட்டை குறுகிய காலத்தில் திரும்ப பெறுவதுடன் எளிய பராமரிப்பு மூலம்

சுமார் 27 ஆண்டுகள் சூரிய தகடுகள் மின் உற்பத்தி செய்வதால் நீண்ட காலத்திற்கு பயனடையலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் நடைபெறும் விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு முன்பதிவு செய்து பிரதம மந்திரி சூரிய ஒளி வீட்டு மின்சார திட்டத்தின் கீழ் மானிய விலையில் சோலார் தகடுகள் நிறுவி பயனடைய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் www.pmsuryagar.gov.in www.solarrooftop.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவு செய்து கொள்ளலாம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பதிவு, எங்கள் குரல் நிகழ்ச்சியில். அடுத்த பதிவு அனுப்பியிருக்காங்க பேரலம் செந்தில் கண்ணன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கேட்க போகிறாருன்னு ஒரே பதட்டமாக இருக்கும், ஒரே படபடப்பாகவும் இருக்கும். இது போல அனுபவம் நிறைய உண்டு அப்படின்னு
1: இருக்காங்க. வேதரண்யம் பயத்தவரங்காடு மருத வடுகநாதன். நான் எப்பவுமே ஜோக்காக பேசுவேன், ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அட ஏங்க கேட்குறது தான் கேட்குறீங்க, ரெண்டு மூணா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் சிரிக்க நான் சிரிக்க ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா கிட்ட

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி

0: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் செய்தியும். இன்று அக்டோபர் 14 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு.
0: 1947 ஆண்டு அமெரிக்க விமானி சக்கியகர் ஒலியின் வேகத்தை முதன் முதலில் கடந்த நாள் என்று.
5: 1956 ஆண்டு அக்டோபர் 14 இன்றைய நாளில்தான் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 200,000 பேர் நாக்பூரில் புத்த மதத்தை தழுவிய நாள் இந்தியாவில் நினைவு கூறப்படுகிறது.
0: உலக தர நிர்ணய நாள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 14 அன்று கடைபிடிக்கப்படுகிறது.
5: சிறந்த கல்வியாளரும் மருத்துவருமான ஆர்காடு ஏ லட்சுமண சுவாமி அவர்களின் பிறந்த நாள் என்று. உலக சுகாதார மையத்தின் செயற்குழு தலைவராகவும், 8th உலக சுகாதார கூடுகையின் துணைத் தலைவராகவும், 14th உலக சுகாதார கூடுகையின் தலைவராகவும் செயல்பட்டார். இவர் எழுதிய மகப்பேறு மருத்துவ புத்தகம் இன்றளவும் தமிழ்நாட்டு மருத்துவ மாணவர்களால் பின்பற்றப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இன்று பிறந்த நாள் காணும் மேலும் சிலர். முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஆண்டு 1643. இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சிந்தனையாளர் லாலா ஹர்தயால் ஆண்டு 1884. புகழ்பெற்ற இந்திய சிதார் இசைக்கலைஞர் நிகில் பானர்ஜி ஆண்டு 1931.
5: நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவரும், இலக்கிய இனங்களில் பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவரும், நவீன தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மொழியினை பல்வேறு தளங்களுக்கு கொண்டு சேர்த்தவருமான சுந்தர ராமசாமி அவர்களின் நினைவு நாள் என்று.
0: இன்று மறைந்த மேலும் சிலர். டெல்லியை ஆட்சி செய்த முதல் பெண் ஆட்சியாளர் சுல்தானா ரஷ்யா 1240 ஆண்டு. சமூக சீர்திருத்தவாதி ரகுநாத் தாண்டோ கர்வே ஆண்டு 1953. இந்திய திரைப்பட இயக்குனர், இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படமான ஆலம் ஆரா திரைப்படத்தை உருவாக்கியவர் ஆர்தேஷர் இரானி ஆண்டு 1969. இந்திய தொழிற்சங்க தலைவர் தத்தோபந்த் தெங்கடி ஆண்டு 2004.
5: இந்திய குடியுரிமை பணி தேர்வில் வெற்றியடைந்த முதல் பெண் என்ற பெருமைக்குரியவரும், இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியில் சேர்ந்தவரும், இந்திய ஆட்சிப் பணிகளில் பெண் அதிகாரிகளுக்கு எதிராக உள்ள விதிகளை மாற்றப்பட்டவருமான சிபி முத்தம்மா அவர்களின் நினைவு நாள் என்று.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் 100.3 உடன்.

0: நேர்கள் இனி கேட்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உலகத்தர நிர்ணய அமைவனம்.
4: இந்திய மக்களின் எளிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
5: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
6: இந்தாங்க,
5: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
6: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
5: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
8: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
7: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், இதில் உள்ள
10: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
11: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
5: ISI நம்பிக்கையின் முத்திரை,
11: ISI பாதுகாப்பின் முத்திரை,
5: ISI தரத்தின் முத்திரை.
11: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
5: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
11: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் பதிவு எங்கள் குரல். நேர்களே, இந்திய உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் நாம் காரைக்கால் பண்பலையினுடைய முகுழ் பக்கத்தில் ஒரு வினாவை விடுத்திருக்கிறோம். உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு. நிறைய நேர்கள் வந்து பணம் தான் அப்படின் இருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக இல்லத்தில் நினச்சி பாருங்களேன். இல்லத்தில் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிக்கிற நேரத்தில் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு துணைவியோ அல்லது வீட்டில் உள்ளவங்களோ கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்படி யோசித்தா கூட நமக்கு பதட்டம் பயமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய நேர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை படிக்க நாங்கள் தயாராக காத்துட்ருக்கோம். காரைக்கால் பண்பலை ஒலிபரப்பு கூடத்தில் இது உங்கள் பதிவு எங்கள் குரல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
6: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
8: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் அலோவ் பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
9: திருவாரூர் ஸ்ரீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.

9.3 காரைக்கால் வானொலி வழங்கு கொண்டிருக்கும் இது உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை சொடுக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து ஐயாவடி அசோக் ராஜி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட ஒன்று என்ன 100 வேணாலும் கேளுங்க, ஆனால் என்னால் முடிஞ்சது தான் செய்வேன்.

0: இது உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை சொடுக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட ஒன்று என்ன, நூறு வேணாலும் கேளுங்க, ஆனால் என்னால் முடிஞ்சதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்து காலை வணக்கம் இருவருக்கும். அரியலூர் மாவட்டம் கிழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி அவர்களின் கேள்வியை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க.
0: ஒன்று கேட்டால் இது கூட தெரியாதான்னு நினைப்பேன் அப்படின்னு இருக்காங்க. பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா, வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா.
1: இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். வேண்டாம் ஒன்று கேட்டால் கேட்க வேண்டும் என்றால் எனது மனநிலை அவர்கள் கேட்பதை பொறுத்தே அமையும். என்னால் முடிந்ததை செய்வேன், அதுவே முடியாததை கேட்டால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காரு.
0: ஒரு பதட்டம், ஒரு பயம், என்ன கேட்க போறாங்களோ, ஒரே சிந்தனை, இதையெல்லாம் யோசிக்க வச்சிடும் மனசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல்
1: ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய மனநிலை என்ன கேட்டாலும் நம்மிடம் இருக்கும் பொருளாக இருந்தால் பரவாயில்லை, இல்லாத பொருளாக இருந்தால் என்ன செய்வது என யோசிப்பேன். தோழிகளாக இருந்தால் வடிவேல் காமெடி சொல்லி சிரிப்பேன். கேளுங்க, யாரிடமும் கேட்குறீங்க, தோழியிடம் தானா என்று சொல்லி நன்றி அப்படின்னு
0: கேட்குறீங்க, தோழியிட தானே கேட்குறீங்க அப்படின்னு இருக்காங்க
1: அப்படின்னு
0: சொல்லி அப்படி அனுப்பியிருக்காங்க. அடுத்து மின்சார கண்ணன் நெஞ்சுக்குடியிலேருந்து, முடிந்ததை கேட்டால் சந்தோஷமாக இருக்கும், முடியாத கேட்டால் வருத்தமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்து திருவாரூர் கூடூர்லேருந்து பிரபாகரன் அனுப்பியிருக்காங்க. ஒன்று என்ன, 10,000 வேணாலும் கேளுங்க, ஜிபேல போட்டு விட்டுட மட்டும் சொல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு என்ன கேட்பாங்கன்னு நினச்சிட்டு சொல்லுங்கன்னு பேசுவேன். ஏன்னா அவசரம்னு வாங்கிட்டு நம்மளை டீலில் விட்டுடுறாங்க. ஒரு சிலர் மற்றவர்களுக்கு உதவி செய்து விட்டு கெட்ட பேர் எடுப்பதை விட அதுக்கு செய்யாமலேயே கெட்ட பேர் எடுத்துடலாம். என்ன போல கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது சிவபுரி சோமசுந்தரம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லும்போதே நமக்கு பல கோணத்தில் சிந்தனை வரும். ஏதாவது காசு கேட்குறாரா, வேறு ஏதோ உதவி கேட்குறாரா, இல்லை வேற ஒருத்தருடைய பிரச்சனை ஏதாவது அதை பற்றி நம்மகிட்ட கேட்குறாங்களா, இப்படி பல கோணத்தில் சிந்தனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியாத இருக்கும்போது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் ஜகபர் சாதிக் சொல்லியிருக்காங்க.
0: கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன சொல்ல போகிறாரு என்று ஒரு பயம் இருந்தாலும் சும்மா சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காங்க.
1: நான் கடை வைத்து உள்ளதால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா, கடன் தான் சொல்லியிருக்காரு, அந்த காசு சேர்ந்து இங்கே போயிடுச்சு சொல்கிறேன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கேட்க போகிறாங்கன்னு நினைப்பேன், அப்புறம் அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு ஃபோனை பார்ப்பேன், அதுக்கு பிறகு என்ன கூறுறாங்கன்னு கேட்பேன் அப்படின்னு இருக்காங்க.
1: திருச்செறி ஃபைசூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கோபம் வராத கேள்வியாக என்னை கேட்கணும் அப்படின்னு நினச்சிப்பாரான்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
1: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா? கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா? இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
5: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான். இது புது டிசைன்.
4: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
6: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
7: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது. இது உங்கள் குரல் பதிவு, எங்கள் குரல். இன்றைய உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனதில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை சுருக்கியிருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பின்னூட்டம் யார் இட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆரம்பிக்கும் போதே நான் முந்தி கொண்டு சொல்லிவிடுவேன், கேளு, ஆனால் என்னால் முடிஞ்சதாக கட்டாயம் செய்வேன். இல்லை பெருமளவுக்கு பணம் தான் கேட்பாங்க. இது போன்று சொல்லணும், கொடுப்பது பெரிதெல்லாம் பெருமளவுக்கு கொடுத்தா தான் மன கஷ்டம், நட்பு கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க?
8: திருக்கண்ணபுரம் ஆனந்த், இருவருக்கும் காலை வணக்கம். என்னிடம் எது வேண்டுமானாலும் கேட்கலாம், இருந்தா கொடுப்பேன், இல்லனா இல்லன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்காரு.
7: அடுத்து பாலா கார்த்திகேங்கிற ஒரு அடையாளம் வணக்கம் வணக்கம் மட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களிடம் ஒன்று கேட்கணும்னு கேட்கும்போதே இருக்கிறத கேட்டா பரவாயில்ல, இல்லாத கேட்டா என்பதில் என்ன செய்வது அப்படின்னு ஒரு மனநிலை வரும் அப்படின்னு இருக்காங்க.
8: நான் குழந்தை குரநாட்டுக்கருப்பூர் பிரபாகரன், என்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சி கேட்டாங்கன்னா அவங்க கேட்கும் பொழுது என்கிட்ட இருக்கணும், வார்த்தைகளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் என்னிடம் இருந்தால் கண்டிப்பாக செய்வேன், அது என் மனநிலை பொறுத்தது, உதவிக்கரம் நீட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: ஆண்டி மேடம் கார்த்திகேயன் என்ன சொல்லிருக்காங்க, என்னிடம் யார் எதை கேட்டாலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்வேன், அது என் மனநிலை புன்னகையுடன் தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க.
8: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லும்போது எனக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்றால், அவர் என்ன சொல்ல வர்றார் கேட்பாரோ, நம்மிடம் இருப்பதை கேட்டால் கொடுத்து விடலாம், இல்லாததை கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மனநிலை தான் ஏற்படும், அதனால என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயம் அவரிடம் கொடுத்து விடுவேன், இதுதான் எனது மனநிலை அப்படின்னு இருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஓரண்ட நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
4: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
5: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
6: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
5: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
7: இன்றே BIS மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
8: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: சந்திக்க செவிகளில் இணைகிறது. பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் விரல் நுனியில் விருப்ப பாடல்களாய் இது எங்க ஏரியா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெற்றது.

0: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
1: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா. இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று பாடல்களை கேட்டு மகிழலாம் அப்படின்னு அறிவித்திருந்தோம். மழையின் காரணமாக அங்கே தொலைதொடர்பில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நேயர்களே. இன்றைய நாள் மயிலாடுதுறை மாவட்ட நேயர்களுக்காக இது எங்க ஏரியா.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலிங். இது எங்க ஏரியா? இந்நிகழ்ச்சி இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நெல்லை நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று பிற்பகல் 12:10 உலாவரவிருக்கிற பரிமாற்றம் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களில் கவனம் இந்த தலைப்பினில் நிகழ்ச்சியை நெருப்படுத்த காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி தீபா சந்திரசேகர்.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில தொலைபேசி இணைப்பு நமக்கு தொடர்ந்து கிடைக்காத காரணத்தினாலும் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலும் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா காரைக்கால் பண்பலைங்கிற முகநூல் பக்கத்துக்கு போங்க. அப்படியே நம்ம வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கோம், அந்த போஸ்ட்ல வந்து இது எங்க ஏரியா அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் மட்டும் பின்னூட்டங்கள்ல உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்கு வாங்க. அங்க வந்தீங்கன்னா இது எங்க ஏரியா அப்படின்னு நாம ஒரு பதாகையை விடுத்திருக்கோம். அந்த பதாகைக்கு கீழே பின்னூட்டம் இடுங்கள். அந்த பின்னூட்டத்துல உங்க ஊரு பேரு, என்ன மாவட்டம், என்ன படம், என்ன பாடல், இது அப்படியே குறிப்பிட்டு அப்படியே சொடுக்கி அனுப்புங்க. பாட்டை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஊசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
5: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
4: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீநட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து பின்னூட்டம் இட்டிருக்கிற நேயர் ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் பையா படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்கிறார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
3: அன்பான விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா. இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் பின்னூட்டம் வழியாக தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் மயிலாடுதுறையிலிருந்து மாயவரம் ஜேவி. வீட்டில் விசேஷங்க திரைப்படத்தில் இடம்பெற்ற அருண்மொழியை ஜானகி பாடிய பாடலை போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இன்று மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல்படி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா. இன்றைய எங்க ஏரியா நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் நம்மளுடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விருப்பப்படலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் பாடலை மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா அவங்க கேட்டிருக்காங்க. ஆகா படத்திலிருந்து ஹரிகரன் சித்ரா பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பது இது எங்க ஏரியா. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் முழங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் பேரலம் ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்து வரும் வணக்கம் தோழி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி சிவசங்கரி தமிழ் அன்பன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்டு மகிழ இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கூர் முக்கூட்டு அன்னப்பன் பேட்டை ஜோதி அவங்க கேட்டிருக்காங்க. நாட்டாமை படத்திலிருந்து மீனா பொண்ணு.

0: செவிகளை நிறைத்து விடைபெற்று செல்கிறது. இது எங்க ஏரியா?
1: கரைக்கல் பண்புடையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 11 மணி.

0: வணக்கம் தோழி.
1: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: திருவாரூர் சீமாட்டியின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி, திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு வரணும். இன்ஸ்டாகிராமோடைய பக்கத்துக்கு வரணும் அப்படின்னா காரைக்கால் எஃப்எம்னு நீங்கள் இங்கிலீஷில் தட்டச்சு பண்ணணும். 100.3 காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு சொல்லி தட்டச்சு பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளார வாங்க. உங்களுக்கான தலைப்பு மீண்டும் செல்ல நினைக்கும் சுற்றுலா தலம். நீங்கள் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க, அதில் நமக்கு சில இடங்கள் மட்டும் திரும்பவும் போகணும் அப்படின்னு தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் எது அப்படி தான் இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் தோழிகளுக்கெல்லாம், இன்றைக்கி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் பாடல் கேட்க போகிறீங்க, அதனால் அதில் உங்களுடைய பதிவுகளோட பாடலையும் சேர்த்து அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடல் காரைக்கால் பண்பலையில் வரும். இன்ஸ்டாகிராம் மூலமாக இன்றைக்கி உங்களுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்பாக போகுது, அதனால் இன்ஸ்டாகிராம் மூலமாகவே பாடல் கேளுங்க தோழிகளே. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 மீண்டும் செல்ல நினைக்கும் சுற்றுலா தலம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.

0: காரைக்கால் பின்மலையின் உருப்பலி மூன்று நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: காரைக்கால் பின்மலை என்னுடைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்களுக்காக இன்ஸ்டாகிராமில் என்ன டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மீண்டும் சில நினைக்கும் சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லி தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம். அதோட பாடலையும் நீங்கள் இன்ஸ்டா மூலமாகவே இன்றைக்கி கேளுங்க, தொலைபேசி இணைப்பு மூலமாக கேட்க முடியல அப்படின்றதுனால சொல்லியிருக்கிறோம். இன்ஸ்டாகிராம் மூலமாகவே கேட்குறாங்க. சரி, முதல் நேயர் மணக்குடி சத்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் ஊர் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடல் சொல்லியிருக்கிறாங்க. நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
3: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: கரைக்கல் பொன்மலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கான டாபிக் கொடுக்கப்பட்டிருக்குது. மீண்டும் செல்ல நினைக்கும் சுற்றுலா தலம், அது என்னன்னு பதிவிடுங்க. அப்புறம் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் மூலமாக போன நிகழ்ச்சியில் பாடல் கேட்டீங்க இல்லையா மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள், அவங்க இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பாடல் கேட்கறத கொஞ்சம் தவிர்க்கலாம். சில தோழிகள் ஏற்கனவே கேட்டவங்க இதில் வந்திருக்கிறாங்க, அதனால் அவங்க பாடல் தயவுசெய்து கேட்காதீங்க. அடுத்து வரக்கூடிய அந்த புதிய நேயர்கள் கேட்கட்டும். இது வரைக்கும் பாடல் கேட்காத நேயர்கள், காலையில் கேட்டவங்க யாருடைய பாடல் போனதோ அவங்க நீங்களாவே கொஞ்சம் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னாக்கா நல்லது தானே. கரைக்கல் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் மீண்டும் போக நினைக்கும் சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னோம். காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா இந்த பெயர்களை தாங்கி வந்திருக்கக்கூடிய அந்த பதிவு என்ன சொல்லுது அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கும்போது போகோலன் அவங்க, அதாவது பாண்டிச்சேரியில் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும், கருடா பார்க் நிறைய தடவை போயிருக்கோம், திரும்ப திரும்ப போகணும் அப்படின்னு தோணிருக்கு அப்படின்றக்காங்க. நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு இடம் மீண்டும் சில நினைக்க தோண்டும் ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க நிறைய இடம் சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம பாண்டிச்சேரியை எடுத்துக்கலாம், அதில் தான் முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க, என்ஆர்சி மச்சான் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் அவங்களுக்காக இதோ. பாடலை கேட்பதற்கு முன்பு, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பர் சித்தா பர்மாவின் விடங்குளூர் என்னை வழங்கும் மின் சொல்ல முதலிய நிகழ்ச்சியை வழங்குவோம்.
7: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி, குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
8: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
6: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
6: தரமான தார்பைகள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 ஏதோ வணக்கம் தோழி, வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கான டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் சில நினைக்கும் சுற்றுலா தரம், இதில் தான் இன்ஸ்டாவில் வந்து நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதோட இன்றைக்கி இன்ஸ்டா மூலமாக விரும்பி கேட்ட பாடல்கள் வந்துட்டுருக்குது. அடுத்து யாருடைய பாடல் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யார் யார் பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இவங்க வந்து பிரதாப ராமபுரம், அபர்ணா தாமோதரன், தர்மேந்திரன் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் இடம் மணப்பாட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல. மணப்பாட் சர்ச் பீஸ்ஃபுல் பிளேஸ், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த நேயரோட பதிவுனா அக்கூர் மடப்புறம் நாச்சா மன்சூர் சொல்கிறாங்க, மீண்டும் பார்க்க நினைக்க இடம் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் திருமருகல் ஹரி உமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் செல்ல நினைக்க சுற்றுலாத்தலம், செல்ல நினைக்கும் சுற்றுலாத்தலம் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நீர்ப்பறவையிலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. இந்த நேய திருமருகல் ஹரி

0: அம்மா அவங்களுக்கான பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னால் நாளை காலை 7 மணிக்கு திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அக்கா விளம்பர தர நிகழ்ச்சி நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: கரைக்கல் பண்பலையின் இன்ஸ்டா மூலமாக பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். மயிலாடுதுறை மாவட்ட நேயர்கள் வந்து இது எங்கள் ஏரியாவில் வந்தீங்க இல்லையா, அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல் கேட்கலாமல் உங்களுடைய அந்த பதிவுகளை மட்டும் போடுங்க. இப்போ நம்ம திருமருகல் ஹரியுமா கேட்ட பாடல் கேட்கலாமா? என்ன பாடல்? நீர்பறவை படத்திலிருந்து கேட்டிருக்காங்க.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேர்களுக்கு வருத்தாச்சலம். ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துகள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர தர நிகழ்ச்சி. இது நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை காலை 8:30 காரைக்கால் பண்பலை 100.3 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: இன்னைக்கு வணக்கம் தொழில இன்ஸ்டாகிராமில் மீண்டும் சில நினைக்கும் சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருக்கோம். நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்கூர் மடப்புரம் நாச்சமன்சூர் தாஜ்மஹால் தனக்கு செல்ல பிடித்தமான இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சரஸ்வதி அம்மன் கோவிலே எனக்கு போதுங்க அப்படின்னு மகாராணி அனுப்பியிருக்காங்க மேலே மங்கை நல்லூரிலிருந்து. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்கிறாங்க, மீண்டும் போக நினைக்கும் இடம் மூணாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படம் கேட்டிருக்கிறாங்க. 1000 பூக்கள் மலரட்டும் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் அவங்களுக்காக.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC-யின் நடசிச்சி சர்ச் வல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

கடற்கரை பொம்பளையினுடைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராமில் மீண்டும் செல்ல நினைக்கும் சுற்றுலா தலம் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்கோம். நேர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் பாடலையும் சேர்த்து கேட்க சொல்லியிருக்கோம் இல்லையா, பாடலையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ காலை வணக்கம் தோழி அப்படின்னு யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, திருப்பனந்தாலேருந்து ஹாஜிரா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. இப்போ தான் நாங்கள்லாம் டூர் போனோம், ஊட்டி கேரளா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நாங்கள் எங்கள் பிள்ளையோடு போனோம், அதுக்கு திரும்பவும் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. சிறைச்சாலையிலேருந்து அவங்களுக்காக இந்த பாடல் காட்டவில்லை.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: காரைக்கால் பண்பலையின் 1.3 இப்போது வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. 12:10 பரிமாற்றத்தோடு இணைய போகிறீங்க இல்லையா? அதில் ரயில் பயணங்களில் கவனம் அப்படின்ற தலைப்பில் ஆர்ஜே தீபாவோட நீங்கள் பேச போகிறீங்க. ரயில் பயணங்களில் அப்படின்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை முகநூல் பக்கம் வழியாக தான் நீங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க. ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வாங்க. அவங்களுடைய அந்த டாபிக் போட்ட பிறகு அந்த டாபிக் என்ன அப்படின்னா பரிமாற்றத்தில் ரயில் பயணங்களில் கவனம், அதில் இன்றைக்கி ஆர்ஜே தீபா சந்திரசேகரோட நீங்கள் பேச போகிறீங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, மீண்டும் செல்ல நினைக்கும் சுற்றுலா தலம். அதில் வந்து ஷோபா செந்தில் கண்ணன் பேரளத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, திரும்ப பார்க்க நினைக்கும் சுற்றுலா தலம் கொடைக்கானல் மற்றும் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கேட்டிருக்காங்க. புவி உனக்காக திரைப்படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் அந்த பாடல் அவங்களுக்காக. பாடல் கேட்போம். இதை கேட்ட பிறகு நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநாளையொட்டிய சிறப்பு தொடர். மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு

0: மா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொட தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
0: பேரளம் ஷபோகாக. இந்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

நினைக்கும் சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. காரைக்கால் பொதுத்துறை சித்ரா தேவி சொல்கிறாங்க, வேளாங்கண்ணி தான் மேடம் எங்களுக்கு பெஸ்ட்டு, கடலில் குளிக்கிறது, அடுத்தது சாமி கும்பிடுறது, பீச்சில் மீனை சாப்பிட்றது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து திருவிடை மருதூர் கௌசல்யா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மீண்டும் போக நினைக்கும் இடம் மதுரை தான். அங்கு இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில், கோயிலில் உள்ள ஆயிரம் கால் மண்டபம், திருமலை நாயக்கர் அரண்மனை, அழகர் மலை, இன்னும் நிறைய இருக்குது. ஒரு நாள் போதாது, அதனால தான் மறுபடியும் போகணும் தோழி எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர், நான் மீண்டும் பார்க்க நினைக்கும் இடம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப பிடிச்ச இடம்னு. அடுத்து மைசூர் கோட்டை, பிருந்தாவனம், வீரபாண்டியன் கோட்டை மற்றும் ஆன்மீக கோயில்கள் இதெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார், ரவி, பாப்பா கோவில், அன்னலட்சுமி இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அன்னலட்சுமி ரவி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் நலமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பெயர் கலைராணி கதிரேசன், சேர்வைக்காரன் தோப்பு, அவங்களும் மதுரைக்கு தான் மீண்டும் போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சம்பா நாத்து, அந்த பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைக்கி நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் மீண்டும் செல்ல நினைக்கும் சுற்றுலா தலம் இதை பற்றி கேட்டோம். அதாவது சுற்றுலா அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை மகிழ்விக்கக்கூடியது, நம்மை நம்மை புதுப்பித்து கொள்ளக்கூடியது, இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு தருது. அதனால் சுற்றுலா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போகணும். இதுலேயே நமக்கு பிடித்த இடம் அப்படின்னு இருந்ததுன்னா, மீண்டும் மீண்டும் போகணும் அப்படின்னு நினைக்க தூண்டுனதுன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்ம திரும்பவும் போய் பார்க்கணும். நேயர்கள் எந்தெந்த இடம்லாம் தனக்கு பிடிச்ச இடம் மீண்டும் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போது இந்த நேயருக்கான அந்த பாடல் காரைக்கால் பண்பலையின் காற்றலையிலே சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வருது, நேயர் கலைராணி கதிரேசன், சேர்வைக்காரன் தோப்பு.

உங்களிடமிருந்து இனிதாய் விடைபெறுவது வணக்கம் தோழி. காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. 12:10 பரிமாற்றத்தில் ஆர்ஜே ஜி தீபா சந்திரசேகரோட உரையாடுவாங்க. ரயில் பயணங்களில் கவனம் இந்த தலைப்பில் தான். ஃபேஸ்புக்கில் உங்களுடைய அதற்கான கருத்துக்களை பரிமாறுங்க. ஃபேஸ்புக் மூலமாக தான் இன்றைக்கி பரிமாற்றம்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12 மணி.
1: மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி. ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: தமிழக அரசு மற்றும் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மயிலாடுதுறை கருவாடக்கரை பிஎஸ்சி நர்சிங் வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9751282020.
3: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களில் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தலி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: ஜி ஆஷிகா.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
5: சரி, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: பாட்டு பாட போறேன்.
5: எங்க பாடுங்களே?
6: அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இளைய சோறு போட்டு ஈய தூர ஓட்டு, உன்னை போல நல்லா ஊரும் யார உள்ளா, என்ன உனக்கும் தொல்லை ஏதும் இங்கம் இல்லை ஐயா.

0: அசைந்து அசைந்து செல்லம் யானை எது பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லம் நத்தை எது பாராய், பறந்து பறந்து ஓடும் பறவை எது பாராய், துள்ளி துள்ளி நாகம் பல்வி செல்லம் வாராய்.
1: சூப்பரா பாடல் பண்ணீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டீச்சரா.
1: உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்?
0: மேக்ஸ்.
1: அப்ப கணித ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா?
0: ஆமா.
1: சரிங்க பாப்பா, நீங்க படிச்சு முடிச்சு வருங்காலத்துல சிறந்த கணித ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூக்கா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: பயன்படுத்திய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

பரிமாற்றம். ரயில் பயணங்களில் கவனம். வணக்கம் நேயர்களே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் ரயிலில் பயணம் செய்திருப்போம். ஜன்னலோர இருக்கை, ஓடும் மரங்கள், கடந்து செல்லும் வயல்வெளிகள், ரயிலின் ஓசை என ரயில் பயணம் என்பது பலருக்கும் மகிழ்ச்சியான அனுபவம். ஆனால் அந்த மகிழ்ச்சியான பயணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிகளை பற்றி எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? அவசரத்தில் தண்டவாளத்தை கடப்பது, ஓடும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ முயற்சிப்பது, நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை கவனிக்காமல் இருப்பது போன்ற சிறு கவனக்குறைவுகளை கூட பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம். பயணத்தின் மகிழ்ச்சியை

பாதுகாப்பே முக்கியம். ரயில் பயணத்தின் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன? இவற்றை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் உரையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இன்றைய நமது தலைப்பு, ரயில் பயணங்களில் கவனம். பாதுகாப்பான பயணம் என்பது நம்மிடமிருந்தே தொடங்குகிறது. வாருங்கள், நேயர்களை விழிப்புணர்வுடன் பயணிப்போம், பாதுகாப்புடன் வீடு திரும்புவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நௌலெக் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரிய ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி திருநள்ளார் ரோட் காரைக்கால். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் MAM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

நேயர்களே, பரிமாற்றம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு பரிமாற்றம் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களில் கவனம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நான் உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர் பேசிகிட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் நேயர்கள் எல்லோரும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரயில் பயணங்களில் எப்படி கவனமாக போகணும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. முன்பதிவு மற்றும் சரிபார்ப்பு, உங்கள் பயணச்சீட்டு அதாவது டிக்கெட் உறுதி செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத முன்கூட்டியே சரிபார்க்கணும். ரயில் எண் புறப்படும் நேரம் மற்றும் தளம் ஆகியவற்றை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தண்டவாளங்களை கடக்கும் போது மேம்பாலங்களை மட்டுமே பயன்படுத்தணும். ஓடும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ கூடாது, நீங்கள் முயற்சியே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ரயில் பயணங்களில் கவனம் இந்த தலைப்புல தான். ரயில் பயணம் என்பது மகிழ்ச்சியானது மட்டுமல்ல, பாதுகாப்பும் மிக முக்கியமானது. ரயிலில் பயணம் செய்யும்போது ஜன்னல் வழியாக கைகளை நீட்டக்கூடாது. ஓடும் ரயிலில் ஏறுவோ இறங்குவோ

கூடாது. ரயில் தண்டவாளத்தை கடக்கிறதை தவிர்த்து நடை மேம்பாலம் இல்லைனா சுரங்கப்பாதையை பயன்படுத்தணும். இவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. நம்முடைய உடைமைகளை உடன் பயணிப்பவர்களோட பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்ளணும். அறிமுகம் இல்லாதவங்க கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் கடைபிடிக்கும் சிறிய கவனமும் வந்து நம்முடைய பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பு தோழ்விக்கு அன்பான நண்பகல் வணக்கம். ஒருமுறை நான் ரயிலில் பயணம் செஞ்சுருக்கேன். மிகவும் பாதுகாப்பாக இருந்துச்சு. அதிகமாக வந்து பேருந்தில் தான் நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். இருசக்கர வாகனத்துலேயும் பயணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையோடு.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஹாஷ்டாக் 100.3 நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சினைக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரி வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.

0: இன்றைய
1: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பான்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம் கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்
2: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள் பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல் சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல் HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சுகாதாரத்துறை புதுச்சேரி
4: திருவாரூர் சீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000-க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்
5: கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
9: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
10: இன்னைக்கு பரிமாற்றம் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களில் கவனம் என்ற தலைப்பில் நாம் பேசிகிட்டு இருக்கோம் நேயர்கள் எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களோட கமெண்ட்ஸில் என்ன மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் ரயில் பயணத்தில் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து யார் சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் ஷோபா அவங்க பேரலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க ரயில் பயணங்களில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் உடைமைகளை பத்திரமாக ஆள வேண்டும் அதில் ஏறும்போது மிகவும் கவனமாக ஏற வேண்டும் ஜன்னல் ஓரங்களில் இருக்கும்போது கைகள் வெளியே தலை வெளியே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் பார்த்து எந்த இடம் நம்ம இருக்க எது வந்து தேவையோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கவனமாக வந்து நம்ம சீட்டில் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி ரயிலில் பயணம் செய்யும்போது முதலில் டிக்கெட் எடுக்க வேண்டும் அந்த டிக்கெட்டை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மொபைல் ஃபோனில் வழியில் ஏறும்போது பார்த்து ஏற வேண்டும் இல்லையென்றால் சரிக்கு விழுந்துற நேரும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி நான் சிறுவயதில் ரயிலில் போகும்போது என் அண்ணனும் மாயவரம் சென்றிருந்தோம் மாயவரம் ட்ரைனிங் போயிருந்தோம் அப்போது தடிக்கு விழுந்து உட்கார்ந்து இருக்கும் அடிபட்டு விட்டது என் அண்ணனுக்கு ரத்தம் சொட்டு சொட்டு உட்கார்ந்திருந்தார் முதல் உதவி செய்தோம் அது என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கவனமாக போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்படி அவரோட சொந்த அனுபவத்தோடு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஷாலினி ரியா எனக்கு தலைப்புக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரயிலில் போனதே இல்லை நீங்கள் ரயிலில் போய் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைம்மா ரயிலில் போனால் எப்படி நீங்கள் சேஃபாக எப்படி போயிட்டு வருவீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கடைபிடிப்பீங்க இதையே நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருகில் இருந்த

ாலும் தூரத்தில் இருந்தாலும் ரயிலில் புறப்படும் நேரத்திற்கு அரை மணி நேரமாவது ரயில் நிலையத்தில் இருக்க வேண்டும், அப்போதுதான் கடைசி நேர டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு செம்மனார் கோவில் குணசேகர் சொல்லியிருக்காரு. ஆமாம், கொஞ்சம் முன்னாடி போகிறது எப்போவுமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் சீக்கிரமாக நீங்கள் போயிட்டு எந்த சீட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ட்ரெயின் மட்டும் அந்த ஷார்ப்பாக என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்த கிராசிங் இருக்கும், அடுத்து ஒவ்வொரு ஸ்டாப்பிங் இருக்குது, இல்லை எல்லாத்துலேயும் வந்து எக்ஸாக்டாக அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்காகவும் எதற்காகவும் வந்து ட்ரெயின் எப்போவுமே வெயிட் பண்ணாது. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜன்னல் ஓர காற்றில் மன அமைதி, புதிய முகங்களின் சிரிப்பும் பகிர்வும் சேருமிடம் வரை தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நகை ஹேமா, வணக்கம் தோழி. ரயிலில் ஏறும்போது இறங்கும் போதும் கவனம் தேவை, ரயிலில் பயணம் செய்வது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்பான அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலில் அரை மணி நேரத்துக்கு முன்பு ரயில் நிலையத்தை அடைந்துவிட வேண்டும். பிறகு டிக்கெட்டை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஜன்னல் ஓரமாக, கைகளையோ வெளியே நீட்டக்கூடாது, ஓரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னும் ட்ரெயினில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதற்கான சில எண்கள், சில ஆப்கள்லாம் இருக்குது, அதையும் வந்து நாம் பயன்படுத்தலாம்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இன்று மாலை 6:45 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும்

0: தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்
1: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்திச்சையின் காதணி வரை தூய தங்கம்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

ரயில் பயணம் என்பது நம்மை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது மட்டுமல்ல, அது நமது பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்தும் ஒரு பயணமாகும். நேர்களை நாம் கடைபிடிக்கும் ஒரு சிறிய பாதுகாப்பு விதி பெரிய ஆபத்தை தவிர்க்க உதவும். அவசரம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம், பாதுகாப்பான பயணத்தில் சமரசம் வேண்டாம். நம் பாதுகாப்பை பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடன் பயணிப்பவர்களுக்கும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றொரு பயனுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி தீபா சந்திரசேகர். நிறைவு பெறுகிறது பரிமாற்றம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்தது.

0: திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்படவுள்ளது. நவீன உற்பத்தி மையமாக தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான தொலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளதென்றால் அது மிகையல்ல.
0: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா, தாளடி

0: நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதி உதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெற விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம

0: தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பிரீமியத் தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.
1: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3 லட்சம் டன்னும் அடுத்த மாதம் 5 லட்சம் டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம். இப்பொழுது 12:50 நிமிடம்.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து கேட்டு ரசிக்கலாம். ரெட்ரோ ரிதம்ஸ். கடிதமொழியை கேட்டிருக்கும் பாடல் இது. பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, விஜய் சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், மாதவரம், ஜமுனா, ஏகாந்தம், வில்லிவாக்கம், குபேந்திரன், முத்தரசநல்லூர், நவீன், சுந்தர். இந்த நேயர்களின் விருப்ப தேர்வாய் வரவிருக்கும் இந்த பாடல் பூம்புகார் திரைப்படத்திலிருந்து. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், ஆர் சுதர்சனம் இசையில்.

கரைக்கற்பன்மொழியின் ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில் செமினார் கோவில் குணசேகர் திலகவதி திருவான்மையூர். சசிகலா செல்வேந்திரன், சோலையூர் செல்வராஜ் செல்வி இந்த நேயர்களுக்காக வரவிருப்பது உத்தமபுத்திரன் திரைப்பட பாடல் பி. சுசீலா, குரலில் ஜி. ராமநாதன், இசையில்.

0: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம். இப்பொழுது 1 மணி. காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவகங்கை சீமை. டி எம் சௌந்தரராஜன், டி எஸ் பகவதி குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், விருப்பம் ராமேஸ்வரம், மதினா ரம்ஜான், ஆசிக் தௌஃபிக் தாரிக், முகமது ஹபீஷ், ஷியாத் மேகனா, ஹம்சா ரானியா.

காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது.

பண்பலியோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹரிகரன் கூடல், கார்த்திகேயன், அமுதா, அக்ஷயா, ஆதேஷ், விஷ்ணு சந்தர், ஹர்ஷவர்தன் இவர்களுக்காக கே வி மகாதேவன், சிஎல்டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, குரல்களில் இருவர் உள்ளம்.

0: நாளை மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் மற்றும் எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமுக சூளை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா, தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். கரைக்கற்பன்மலையின் 1.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரெடோரிதம் தரும் அடுத்த பாடல் பகலில் வெண்ணிலா. விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பெங்களூரு டிசிபாளையம் ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம், பொன்மணி, சசிகுமார், அக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி, வில்வம். மணிப்பு திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கிறார்கள் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில்.

0: காரைக்கால் பொன்மலையின் 1.3 இது. நேயர்களுக்கு உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
4: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: திருவாரூர் ஸ்ரீமாட்டியின் 9வது துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி, திருவாரூர்.
6: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
0: காரைக்கால் பண்பலையின் 1.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் ரெட்ரோ ரிதம்ஸ். திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கடலாடி செழியன், நிரவி கஜேந்திரன், மேனாங்குடி முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதம் மாலிக், கோணாம்பள்ளம் அன்சாரி, கொடிகர்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், இவர்களுக்காக பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் பாடலது ஜி ராமநாதன் இசையில், மகாகவி பாரதியாரின் வரிகளோடு கப்பலோட்டிய தமிழன்.

0: நேயர்களுக்கு கோபால் பற்படியின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துகள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கடிந்த நாள் வாழ்த்துகள்.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு உலம் கடிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
11: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை இரட்டியார் மகாலிங்கம் பி சுசீலா பாடியிருக்கிறார்கள். இது அமுதவள்ளி திரைப்படத்திற்காக. விருப்பம் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமநாதன், இலானி, வெண்பா, ஆதிரா, இனியா.

0: மேற்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை மூலம் கிடைந்த நாள் வாழ்த்துகள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதானம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
2: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வேற லெவல், டிசைன்ஸ்
1: ரூபாய் 1500க்கு மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரெட்ரோ ரிதம் நிகழ்ச்சியில் கோத்தூர் அப்துல் கரீம், ஆயிஷா சித்திகா, சலாமத் சுகைனா இவர்களுக்காக சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து பாடல். வேதா வினேச இரட்டியம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கிறார்கள்.

0: காரைக்கால் பண்பலையில் கேட்டு ரசித்தது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேரம் இப்பொழுது 1:30
3: ஆகாஷ்வாணி. தரம் எனும் தாரக மந்திரம், உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
4: உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகளின் தரம், பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதில் தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் அடிப்படை நோக்கமாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம், அதாவது ISO, அனைத்துலக தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொழில் தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர சோதனை அமைப்புகள், அரசுகள் மற்றும் நுகர்வோர் என பலருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் ஒரு பொருளை வாங்கும்போது அதன் விலையை பார்க்கிறோம், பயன்படுத்தும் போது அதன் பயனை உணர்கிறோம். ஆனால் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தர நிலைகளை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? தரம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருளின் தன்மை மட்டுமல்ல, பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் நம்மை பாதுகாப்பும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடும் கூட. உலக தர நிர்ணய நாள் அந்த பொறுப்பின் மதிப்பை நினைவூட்டும் நாளாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தின் தரநிலைகள் சர்வதேச நிபுணர்களால்

ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒரு தயாரிப்பை உருவாக்குவது, ஒரு செயல்முறையை நிர்வகிப்பது, ஒரு சேவையை வழங்குவது அல்லது பொருட்களை வழங்குவது என்று தரநிலைகள் பரந்துபட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியவை. இதேபோன்று உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், வாடிக்கையாளர்கள், வர்த்தக சங்கங்கள், பயனர்கள் அல்லது கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற நபர்களுக்கும் தரநிலைகள் தேவையானதாக இருக்கின்றன. உதாரணமாக, தர மேலாண்மை தரநிலைகள் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் தயாரிப்பு தோல்விகளை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மேலாண்மை தரநிலைகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் கழிவுகளை குறைக்கவும் மேலும் நீடித்ததாகவும் இருக்க உதவுகின்றன. பணியிடத்தில் விபத்துகளை குறைக்க உதவும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் அவர்கள் முதன்மைப்படுத்தும் நிறுவனங்களின் தேவைகளை அறிந்தவர்கள் தங்கள் நிலையில் வல்லுநர்களின் திறன்களே தரநிலைகள் எனப்படுகின்றன. ஆற்றல் நுகர்வு குறைக்க உதவும் ஆற்றல் மேலாண்மை தரநிலைகளும் உள்ளன. உணவு மாசுபடுவதை தடுக்க உதவும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளும் உள்ளன. முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் ஐடி பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் உற்பத்தியின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பன்னாட்டு தரநிலைகளாக 25,613 என்னும் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இவ்வமைப்பில் 172 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதுடன் பன்னாட்டு தரநிலைகளை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வமைப்பின் கீழ் 841 தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தர மேம்பாட்டை கவனித்துக் கொள்கின்றன. சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றடிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS ஈடுபட்டுள்ளது. உலக தர நிர்ணய நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நாளாக மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தரம் மற்றும் பொதுவான தரநிலைகளின் அவசியத்தை வலியுறுத்தும் நாளாகவும் விளங்குகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மின் சாதனங்கள், கைபேசிகள், வாகனங்கள், கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என எண்ணற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எப்படி இருக்க வேண்டும், அதன் அளவு, தரம், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது தரநிலைகளாகும். ISO 9001 தர மேலாண்மை, ISO 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை, ISO 45001 தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், ISO 22000 உணவு பாதுகாப்பு மேலாண்மை. அதாவது ISO பல்வேறு துறைகளுக்காக பல தரநிலைகளை இவ்வாறு உருவாக்கி வைத்துள்ளது. ஒவ்வொரு தரநிலையையும் தனித்தனியாக அடையாளம் காண்பதற்காக அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கும் ISO 9001 என்பது தர மேலாண்மை அமைப்புக்கான தரநிலையை அடையாளம் காணும் குறியீட்டு எண் ஆகும். இதேபோல் ISO 14001 என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பு என அந்தந்த துறைகளுக்கான தனித்தனியான குறியீட்டு எண்களை உள்ளடக்கியது இந்த தர மேலாண்மை நிறுவனம். நிறுவனங்களின் தர மேலாண்மைக்காக கொடுக்கப்படுவது ISO 9001 சான்றிதழ். இச்சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் தங்களின் பெயர் பலகைகளில் இதை பொறித்து தங்கள் நிறுவனங்களின் தரத்தை விளம்பரப்படுத்துவதை நாம் இன்று பரவலாக காண முடிகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இது மிதமிஞ்சி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரும்பான்மையான தயாரிப்புகளில் போலியானது அசலை விட நம்மை கவர்வதாக இருக்கிறது. அதனால் அசல் எது, போலி எது என்று அதில் பயன்படுத்தியிருக்கும் முத்திரையை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவேதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தொழில்நுட்ப தரநிலையாக ISO என்பது மாறியுள்ளது. ஒரு தயாரிப்பு, அதன் செயல்முறை, அது எப்படி செயல்பட வேண்டும், அதன் தொழில்நுட்ப தரம் என்ன என்று அதை தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தரநிலை கட்டுப்பாட்டின் உள்நோக்கமாகும். ஏனென்றால் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த முடியாவிட்டாலும் நாம் பயன்படுத்தும் பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அனைவரும்

0: தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். சரி, தரநிலை என்றால் என்ன? எளிமையாக கூறினால், ஒரு பொருள் அல்லது சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல் அல்லது விதிமுறையே தரநிலை என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் சேவைகளுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதன் வடிவமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது இந்த தரநிலைகளாகும். உதாரணமாக, ஒரு மின் சாதனம் தயாரிக்கும் போது அதன் மின் அழுத்தம், பாதுகாப்பு, செயல்திறன் போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அமைகிறது. தரநிலைகளின் முக்கியத்துவம் தரநிலைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதன் மூலம் உணரப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு விருப்பமான அளவு தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகளில் பொருட்களை தயாரித்தால் அவற்றை பயன்படுத்துவதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். தரநிலைகள் பொருட்களின் தரத்தை உறுதி செய்கின்றன, நுகர்வோரின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன, சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குகின்றன, பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன, புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. இதை விளக்குவதானால், ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் மற்றொரு நாட்டிற்கு செல்கிறது என்று கற்பனை செய்வோம். அந்த பொருளின் அளவு, எடை, இணைப்புகள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபட்டு இருந்தால் என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பொருட்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். பழுது பார்ப்பது கடினமாகும். வர்த்தக செலவுகளும் அதிகரிக்கலாம். இதற்கான முக்கியமான தீர்வுகளில் ஒன்றுதான் சர்வதேச தரநிலைகள். பல்வேறு நாடுகளை சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து பொதுவான தொழில்நுட்ப விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள். இதனால் வெவ்வேறு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும், பொருட்களை பாதுகாக்கவும், திறமையாகவும் பயன்படுத்தவும் முடிகிறது. வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் இது உதவுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் இது துணை புரிகின்றது. தரநிலைகள் என்பது தொழிற்சாலைகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரியது அல்ல. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவை உள்ளன. நாம் பயன்படுத்தும் மின்சாதனம், குடிக்கும் குடிநீர், எடுத்து செல்லும் வாகனம், பயன்படுத்தும் மருத்துவ கருவிகள், கட்டப்படும் கட்டிடம் என அனைத்திலும் தரநிலைகளின் பங்கு இருக்கின்றது. இந்தியாவில் தரநிலைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு BIS வகிக்கிறது. இது ISO-வில் அங்கம் வகிக்கிறது. 1986 கொண்டு வரப்பட்ட BIS சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர அமைப்பு சட்டம் கடந்த 2016 மார்ச் மாதம் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நுகர்வோர் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் BIS முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அவற்றிற்கு பொருத்தமான தரநிலைகள் தேவைப்படுகின்றன. எனவே, தரம் என்பது ஒரு பொருளின் சிறப்பை மட்டும் குறிக்கவில்லை, அது மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தோடும் தொடர்புடையது. நிறைவாக, உலக தர நிர்ணய நாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. தரம் என்பது நமது தேர்வு அல்ல, அது நம் நம்பிக்கைக்கான அடித்தளம் மற்றும் நுகர்வோரின் அடிப்படை உரிமையும் ஆகும். ஒரு நல்ல தரநிலை ஒரு பொருளின் தரத்தை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. எனவே, உலக தர நிர்ணய நாளை கொண்டாடுவதன் நோக்கம் தரநிலைகளை பற்றி பேசுவதோடு சுருங்கிவிடாமல் நாம் பயன்படுத்தும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தரம், பாதுகாப்பு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் விரிவடைய வேண்டும் என்பதே இந்த நாளில் நமக்கான செய்தியாகும்.
1: மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த பிரிஹத்தர் பாரத் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார். மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உரிய வாய்ப்புகளை வழங்கி கடைகோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சிமுறை குறித்த மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரைக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள பிரதமர், சுகாதாரம், எரிவாயு இணைப்புகள் தொடங்கி ஆரோக்கியம் மற்றும் நிதி உதவிகளை அரசு முன்னெடுத்துச் செல்வதை சுட்டிக்காட்டினார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை உருவாக்கும் அரசின் இலக்கிற்கு இந்த அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நலத்தை நோக்கமாக கொண்டு ஆட்சி முறையிலிருந்து ஆளுமைக்கான ஆட்சி முறைக்கு இந்தியா முன்னேறி வருவதாக அக்கட்டுரையில் அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்ததோடு, தேச கட்டமைப்பில் அனைத்து குடிமக்களும் பயன்பெறும் வகையிலான ஆளுமையை பெறுவதே உண்மையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய

0: இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் உரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்திய பாதுகாப்பு புதுமையான சிந்தனைகள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் பசிபிக் தொலைநோக்கு கொள்கைக்கு ஆசியானின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்றார். தென்கிழக்கு ஆசியாவுடன் கொண்டுள்ள நட்புறவு மூலம் இந்தியாவின் கிழக்குசார் கொள்கை அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைந்து இதற்கு உட்பட்ட கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தி அவசர நிலைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவும் ஆசியானும் இணைந்து ஆராய்ச்சியை மேம்படுத்த வலியுறுத்திய அவர், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் முன்னோடி திட்டங்களுடன் ட்ரோன் சார்ந்த சவால்களை களைந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேசிய கப்பல் கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் கப்பல் தொழிற்சாலைகளுக்கு பயன்பெறும் வகையில் 2 சிறப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கைகளை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அறிவித்துள்ளார். மும்பையில் 21வது கடல்சார் மேம்பாட்டு குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இதன்படி கப்பல் கட்டமைப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கை ஏற்றுமதி திட்டங்களுக்கும் வர்த்தக கடன் காப்பீட்டுக் கொள்கை உள்நாட்டு திட்டங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். வர்த்தகத்தை இலகுவாக்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து துறைமுகங்களும் வரும் மார்ச் மாதத்திற்குள் கடல்சார் ஒற்றை சாளரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு மின்னணு செயல் திட்டங்கள் முன்னெடுத்துச் செல்ல வகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்வில் ஒரே தேசம் ஒரே துறைமுகம் செயலாக்கத்திற்கான தயாரிப்பு முன்னெடுப்புகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கனடா, மெக்சிகோ, மெர்கோசர், யுரேஷியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சி

0: ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கனடா, மெக்சிகோ, மெர்கோசர், யுரேஷியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வளர்ச்சியில் எல்லைப் பகுதிகளின் சிறப்புமிகு பங்களிப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் செலா சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2024 மார்ச் 9 நாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் எல்லை சாலை மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய கட்டமைப்பாக இந்த சுரங்கம் திகழ்கிறது. தவாங் பகுதியின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் செலா சுரங்கம் சிறப்புமிகு நவீன பொறியியல் தொழில்நுட்ப வடிவமைப்புகளுடன் 13,000 அடி உயரத்தில் கிழக்கு இமய பகுதியின் கடினமான நிலப்பரப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கம் பெரும் பனிப்பொழிவிலும் கடினமான வானிலை யிலும் பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் பயணிக்கவும், ராணுவ தளவாடங்கள், தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்லவும் வழிவகை செய்வதோடு பதற்றமான எல்லைப் பகுதிகளில் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் சுகாதாரம், கல்வி, அத்தியாவசிய சேவைகள், சந்தை வாய்ப்புகளுக்கு பயனளிப்பதோடு சுற்றுலா பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் இது திகழ்கிறது. பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்குமான இணைப்பாக செலா சுரங்கம் திகழ்வதுடன் திறன்மிகு பொறியியல் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட இணைப்பு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்தும் தேசத்தின் அர்ப்பணிப்பிற்கு செலா சுரங்கம் சான்றாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,108 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் சோழிங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 9 குடிநீர் ஆதாரங்களை மையமாக கொண்டு சீரான குடிநீர் வழங்க 98 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தொடங்கி 29 வரை நடைபெறும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10-12 வகுப்பு மாணாக்கருக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், 12 வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 8 நடைபெறும் என்றார். 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 17 தொடங்கி ஏப்ரல் 12 வரை நடைபெறும் என்றார்.
2: ஹையர் செகண்டரி கிளாஸ் 12 வந்து பிப்ரவரி 8 தொடங்கி பிப்ரவரி 18 வரைக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸும் நடைபெறுதுங்க. 10 வகுப்பு SSLC பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19 பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ரிசல்ட் வந்து வினாத்தாள்கள்லாம் ப்ராப்பரா அதெல்லாம் எவாலுவேட் செய்து டென்டேட்டிவா உத்தேசமாக +2 +1 7/5/2027 வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்.
0: தமிழ்நாட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாலை 6 முதல் இரவு 12 வரையிலான உச்சக்கட்ட நேர மின் பயன்பாட்டிற்காக தேவைப்படும் 21,000 MW மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். நம் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி மின்சாரம் வெறும் 5,300 MW என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் மாதத்தில் மின் தேவை அதிகமாக இருந்ததால் மின் நிலையங்களை சீரமைக்க இயலவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அரசு செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் 1 யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவில்லை என்றார். தாய்சேய் நலம் காத்தல், பேறுகால மரணம், சிசு மரணம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுதல் போன்ற உன்னத நோக்கங்களுடன் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மாநில வீட்டுவசித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 1,336 அங்கன்வாடி மையங்களில் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கு

0: பணியாகி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீதோஷ்ண நிலையின் காரணமாக உற்பத்தி அதிகரித்து விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை சரிவினை ஈடுகட்டும் வகையில் அருகில் உள்ள பெங்களூரு, மைசூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் மற்றொரு போட்டியில் ருத்ரபர்ண பாண்டா, ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் இன்று விளையாடுகிறது. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

இது பாட்டு பெட்டி. இன்றைய பாட்டு பெட்டி நிகழ்ச்சியில் தளபதி படத்திலிருந்து யமுனை ஆற்றிலே என தொடங்கும் பாடலை கேட்போம். இந்த பாடல் 1991 வெளிவந்தது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசையமைப்பாளர் இளையராஜா. யமுனை ஆற்றிலே பாடல் இயற்கையின் அழகையும் காதலின் மென்மையையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலில் யமுனை நதி, அதனை சுற்றியுள்ள இயற்கை சூழல், மலர்கள், இயற்கை சூழல் போன்ற அழகிய காட்சிகள் வழியாக உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. வைரமுத்துவின் கவிநயம் இயற்கையை மனித உணர்வுகளுடன் இணைத்து காட்டும் விதத்தில் சிறப்பாக அமைந்துள்ளது. வைரமுத்துவின் பாடல்களில் இயற்கையும் மனித உணர்வுகளும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது. இசையும் கவிதையும் இணைந்து கேட்போரின் மனதில் இனிய உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக, மழை துளி உன்னை தேடுதே, மண் வாசம் காதல் பேசுதே, இயற்கையும் என்று கவிதை எழுதுதே.
1: ரெஞ்சம்

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மெலடி மெட்டுக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிலாவின் ஒளியில் உன் நினைவு நட்சத்திரம் சொல்

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட் காரைக்கால் சேகடெக் ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சுல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலாணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: போவின் இதழில்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கிய

0: ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாரபாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 7 மணிக்கு திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராஸுக்கு அட்ராஸுக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். தரமான தாரபாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸின் பாட்டு பட்டாசு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மெலடி மெட்டுகள். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். பேரளம் சரு சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் மெலோடி மெட்டுக்கள். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் சரு சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
3: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: கல்யாணத்துல கவனிச்சியா,
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: வானில் தோன்றும் வண்ண கோலம் வானவில், உன் சிறப்பில் காணும் என் உலகம் இந்த வானவில்லை. நீயே என் வாழ்வின் அழகான காலம்,

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வைரவிழா கண்ட காரைக்காலின் பாரம்பரிய ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளா ரோட் காரைக்கால். செங்கல் சொலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் சீன் #100.3.

காரைக்கால் பண்பலையின் மெலடி மோட்டுகளோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். புல்லின் நுனியில் பனித்துளி போல உன் நினைவில் என் மனம் மிதக்கும், விடியலும் காதலாய் விடுகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். மரங்கள் பேசும் மௌன மொழி, காற்றில் கலக்கும் உன் நினைவுகள், இயற்கை தருமே காதல் உணர்வுகள்.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. பூக்களில் அழகு, காற்றினில் இசை, உன் நினைவுகளில் 1000 கவிதைகள், இயற்கையும் காதலும் வாழ்வின் இனிமை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், விருதுநகர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், புதுச்சேரி, திருச்செந்தூர், பாலமோர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, காரைக்கால், குலசேகரப்பட்டினம், சென்னை பூடல், காயல்பட்டினம், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, திருக்குவளை, மணலி, புதுநகரம், தலைஞாயிறு, ஸ்ரீபெரும்புதூர், மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பாகூர், மயிலாடுதுறை, ஆணைக்கிடங்கு, வைப்பாறு, மரக்காணம், தங்குச்சிமடம், புவனகிரி, தண்டையார்பேட்டை, அம்பத்தூர், காட்டுமன்னார் கோவில், பொன்னேரி, தக்கலை, மயிலாடுதுறை, பூவிருந்தவல்லி, கடலூர், அண்ணாமலை நகர், செம்பரம்பாக்கம், வானமாதேவி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரள கடற்பகுதிகளை ஒட்டி கடற்மட்டத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில், இலங்கை கடற்பரப்பில் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, தஞ்சாவூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இடிமின்னலுடன் நாளை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவிற்கக்கூட மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. சென்னையில் வெப்பநிலை அதிகளவு

0: நேர்களை இதுவரை கேட்டது பேரலம் சரோ சிபிஎஸ்சி சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் மெலடி மெட்டுக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பேரலம் சரோ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரலம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரலம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரலம் திருவாரூர் மாவட்டம்.

0: 3 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 3 மணி.

0: கோபால்வி டூத்பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால்வி டூத்பேஸ்ட்.
0: புதிய கோபால்வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால்வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால்வி டூத்பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: கரகரப்பன்புலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம முகநூல் பக்கத்தில் என்ன போஸ்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவை அல்லது விலங்கு போல் மிமிக்ரி செய்து ஏமாற்றி இருக்கிறீர்களா? பறவை அல்லது விலங்கு போல் மிமிக்ரி செய்கிறது பலருக்கு வந்து பழக்கமாக இருக்கும். குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி மிமிக்ரி செஞ்சு வீட்டில் வந்து ஏமாற்றிருக்கீங்களா அப்படின் தான் நான் இன்றைக்கி கேட்டிருக்கிறேன். பதிவுகள் வர ஆரம்பிச்சுட்டு முகநூல் பக்கத்தில் போடப்பட்ட படப்பதிவுகளுக்கான உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 அப்படின்னு தமிழில் தடுத்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த முகநூல் பக்கம், காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கம் திறந்துக்கும். அதில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இதை லைக் ஷேர் கமெண்ட் இணைந்திருங்கள். 100.3 காரைக்கால் பண்பலையோடு.

0: உங்கள் கருக்கல் பண்பலை 100.3. நாளை காலை 6 மணிக்கு நாளை மாலை 6 மணிக்கு கரைக்கல் உங்கள் கடை கரைக்கல் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை கரைக்கல் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, பறவைகள் விலங்குகள் போல மிமிக்ரி செய்து ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு முதல் மெசேஜ் பெருசாக திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்கிறாங்க. நான் சிறுவயதில் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் காலத்தில் இது போன்று மிமிக்ரி செய்வதில் எனக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. நண்பர்களுடன் இருக்கும்போது பல குரல்களில் பேசி மகிழ்விப்பது வழக்கம். இன்றும் அந்த பழக்கம் என்னை விட்டு போகவில்லை. வீட்டில் சில நேரங்களில் என்னுடைய பிள்ளைகளிடம் இது போன்று மிமிக்ரி செய்து அவர்களை சிரிக்க வைத்து மகிழ்வேன். குழந்தைகளின் சிரிப்பை பார்க்கும் பொழுது மனதிற்குள் ஒரு தனி மகிழ்ச்சி பிறக்கும். சிறுவயதில் பள்ளியில் செய்த குறும்புகளும் இன்று என் பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த மகிழ்ச்சியான தருணங்களும் என் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நினைவுகள். வயது மாறினாலும் மனதில் இருக்கும் குழந்தைத்தனம் மட்டும் என்றும் மாறுவதில்லை. அடிக்கடி நமது காரைப்பண்பலையில் இது போன்ற தலைப்புகளை கொடுத்து பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி வருகின்றீர்கள், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: கரைக்கல் பண்பலையின் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் அடுத்து காட்டுமன்னார் கோயில் டீமோட புறம் வேல்முருகன் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தெரியலை, காட்டலை. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. சிறுவயதில் இந்த குறும்பு எல்லாம் நான் செய்திருக்கிறேன், இப்போது அதெல்லாம் செய்தால் விலங்குகளே பயந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் இது போல் தங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். அண்ணப்பன்பேட்டி ஜோதி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் விலங்குகள் போல பேசி சிரிக்க வைப்பாங்க, என்ன சிரிக்க வைப்பாங்க, ஆனால் நான் ஏமாற்றினதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: திருவாரூர் சீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
3: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்புலியோடு உங்களை இணைத்திருக்கிறது கோபால் பல்பொடியின் லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நம்ம பறவை விலங்கு போல மிமிக்ரி செய்திருக்கீங்களா, செய்தி ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அடுத்து காரைக்கால் நளினி, நான் எனது தம்பி மகள் ஷாலினி ரியாவுக்கு பூனை மாதிரி கத்தி விளையாட்டு காட்டுவது உண்டு, அது கொஞ்சம் கூட பயப்படாது, திருப்பி அது எனக்கு செஞ்சு காட்டும், அவ கூட விளையாடுறது ஒரு ஜாலி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பேரளம் செந்தில்கண்ணன் சொல்கிறாங்க, எப்போதாவது மியாவ் மியாவ் என்று பூனை மாதிரி மிமிக்ரி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மணக்குடி சத்யா, என் மகளுக்கு பூனை என்றால் பிடிக்கும், அதனால் அடிக்கடி பூனை மாதிரி கத்தி ஏமாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளிடம் கருணாநிதி, மதிய வணக்கம் மேடம், அதுபோல் ஒன்றும் ஏமாற்றியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 LSE

0: சாய்கால் பண்பலையின் ஒரு பள்ளி மூன்றில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கரைகள் பண்புலையோடு உங்களை இணைத்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, பறவை விலங்கு போல் மிமிக்ரி செய்து ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்லே, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், நான் செய்ய மாட்டேன், என்னுடைய பையன் மயில் போல கத்துவார், திரும்ப அதுவும் கத்தும், எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் ஏறி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 இது கோபால் பல்பொடி வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் கோபால் பல்பொடி
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம் ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்
5: கோபால் பல்பொடி
0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் இப்பொழுது 3:31 காரைக்கால் பண்பலையின் 1.3 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய தர நிர்ணயம்
6: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்
7: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க
8: இந்தாங்க
7: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி
8: இங்க பாருங்க இதுல ISI முத்திரை இருக்கு கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர் அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும் புரிஞ்சுதுங்களா
7: ISI முத்திரை தரத்தின் உத்தரவாதம்
9: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள் பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல் சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல் HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்
10: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சுகாதாரத்துறை புதுச்சேரி
11: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்
12: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்
13: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் லைக் ஷேர் கமெண்ட் காரைக்கால் பண்பலையினுடைய எல்லா நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நம்ம அதாவது பறவைகள் அல்லது விலங்கு போல மிமிக்ரி செய்து ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிமிக்ரி எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மணக்குடி ராஜேந்திரன் அவருடைய பதிவு எனக்கு காட்டப்படலை அதனால் அவர் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்றது திரும்ப கூட அனுப்பலாம் அடுத்து கொத்தாலம் தொப்புத்தெரு சிவசுப்பிரமணியன் சொல்கிறாங்க பறவை அல்லது விலங்கு போல் மிமிக்ரி செய்து ஏமாற்றிய பழக்கம் இல்லை இல்லை தான் எவ்வளோ பெருசாக அனுப்பியிருக்காரா அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் அது மாதிரி ஏமாற்றியது கிடையாது குயில் சத்தத்தை மிமிக்ரி செய்தது உண்டு குயிலும் பதிலுக்கு குரல் தரும் பின்னாடி மரத்திலிருந்து அந்த சத்தம் கேட்க இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து திருச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் எனது பேத்தி அஜிலினுக்கு ஆடு மாடு போன்று மிமிக்ரி செய்து காட்டினால் சிரித்து மகிழ்வாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3 இது எல்எஸ்சி

0: நாளை காலை 6:35 காரைக்கல் பொன்மலை 100.3 காரைக்கல் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
5: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
4: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
5: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
4: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
5: விவரங்களுக்கு பிஐஎஸ் இந்திய தர நிர்ணய அமைவனம், சிஐடி வளாகம், தரமணி, சென்னை.
4: போன் 044-22-541-442, 044-22-541-216.
0: நாளைக்கான 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் நமது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
10: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணமா? கேஸ் கசிவு இல்லாம, பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
0: கரைக்கல் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் பறவை அல்லது விலங்கு மாதிரி மிமிக்ரி செய்து ஏமாற்றியிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது மாதிரியெல்லாம் பழக்கம் இல்லைங்க, குழந்தைங்க பயம் காட்டியதும் இல்லை அப்படின்னு குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்கிறாங்க. நாகூர் முகமது ரஃபீக், நான் நாய் வளர்த்தினதுனால நாய் எப்படி கத்துமோ அது மாதிரி சொல்லி இரவு நேரத்தில் அது போல் விளையாட்டு காட்டுவதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி சொல்கிறாங்க, ஏமாற்றம் செய்ததெல்லாம் இல்லை, என் குழந்தைகளோடு அப்படி மிமிக்ரி செய்து விளையாடுவது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அமிர்தாயன் கோட்டை பாரி வல்லல், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்து ஆணிமடம் கார்த்திகேயன், மிமிக்ரிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கோ, அப்படி யாரையும் மிமிக்ரி செய்து ஏமாற்றியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்கிறாங்க, என்ன தோழி இப்படி கேட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் ஒன்று தீங்கானும். தொடர்ந்து நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்ருக்குறாங்க. இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது எல்எஸ்சி.

0: கரைக்கிறப்பன் மலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்திருப்பூனி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு விளம்பரதார நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீசங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
6: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீசங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா? கேஸ்கெட், விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா? இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
8: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
9: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
8: கிறிஸ்டலின் சிகோசா
9: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ்.

0: வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். நேரம் இப்போ பாத்தீங்கன்னா 3:50 ஆகுது. எலசி நிகழ்ச்சியில் பறவைகள் அல்லது விலங்குகள் போல மிமிக்ரி செய்து ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா, அதை மாதிரி ராமன் சொல்கிறாங்க. படிக்கும்போது பறவைகள் விலங்கினங்கள் போல் மிமிக்ரி செய்திருக்கிறேன், அது ஒரு மகிழ்ச்சியான தருணம், மறக்க முடியாது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இளங்கண்ணி நெடுஞ்செழியன் சொல்கிறாங்க, காகத்துக்கு உணவு வைக்கும்போது காக்கா என கூப்பிடுவதுண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லமல் ஷேக் அலாவுதீன், மடையன் போல கத்தி ஏமாத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்கிறாங்க, நான் கோழி காகம் குயில் மயில் பூனை நாய் போன்ற குரலில் மிமிக்ரி பண்ணி இருக்கிறேன், சூப்பர் தான். அடுத்தது பாருங்கள், கடலங்குடி பூங்கோதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.

நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுது. எலசி நிகழ்ச்சியில் பறவைகள் அல்லது விலங்குகள் போல மிமிக்ரி செய்து ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா, அதை மாதிரி ராமன் சொல்கிறாங்க. படிக்கும்போது பறவைகள் விலங்கினங்கள் போல் மிமிக்ரி செய்திருக்கிறேன், அது ஒரு மகிழ்ச்சியான தருணம், மறக்க முடியாது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இளங்கண்ணி நெடுஞ்செழியன் சொல்கிறாங்க, காகத்துக்கு உணவு வைக்கும்போது காக்கா என கூப்பிடுவது உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லமல் ஷேக் அலாவுதீன் மடையன் போல கத்தி ஏமாத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்கிறாங்க, நான் கோழி காகம் குயில் மயில் பூனை நாய் போன்ற குரலில் மிமிக்ரி பண்ணி இருக்கிறேன், சூப்பர் தான். அடுத்தது பாருங்கள், கடலங்குடி பூங்கோதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. கோமல் சரவணன் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. காமேஸ்வரம் செல்வி சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் செய்தது கிடையாது. நிரவி ராஜவேல் சொல்கிறாங்க, நான் நண்பர்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பல குரலில் மிமிக்ரி செய்வேன், அப்பொழுது என் நண்பர்கள் அனைவரும் அதை ரசித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சூப்பர். ஏன்னா வேலையில் நடுப்புறது மாதிரி செய்யும்போது உண்மையிலேயே ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருது வருகநாதன், குயில் பூ கூவுவது போல் அழகாக உதறுகள் கூட்டி இசைப்பது எனது பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் இதுவரை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சேரி அப்துல் ரசாக், பூனை மாதிரி கத்தி பிள்ளைகளை ஏமாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணம் குமரன், அப்படி யாரையும் ஏமாற்றியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்லேரி ரஜினிகாந்த் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, நான் சிறு வயதில் மிமிக்ரி பசங்களோட செஞ்சுருக்கேன், இப்போ என்னுடைய பிள்ளைகள் மிமிக்ரி செஞ்சு கரெக்டாக மிமிக்ரி செஞ்சால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் அம்மானு அப்படின்னு புதுத்துறை சித்ராதேவி சொல்கிறாங்க. திருபுவனம் ரவி, நான் கேட்ரிங்கில் பணிபுரியும் போது திருமண மண்டபங்களில் குழந்தைகள் அடம்பிடித்து சாப்பிடாமல் இருக்கும் அவர்களுக்கு பூனை கிளி போல் பேசி உணவு ஊட்ட உதவி செய்வேன், இந்த போல் தலைப்பு தந்த பண்புலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கறைவட்டம் உஷா சொல்கிறாங்க, என் குழந்தைகளை தொட்டிலில் ஆட்டும்போது தூங்க மாட்டார்கள், அப்போது அவர்களை தூங்க வைப்பதற்காக பூனைகள் போல் மிமிக்ரி செய்து தூங்க வைப்பதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பில் ராஜா, நமக்கு அந்த திறமையெல்லாம் இல்லை அப்படின்னு தாணிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க நந்தகுமார். அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்கிறாங்க, பூனை போல் மியாவ் மியாவ் என மிமிக்ரி பண்ணியிருக்கேன், காக்கா என்று காகம் போல் மிமிக்ரி பண்ணியிருக்கேன், ஆடு மாதிரி மிமிக்ரி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒரு ஜாலி அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணக்குடி ராஜேந்திரன், ஏமாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் மிமிக்ரி செய்ததில்லை, ஆனால் பறவைகள் விலங்குகள் சத்தங்களைப் போல மிமிக்ரி செய்து காட்டுவதுண்டு, குறிப்பாக குயில் கூவும் சத்தம், காகம் கரையும் சத்தம், நாய் குறைக்கும் சத்தம் அப்படின்னு இலக்கண பிழை இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. செய்து நண்பர்களை சிரிக்க வைப்பது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டி போல் மிமிக்ரி செய்து எனது பாப்பாவிடம் விளையாட்டு காண்பிப்பேன், யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா, பிரதாபராமபுரம் கவியரசன், அவ்வளோதான் யாரையும் ஏமாற்றியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவபுரி கீர்த்திராஜன் சொல்கிறாங்க, சின்ன வயதில் செஞ்சுருக்கேன், இப்போல்லாம் அப்படி செய்கிறதில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் மிமிக்ரி நிறைய செஞ்சுருக்கேன், காட்டுமன்னர் கோயில் குளஞ்சி பண்ணி இப்படி ஆரம்பிக்கிறாங்க, அதாவது வீட்டில் கதவை சாத்தியிருப்பாங்க, நான் வெளியில் நின்று குருவி மாதிரி கத்துக்கிறது இல்லைனா பூனை மாதிரி சத்தம் போடுவது இது போல் செய்வேன், உண்மை என்று நம்பி கம்பை எடுத்து வந்து துரத்துவாங்க, இப்போயும் இது போல் ஜாலியாக செய்வேன், ஜாலியாக விளையாடுவார் போல் வீட்டில். அதுக்கப்புறம் பாருங்கள், நாகூர் யூசுப் மாலியம் சொல்கிறாங்க, என் அன்பு மகள் ஆஃபியா சாப்பிடாமல் அடம்பிடிக்கும் போது பூனை போல் மிமிக்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசடிக்குப்பம் சரவணன், எங்களுடைய முந்திரி தோப்பில் அதிகமாக மயில்கள் காணப்படும், எந்த நேரமும் இடைவிடாது சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும், அப்போது பதிலுக்கு நாமும் குரல் கொடுத்தால் அமைதியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டூர் சிவகுமார், ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்னன்னு காட்டலை, ஸ்கூல் டைமில் செஞ்சுருப்பாங்க போல். அடுத்து பஞ்சநதி குளம் கோவில் இளவரசன் சொல்லியிருக்கிறாங்க, நான் அப்படி மிமிக்ரி எல்லாம் செய்தது இல்லை, ஆனால் என் பெயர்த்தி வெண்பா செந்தில் குயில் மயில் கிளி போல் மிமிக்ரி செய்து எங்களை மகிழ்ச்சி செய்ததுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்கிறாங்க, நான் ஆடு போல் கத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேமாத்தூர் அமுதாசேகர், சிறு வயதில் நாய் போல் பூனை போல் மிமிக்ரி செய்வேன், இப்பொழுது சின்ன நாய்க்குட்டி போல் அப்படியே கத்தி காட்டுவேன், எங்கள் வீட்டு மிக்கி டாமி இருவரும் தேடுவார்கள், குட்டி சத்தம் கேட்டு தலையை சாய்த்து சாய்த்து பார்ப்பார்கள், சூப்பர், அழகாக இருக்குது கேட்கவே. அடுத்து பாருங்கள், ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் சொல்கிறாங்க, சிறு வயதில் பூனை போல் மிமிக்ரி செய்தது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொறையார் சுகுணா தேவி சொல்கிறாங்க, விளையாட்டுக்கு நைட்டு இருட்டில் காட்டுப்பூனை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளை பயமுறுத்துவோம், யாரும் நிஜமாக பயந்ததில்லை, இருந்தாலும் பயந்தது போல் நடிப்பார்கள், சின்ன வயது ஜாலிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பொறையார் லதா, நான் இல்லைங்க, எங்கள் பாப்பா எல்லா பறவைகள் பூனை நாய் மயில் போல் மிமிக்ரி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேறு யார், பூனை நாய்க்குட்டி படத்தை வேற, நாய்க்குட்டியோட படத்தை வேற போட்டிருக்கிறாங்க அமுதாசேகர். பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அவங்களுடைய செய்தி நமக்கு காட்டப்படலை. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி

0: கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து, பூனை போல் கத்தி என் தங்கச்சி தம்பிகளை ஏமாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: பதிவிறக்கம் செய்தீர்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டி சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நாளை மாலை 5 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: காரைக்கால் பொன்மொழி நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
3: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
2: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
4: இன்றே BIS-CAR மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

0: கரெக்டர் பண்பலை 100.3 ஹேஷ்டாக் 100.3. எதிர்கேட்கலாம் மருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் ஊரும் உணவும். தஞ்சாவூர் மாவட்டம் பெரிய கட்டாநகரம் கிராமத்திலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். அங்கே களத்தில் வந்து மக்கள் கிட்ட கலகலப்பாக பேசினது யார் தெரியுமா? நம்முடைய அறிவிப்பாளர் MM கலியபெருமாள். கேட்கலாமா? இப்போ
1: வணக்கம் நேர்களே. இதமான இந்த மாலை நேரத்தில் நம்மளுடைய காரைக்கால் பண்பலைக்காக ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஊருடைய பெயர் தான் கட்டா நகரம், ஆனால் இது வந்து ஒரு பெரிய கிராமம். வயல்வெளி சூழ்ந்த அழகான இயற்கை சார்ந்த ஒரு பகுதி. நடவு நட்டுருக்கிற வேலையில தான் நம்ம இங்கே இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். நிறைய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு கைப்பக்கம் இருக்கும் வாழ்க்கையில். வந்து நம்ம வந்து என்னதான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட நம்மளுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பொதுவா சொல்லுவாங்க பணம் அப்படின்னு, இல்லைங்க சத்தான உணவு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் அதுதான். அப்படி கிராமத்து சமையல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நகரத்துல வந்து நம்ம விதவிதமா சமைச்சு கடையில வாங்கி சாப்பிட்டாலும் கூட கிராமத்து சமையல்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக ஒரு பெண்மணி இணைஞ்சிருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். அவங்க பேர்?
2: வணக்கம் சார், பேரு கௌசல்யா முரளி.
1: கௌசல்யா முரளி, சொல்லுங்க. இன்னைக்கு வந்து அதுவும் தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. முக்கியமா நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம நிறைய பலகாரங்கள் வீட்டுல நம்ம திடீர்னு வீட்டுக்காரர் வந்து பஸ் எடுத்துச்சு அப்படின்னா, மாமா கலமா வச்சிருக்கியா, ரெண்டு பஜ்ஜி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல பிள்ளைங்க வந்து ஏதாவது சோத்து வத்த வச்சிருக்கீங்களா பிடிச்சு கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. முக்கியமா தீபாவளி வந்துருச்சுனாலே நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது முறுக்கு தான் ஃபேமஸ். ஆனா இன்னைக்கு வந்து விதவிதமான நிறைய உணவுகள் வகை எல்லாம் வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த வருஷம் தீபாவளிக்காக என்னெல்லாம் செய்யலாம்னு இருக்கீங்க?
2: தீபாவளிக்கு நிறைய செய்வேங்க சார். நானு அதிகமா ஸ்வீட் தான் செய்வேன்.
1: ஸ்வீட்
2: தான் செய்வேன்.
1: ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டா இருக்காது வந்துருமே ரிவீட் சுகர்னு?
2: அப்படி எல்லாம் இல்லைங்க சார். தீபாவளி ஒரு வருஷம் தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அதனால அன்னைக்கு நம்ம ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா தப்பு கிடையாது.
1: சரி, ஸ்வீட்ல வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷல்னா என்ன செய்வீங்கம்மா?
2: ஸ்பெஷல் தீபாவளிக்கு லட்டு செய்வேங்க சார்.
1: லட்டு,
2: அப்புறம் வந்து பாதுஷாவுலயே வந்து புது மாடல் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன்.
1: கத்துக்கிட்டு இருக்கீங்க? அது யார சாப்பிட வைக்கிறதுதான் பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமாங்க சார், அதிகமா ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒன்னு ஒன்னா செய்யணும்னு தான் ஆசை. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேற ஸ்வீட் செய்யணும்னு நினைப்பேன். அதே மாதிரி செஞ்சு கொஞ்சமா செஞ்சு பாத்துருவேங்க சார். அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ரெகுலரா பண்ணிக்குவேன்.
1: ஓகே, நம்ம வந்து முதல்ல நம்ம எல்லாரும் பிறந்த உடனே ஏஞ்சி நம்ம நடந்துடல இல்லையா? அவர் தவழ்ந்தோம், அப்புறம் தான் நடந்தோம், அப்புறம் தான் வந்து சைக்கிள் ஓட்டணும், அப்புறம் பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும், அப்படிதான் இல்லையா? அதே மாதிரிதான் ஒண்ணு நம்ம கத்துக்கிட்டு ஒரு ஒரு டிஷ்ஷா செய்யணும். ஆனா இதுவா நீங்களா எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் பேர் வச்சிருக்கீங்களா, இல்ல ஏற்கனவே உள்ள டிஷ் உங்க கைப்பக்கத்துல செய்வீங்களா?
2: நானும் பேர் வச்சிருக்கேங்க சார்.
1: பேர் வச்சிருக்கேன். உங்களுடைய கைப்பக்கத்துல நீங்க செய்யற லட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க?
2: மோதி லட்டு.
1: மோதி லட்டு, ஓகே. கடையில வாங்குற மாதிரியே இருக்கும் இல்லையா? சரிங்கம்மா. இப்ப வந்து வீடுகள்ல பொதுவா வந்து சமைக்கிறது அப்படின்னாலே இன்னைக்கு வந்து எல்லாருமே வேலைக்கு போறதுனால ரெண்டு பேருமே வீட்டுல சமையல் வேலையோ அல்லது வந்து வீட்டுல துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்கிறது, வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாதான் இதா இருக்கும். இப்ப சமையல் அப்படின்னா நீங்க அதிகமா செய்வீங்களா, உங்க வீட்டுக்காரர் அதிகமா செய்வாங்களா?
2: சமையல் நான் மட்டும் தான் சார் செய்வேன், அவங்கள செய்ய மாட்டாங்க.
1: அது ஏன் செக்ஷன் அங்க நீ வந்து இருந்து கூடாது அப்படின்னு சொல்லிடுவீங்களா?
2: ஆமா ஆமா.
1: ஓகே, அவர் வரவே கூடாது. இன்னைக்காவது நீங்க செஞ்சது வந்து சூப்பரா இருக்குமா அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா?
2: நான் வைக்கிற மீன் குழம்பு தான் சார் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
1: மீன் குழம்பா? இப்ப எப்படி, ஆத்து மீனா கடல் மீனா?
2: ரெண்டுமே தான் சார்.
1: ரெண்டுமே? ஒரு சைடுல வந்து வறுத்தது வந்து கடல் மீன், அந்த பக்கம் குழம்பா வச்சிருக்கிறது வந்து ஆத்து மீன்.
2: அப்படி இல்ல, ரெண்டுமே கடல் மீன் தான். நான் வைக்கிற பாறை

0: சின்ன
1: வெங்காயம், சோம்பு, சீரகம், கொஞ்சமா தேங்காய் மிக்ஸில அடிச்சு, கொஞ்சம் மிளகாத்தூள், பூண்டு எல்லாம் மிக்ஸில போட்டு அடிச்சு அம்மிலயும் அரைச்சிக்கலாம். அவங்கவுங்க விருப்பம், அரைச்சி மேனேஜ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ஒரு 1 hour கழிச்சு வறுத்தோம்னாக்கா சூப்பரா இருக்கும்.
0: 1 hour அதை ஊற வச்சிருக்கணும், அப்புறம் தான் வறுக்கணும். ஏன்னா அம்மியில அரைச்சி வச்ச ஐர மீன் குழம்புனு ஒரு பாட்டில் வரையும் வரும். என்னதான் நம்ம மிக்ஸியில் அடிச்சு நம்ம செய்யறதுனால நம்ம கைப்பக்குவோம், கிராமத்து கைப்பக்குவோம் அப்படிங்கறது வந்து நம்ம அம்மியில அரைக்கிறது தான். இப்ப பெரும்பாலும் வீடுகளில் வந்து திருமணமான புதுசா வர்ற பெண் வந்து அம்மி மிதிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் அந்த அம்மிகள் இருக்கு எல்லா வீடுகளிலுமே. ஆனா இருந்தாலும் இன்னமும் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்றீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஒரு அந்த உரி பாறை மீன், அது உரி பாறை மீன் அப்படி வந்து வறுவல் செஞ்சோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும்றீங்க.
1: நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். பாருங்க, தீபாவளியில ஆரம்பிச்சு மீன் வறுவல் வரைக்கும் வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா. என்ன நேர்ல கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாப்பாங்கன்னு நம்புவோமா. ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.
2: காரைக்கல் பண்பலையினுடைய ஒரு முடமும் நிகழ்ச்சி கலகலப்பா போயிட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம் இதை கேட்ட பிறகு.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பொற்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: காரைக்கால் பெண்மணியா ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் கட்டாநகர் கிராமத்தில் கலிப்பெருமாள் நேயர்களோடு கலந்து கொண்ட அந்த கலகலப்பான கொண்டாட்டத்தை நம்ம கேட்கலாமா? இப்போ
6: நேர்களே, ரொம்பவே கலகலப்பாக போயிட்டு இருக்கிற ஊரும் உணவு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 41 பெரிய கட்டாநகரம் என்ற ஊர்லேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த உணவை பற்றி சொல்றதுக்காக தான் நம்ம கூட காத்துட்டு இருக்காங்க. இப்பயும் ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க, அந்த தீபாவளி முறுக்குலேருந்து பாறை உரி மீன் வரைக்குமே சூப்பராக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து அவங்க மட்டும்தான் சொல்லுவாங்களா, நானும் விதவிதமா டிஷ்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கூட இருந்திருக்காங்க. என்ன விதவிதமா டிஷ் அப்படின்னா, கடையில் வாங்கியாந்து வச்சு நானே செஞ்சது அப்படின்லாம் சொல்ற ஆள் கிடையாதுங்க. நான் கையில தான் செய்வேன், ஏதா இருந்தாலும் என் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் நான் செய்யறதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் சார், என் பேர் மங்கையர்கரசி.
6: மங்கையர்கரசி சொல்லுங்கம்மா, அழகு தமிழ் பெயர் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நம்ம முக்கியமாக இன்றைக்கி வந்து வீடுகளில் நம்ம வந்து சமையல் அப்படின்னாலே பொதுவாக வந்து ஒருத்தருடைய கைப்பக்குவம் இருந்தால் தான் அது சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இருந்தாலே போனால் கூட ஐயோ ஏஞ்சின்னு ஓடிடுவாங்க, அந்த வீட்டில் சாப்பிடவே கூடாதுன்னு. அப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு டீ போட்டு நீ கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்கிறதுலேயே எதுமா ரொம்பவே நல்லா இருக்கும்?
7: நான் சிக்கன் நல்லா செய்வேன்.
6: சிக்கன் குழம்பு,
7: சிக்கன் குழம்பு வைப்பேன், கிரேவி வைப்பேன், நல்லா இருக்கும். அப்புறம் பாப்பாவுக்கு எக் ரைஸ் செஞ்சு கொடுப்பேன் ஸ்கூலுக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லும். உருளைக்கிழங்கு வறுவல் பிடிக்கும் அதுக்கு.
6: இல்லை, சில பேர் உருளைக்கிழங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக நறுக்கி போடுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக, சில பேர் சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. எந்த முறையில் செய்வீங்கம்மா?
7: மசிச்சு செய்வேன், நல்லா தான் இருக்கும்.
6: மசிச்சு, அதில் முக்கியமாக நிறைய பேர் மிளகா பொடி போடுவாங்க இல்லைனா பச்சை மிளகா போடுவாங்க. உங்களுடைய ஸ்டைல் எப்படி?
7: மிளகாய் தூள் போடுவேன், கொஞ்சம் பச்சை மிளகாவும் அரிஞ்சு போட்டுப்பேன், பூண்டு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு அதை பிசைஞ்சு வச்சு தாளிச்சு ஒட்டி.
6: ஓகே, அப்போ வீட்டில் இருக்கிற பசங்க வந்து அம்மா வந்து நீங்கள் சாப்பாடே செய்ய வேணாமா, எனக்கு 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து அந்த உருளைக்கிழங்குல வரக்கூடிய அந்த இது எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
7: சின்ன பாப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, பெருசும் பெரியவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க.
6: அப்படிதான் சொல்லுவாங்க, நான் அப்படிதான்
7: கேட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
6: எல்லாரும் வாயுன்னு சொல்லுவாங்களே.
7: அப்படிலாம் கிடையாது, எங்க வீட்டுல உருளைக்கிழங்கு தான் நிறைய வாங்கிட்டு
6: வந்து. உருளைக்கிழங்கு, சரிங்கம்மா. ஓகே, இப்போ வந்து காய்கறி மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு முன்னாடி சொன்னீங்க சிக்கன், இது மாதிரி நான் கிரேவியும் செய்வேன், அதுல குழம்பும் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா வந்து டாய்லர் சிக்கன் வாங்கும் பொழுது ஹீட்டும் அதிகம், உடம்புக்கும் பாதிப்பும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
7: எங்க வீட்டுல நாட்டுக்கோழி இருக்குது, எங்க வீட்டுக்காரர் மாசத்துல ஒரு தடவை ஒரு கோழி அடிச்சு குழம்புக்கு சொல்லுவாரு.
6: மாசத்துல ஒரு 15 நம்ம கோழி அடிக்கிற நாள் வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு கோழி பராச்சுன்னு பக்கத்து வீட்டுக்கு போயிரும். ஐயோ தேதி 15 இன்னைக்கு நம்மள வேலை முடிச்சிருவாங்களே அப்படின்ட்டு. பொட்டாசி இருந்தாலும் அப்படிதானே?
7: பொட்டாசி மாசம் முந்தானத்து கூட அடிச்சங்க ஒரு கோழி.
6: ஓகே, பக்கத்துல இருந்த கோழி கிட்ட வந்து அடுத்த மாசம் 15 ஓடி போயிரு அப்படின்னு நீங்க எதுவும் சொல்லி வைக்கல?
7: இல்ல, நாங்க எதுவும் சொல்லலங்க.
6: ஓகே ஓகே, இப்ப நம்ம அதே மாதிரி இந்த ஏதாவது வந்து அசைவமா இருக்கட்டும் சைவமா இருக்கட்டும் ரெண்டுமே நம்ம செய்யற விதத்துல நம்ம அன்பா பரிமாறுறதுல அதுதான் முக்கியம்.
7: நல்லாவே பரிமாறுவோம்.
6: ஓகே, வீட்டுக்காரர் இருக்குன்னா ஏதோ டென்ஷன்ல வந்து இந்த சாப்பிடுங்க அப்படின்னு வைக்கிற வேலை கிடையாது.
7: கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும், வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு.
6: யாராவது ஒருத்தவங்க வந்து கூட பேசுனா நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசினாதான் நம்ம அந்த வாழ்க்கை நல்லதாகவும் இருக்கும் இன்பமாகவும் இருக்கும் இல்லையா?
7: ஆமா சார்.
6: சரி ஓகேங்க, சமையல் மட்டும் இல்லைங்க அன்போட பரிமாறுறது ரொம்ப முக்கியம். அதுதான் என்னதான் பரிமாறாலும் நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் அந்த உணவுக்கும் மதிப்பு நமக்கும் மதிப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, வீட்டுல பசங்க எல்லாம் வந்து அந்த உருளை மசிச்சு கொடுத்தா அதை மட்டுமே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமா வீட்டை விட்டு வந்த உடனே எனக்கு என்னமா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கிற குழந்தைகள் தான் அதிகம். இப்ப டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வந்த உடனே என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்க என்ன செஞ்சு வச்சிருப்பீங்க அவங்களுக்கு?
7: அது கொழுக்கட்டை, களி கழிவு இது மாதிரி ஏதாவது செஞ்சு வைப்பேன்.
6: ஓகே, கொழுக்கட்டைனா எப்படி? விநாயகர் சதி செஞ்சதா?
7: பால் கொழுக்கட்டை செய்யும்.
6: பால் கொழுக்கட்டை அன்னன்னைக்கு செய்யறது? ஓகே, ஏன்னா
7: ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் வச்சுட்டு தான் இருப்பேன்.
6: ஓகே, அப்பெல்லாம் வீடுகளில் அடுக்கு பானைகள் நிறைய இருக்கும், அதில் வந்து கடைசி பானை பெருசாக இருக்கும், அதில் முறுக்கை வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு விட்டுருவாங்க. நம்ம இருக்கிறதே நம்ம முட்டிக்கால் அளவுக்கு தான் உயரம் இருப்போம். ஒரு ஒரு பானையை ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து இறக்கி வச்சு அந்த முறுக்கை எடுக்கிறதுக்குள்ளார வீட்டில் அம்மா

0: வந்துருவாங்க, செத்து வாங்கி அந்த முறுக்கு எடுத்து சாப்பிடுவோம். இந்த மழைக்காலம் வரைக்கும் எண்டு வரைக்குமே அந்த முறுக்கு வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு செய்யற முறுக்குகள் வந்து கட்டிக்கவே முடியாத அளவுலாம் நிறைய இடத்துல இருக்கும். இப்ப அதுக்கு என்ன
1: அளவுக்குலாம் இல்ல சார், இப்ப எல்லாம் யூடியூப்ப பார்த்து ஓரளவுக்கு கத்துக்கிட்டோம் சார். இந்த மாதிரிலாம் செய்ய தெரியாமலா இருந்துச்சு, கல்யாணம் ஆன புதுசுலாம் ஒண்ணு தெரியாது, ஓரளவுக்கு கத்துக்கிறோங்க இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து.
0: சமையல் வந்து உங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு?
1: அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. காய்கறி வெட்டி கொடுப்பாங்க, மீன் எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி கொடுப்பாங்க, கறியெல்லாம் அவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. நான் சமைக்கிறதா என்னோட வேலையை.
0: அடுப்பையும் அவர் பத்த வச்சு கொடுப்பாரு,
1: ஒவ்வொரு நேரம் பண்ணுவாங்க, நல்லா முள்ள இருந்தா பண்ணுவாங்க
0: இல்லைன்னா இல்ல.
1: ஆமா
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இனிமையா பேசுறீங்க. இனிமையான குடும்பம் சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
6: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
7: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: திருவாரூர் ஸ்ரீமாட்டியின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000-க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் ஸ்ரீமாட்டி திருவாரூர்.
11: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
11: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்கள் பேரளம் சரோ CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
6: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
11: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உணவு கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்கன கைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உணவும்.
13: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: கம் கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க,
16: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
15: அட அதான் நான் பார்த்தேன்,
16: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
15: தெரிஞ்சு போச்சுன்னா
16: தலை கவிழ்ந்து நிக்கணும்,

0: காரைக்கால் பண்பலையின் 100.3. நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம். காரைக்கால் டாக்டர் ராஜு டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3. ஊரும் உணவும். தஞ்சாவூர் மாவட்டம் பெரியகட்டா நகரம் கிராமத்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம்.
1: கலகலப்பான கொண்டாட்டத்தோட கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஊர் உணவு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 41 பெரிய கட்டா நகரம் இந்த கிராமத்திலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஊர் பெண்களும் சரி ஆண்களும் சரி. தொடர்ந்து நம்ம இன்னொரு அம்மாட்ட பேசுவோம். அம்மா வணக்கம், உங்க பேருங்க?
2: என் பேரு ஆர் ஜீவா.
1: ஜீவா, ஜீவா அம்மா சொல்லுங்க. நிறைய நேரங்களில் வந்து குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்காரரும் அடிக்கடி பசி அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு பெத்த தாயா இருந்தாலும் கட்டின மனைவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் அவங்களுக்கு பரிமாறுறது வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னதான் சண்டையா இருந்தாலும் உடனே ஐயோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு பசிக்குது அப்படின்னு போய் செய்வாங்க. இப்ப நீங்க இப்படி எல்லாம் செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும்? முக்கியமா பரிமாற விதத்திலும் சரி சமையல்லையும் சரி,
2: பரிமாற விஷயத்திலும் சரி சமையல விஷயத்திலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், பிள்ளைங்களா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் அவங்கள பசின்னு கேக்குற டைம்ல அந்த ஒரு வழி எல்லாம் எனக்கு ஒரு பெருசாவே தெரியாது. டக்குன்னு சமையல் செஞ்சு ரசம் வச்சிருவான், ஒரு கொத்தரங்காய் பொரியல் செஞ்சிருவான், மற்ற காய் பீன்ஸ் கேரட் இருந்தா அது போட்டு ஒரு பொரியல் செஞ்சிருவான்.
1: உடனே கொடுத்துருவீங்க?
2: உடனே கொடுத்துருவோம்.
1: நம்ம வீட்டு தோட்டத்துல எது இருந்தாலும் சரி, இந்த ஒரு கீரை இருந்தாலும் நீங்க முருங்கைக்கீரை மட்டும் இல்லங்க, நிறைய கீரைகள் இருக்கு.
2: ஆமா, நிறைய கீரைகள் இருக்கு. பசலைக்கீரை இருக்கு, பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு.
1: ஓகே, நம்ம பாட்டி அம்மாக்கள் கத்து கொடுத்த அந்த விஷயம் எல்லாம் அப்படியே செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: அப்படியே செஞ்சு கொடுத்துருவோம்.
1: இப்ப வீட்டுல குழந்தைகளா இருக்கட்டும் வீட்டுக்காரரா இருக்கட்டும் ஒரு ஒரு நேரங்களில் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்ட்டு. என்னைக்காவது உங்க வீட்டுல வந்து நல்லா இல்லைன்னு சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கும். என்ன சட்னி வச்சிருக்கிற, ஒரே உப்பா இருக்கு, உப்பே இல்லை அப்படின்லாம் சொன்ன இதெல்லாம் இருக்கும். ஆனா நல்லா இருந்ததை பாராட்டு இருக்காங்களா?
2: எங்க வீட்டுல இந்த நல்லா இல்லைங்கிற பிரச்சனை

0: வந்ததே கிடையாது இது வரைக்கும்.
1: ஏன் அடுத்த வேளை சாப்பாடு உங்க கையில தான் சாப்பிடணுங்கிறதுனாலயா? ஆமா
0: உண்மை அதுதான். எந்த பொருளை செஞ்சாலும் நிதானமா கரெக்டா சாப்பிடுற மாதிரி செஞ்சிடுவோம். எந்த பொருளும் வீணா போகாத அளவுக்கு கரெக்டா கச்சிதமா செஞ்சு கொடுத்துருவோம். சரி, இந்த பொருள் நல்லா இல்லாமான்னு எங்க வீட்டுக்காரங்களும் சொன்னது கிடையாது, எங்க பசங்களும் சொன்னது கிடையாது, எங்க வீட்டுல சேர்ந்தவங்களும் யாரும் சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு கரெக்டா செஞ்சிடுவோம்.
1: இப்ப பொதுவா வந்து நம்ம கடைகள்ல போய் ஒரு ரோஸ்ட் கேக்குறோம் அப்படின்னா, ஒரு கப்புல மாவை மொண்டு ஊத்தி ஃபுல்லா நல்லா தேய்ச்சி பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கிளாஸ் இருக்கு, சின்ன கிளாஸ் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. ஆனா வீடுகள்ல தோசை ஊத்த சொன்னோம் அப்படின்னா தோசை கல்லு மேல தவா மேல வந்து அவங்க குறை சொல்லுவாங்க. நீங்க வாங்கிட்டு அந்த கல்லு அந்த மாதிரி இருக்கு எனக்கு வச்சது மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல சுடுற தோசை வந்து ரொம்பவே கொஞ்சம் கட்டையாவே இருக்கும். என்ன மாதிரி நம்ம வந்து தோசை மாவை தயார் பண்ணா ரொம்ப மெலிதான தோசை ஊத்த முடியுமா?
0: என்ன மாதிரின்னா அதுல கொஞ்சோண்டு மைதா கலந்துக்குவோம், ரவா கொஞ்சம் கலந்துக்குவோம். அந்த மாவை அடிச்சு கொஞ்சம் நாய் வச்சிருந்து என்ன செய்வான் ஊத்தணும்னு சொன்னா அது ஒரு மெல்லிசான ஒரு கரண்டி.
1: மாவு புளிச்சதுக்கு அப்புறமா,
0: புளிச்சதுக்கு பிறகு ஊத்தணும்னா அந்த தோசை அது அளவுக்கு மெல்லிசா வந்துடும்.
1: மெல்லிசா வந்துடும்,
0: நல்லா பொற பொறன்னு இருக்கும். நெய் ஊத்தி தடவி சுட்டோம்னா அப்படியே பேப்பர் கணக்கு இருக்கும், சும்மாவே சாப்பிட்டுடுவாங்க. அந்த சட்னி சாம்பார் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, சும்மாவே சாப்பிட்டுடுவாங்க. அப்படியே சக்குன்னு அதுக்கு ஒரு சட்னி சாம்பார் வைக்க முடியல, நாலு வெங்காயம் நாலு தக்காளி வெட்டி போட்டு குக்கர்ல வேக வச்சு தக்காளி சட்னி வச்சு கொடுத்துருவோம்.
1: இப்ப அதே நேரங்கள கிராமங்கள்ல சட்னி வைக்கிறத விட முக்கியமா அந்த மிளகாய் தூளை போட்டு பூண்டு உடச்சு போட்டு உப்புக்கல்ல போட்டு ஒரு செய்வாங்க ஒண்ணு, அது என்ன பேருமா? அது
0: அர்ஜென்ட்டுக்கு செய்யறதுக்கு கிராமத்துல எல்லாம் அது வந்து ஒரு கடப்பா துவையல்னு சொல்லுவாங்க, மற்றபடி என்ன கார துவையல்னு சொல்லுவாங்க.
1: ஓகே, வீட்டமா என்ன சமைச்சு கொடுத்தாலும் என்ன பேர் சொன்னாலும் வீட்டுக்கார நம்புவாரு, ஆனா பிள்ளைங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வெளியில போறாங்க, நண்பர்களோட மதிய சாப்பாடு கலந்து எல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு பேர் நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா வீட்டுக்காரன் வேற வழி இல்ல, நம்பிதான் ஆகணும் என்ன பேர் வச்சாலும். சரி ஓகேமா, சத்தான உணவு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அவங்க வந்து அந்த மைண்டோடய போய் அவங்க வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்க முடியும், அவங்களுடைய அறிவை பிரிக்க முடியும். முக்கியமா சாப்பாடு ஒரு விஷயம் அப்படி இருந்தாதான் அவங்க மத்ததுல இருந்து கவனம் செலுத்த முடியும். அப்ப அவங்களுக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுத்தாதான் அவங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை அவங்க சுறுசுறுப்பா பார்க்க முடியும். நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலும் கூட அவங்க இருந்தாதான் அது முடியும் இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சாதாரண தோசையிலிருந்து அருகில் கிடைக்கக்கூடிய கீரைகள் வரைக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ சார்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய ஊரும் உணவும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
0: இணைந்திருக்கிறீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஒரு உறவும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: உங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கரெக்டர் பண்பலையின் ஒரு மூலமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பெரியகட்டா நகரம் கிராமத்தில் நேயர்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். அங்கே களத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய அறிவிப்பாளர் எம் எம் கலியப்பெருமாள் தான்.
1: நேர்களே, ரொம்பவே கலகலப்பாக போயிட்டு இருக்கிற இன்றைக்கி ஊர் உணவு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 41 பெரிய கட்டாநகரம் என்ற ஊர்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பெண்கள் பேசிகிட்டு இருக்கிற வேலையில் சத்தான உணவு சாப்பிட்டாதான் சத்தான உடல்வாகு மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய அறிவு கூர்மையும் வளர்ச்சி அடையும். அது மாதிரி கீரை சம்பந்தமான அசைவம் சாப்பிட்டா மட்டும் இல்லைங்க, கீரை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் அப்படிங்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வீடுகள்லேயே சுகப்பிரசவம் நடக்கும்பொழுது வீடுகள்லேயே அப்போ வீட்டுக்கு ஒரு ஊருக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க தான் டெலிவரி பார்ப்பாங்க. அப்போ வீடு
2: மருந்து குழம்பு
1: வந்து

0: செலவு சாமான் மருந்து செலவு சாமான் கேட்டா சதக்குப்பை சித்தத்த கையு வசம்பு இது எல்லாம் வச்சு சங்கலை பறிச்சுட்டு வந்து அது அதையும் வச்சு பூண்டு மிளகு இதெல்லாம் வச்சு அம்மியில வச்சு அரைச்சி மிளகா கொத்தமல்லி எல்லாம் வச்சு அரைச்சி அதை குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அது குழந்தைக்கு பால் இருக்கும், உடம்புக்கு நல்ல சத்துன்னு அது கொண்டா நாட்டு மருந்து கொடுப்பாங்க, அம்மியில அரைச்சி கொடுப்பாங்க.
1: இப்பயும் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது
0: கிடைக்குது அந்த மாதிரி குடுக்கல, இப்ப டப்பா மருந்து வருது
1: வருது
0: லேகியம்.
1: சரி, இப்ப அந்த மருந்து குழம்பு வந்து இப்ப நீங்க சொன்ன பொருட்கள் எல்லாம் ரைட்டு, இப்ப அது எப்படிமா அந்த மருந்து குழம்பு தயாரிக்கணும்?
0: அது எப்படி தயாரிக்கணும்? அரைச்சி தண்ணி வச்சு குழப்பி உப்பு போட்டு கொஞ்சம் போல புளி வச்சு அதை கொதிக்க வச்சு அதை சாப்பாடு கொடுப்பாங்க. அதுல முத மருந்து வந்து எங்காங்கல்லு, நாய்வுறிஞ்சி, காட்டாமணி இலை, இது சாக்கு, நெல்லு கல்லு, இத வச்சு அரைச்சு முத மருந்து அதான். இத வச்சு அம்மியில அரைச்சு அத முன்னாடி குழந்தை சௌரியமானவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கு அந்தந்த சலுகை சாமெல்லாம் வச்சு அரைச்சு குழம்பு வச்சு
1: கொடுக்கணும். அம்மியில வச்சு அரைச்சிட்டுதான் அப்புறம் செய்யறது.
0: அதான் அப்படி செய்து அதை கொடுத்துதான். அது எப்படின்னு கேட்டா ஒரு வயிறு உப்பல் இருக்காது, கல்லு நெல் இருந்தா செருமான் ஆகும். அதுக்குதான் கல்லு நெல்லு செங்காமட்டை நாய் உறிஞ்சி இதெல்லாம் வச்சு அரைச்சி முத மருந்து அதான் போடுவாங்க. அதுக்கு அந்தான் இதை அரைச்சி மருந்து சாமான் உருட்டி அது தனியா கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு, குழம்பு தனியா வைப்பாங்க.
1: இப்ப நீங்க செய்ய சொன்னாலும் அந்த பொருள் கிடைச்சா செய்வீங்களா? நீங்க
0: செய்வோமா?
1: செய்வீங்க.
0: அந்த பொருள் கிடைச்சுன்னு வச்சுக்க நான் அரைச்சி செய்யும், அம்மியில வச்சு அரைச்சி.
1: இன்னமும் இப்ப வந்து பிரசவமான பெண்கள் மட்டும் இல்ல இல்லையா, ஏன்னா இப்ப மத்த எங்க வீடுகள்ல எங்களுடைய சகோதரிகள் இருக்கும் பொழுதுலாம் ஒவ்வொருத்தரும் டெலிவரிக்கு வீட்டுக்கு வரும்பொழுது மருந்து குழம்பு வாசனையாவே வீடு முழுக்க இருக்கும். அப்ப வந்து பிரசவமான பெண்கள் மட்டும் இல்ல, மற்ற எல்லாரும் சாப்பிடலாம்ல?
0: சாப்பிடலாம், அது எல்லாருக்கும் உபயோகப்பட்டது சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் வச்சா கூட அது எல்லாரும் சாப்பிடும், அவ்வளவு வாசத்துல இருக்கும் அந்த குழம்பு, அதை சாப்பிடுவாங்க. அப்ப வச்சு அதுதான் அம்மி பிடிச்சதான் இப்பதான் மிச்சி வந்துருச்சா, இப்ப அம்மி பிடிச்சி அரைச்சி அப்ப வச்சாங்க.
1: அந்த தெம்பு தான் இன்னமும் இருக்கு.
0: ஆமா,
1: என்னதான் நம்ம இன்னைக்கு வந்து நிறைய பொருட்கள் பசங்களுக்கு நம்ம 100-200 வாங்கி கொடுத்தாலும் நம்ம காடு மேடுல விளையக்கூடிய காரப்பழம், சூரப்பழம், நொனாப்பழம் இப்படி பழங்களை சாப்பிட்ட ஓரளவு தெம்பு தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கு.
0: நண்டு நத்தரம் பிடிச்சி தெம்பா இருந்தது, இப்ப என்ன?
1: நேத்தி பிறந்த குழந்தையா இருக்கட்டும், 10 வயதான குழந்தையா இருக்கட்டும், 20 வயதான இளைஞராகட்டும், இப்ப இருக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு நடக்க டக்குன்னு கால் வலிக்குதுன்னு உட்காந்துடுறாங்க. அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரியான குழம்புகளை வச்சு சாப்பிட்டு பாருங்க,
0: சாப்பிட்டு பாரு, அது எவ்வளவு ஒரு தெம்புல இருக்கு, அது எப்படி உடம்பு கலகலன்னு இருக்கு பாரு.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்னமும் மருந்து குழம்பு உங்களை மாதிரி செய்யறவங்களும் இருப்பாங்க, இருந்தாலும் நீங்க சொன்ன முறையே அவங்க செஞ்சு பாக்குறது ஒரு இதுவா இருக்கும். பிரசவமானவங்க மட்டும் இல்லைங்க, நீங்க சாதாரணமா
0: இருக்கும் சாப்பிடலாம், அதை எல்லாரும் உபயோகப்படுத்தலாம், எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி மாரியம்மாள். சரி, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: காரைக்கால் பொன்மலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ஓரும் உணவும் நிகழ்ச்சி இது. தஞ்சாவூர் மாவட்டம் பெரியகட்டா நகரம் கிராமத்தில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது ஊரும் உணவும்.
9: மாலை நேரம் நம்ம முன்னாடி சொன்னது போலவே மாலை நேரம் வந்து எல்லாருக்குமே ஒரு கலகலப்பை சுறுசுறுப்பை உண்டாக்குற நேரமாக இருக்கும். ஏன்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பள்ளி கல்லூரி போனவங்களும் சரி அல்லது வீடுகளில் இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம காரைக்கால் பண்பலை கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆமாங்க இப்பவும் கேட்டுட்டு இருக்கீங்க. இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உணவும். 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஊர்லேருந்து தான் நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டுருக்கோம். நிறைய உணவு வகைகள் முன்னாடி கூட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து குழம்பை பற்றி கூட சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன தலைவலி லைட்டாக அப்படி வலிக்கிற மாதிரி இருந்தாலும் எங்கே போய்க்க இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கோம்.
10: ஒரு டம்ளர் குடுத்தோம்னா அந்த ஜுரம் நின்னுடும்.
9: பிறந்த குழந்தைக்கு 1 டம்ளர் அளவு கொடுக்கலாமா?
10: கொடுக்கலாம்.
9: கொஞ்சம் அந்த பாலாடை மூலமா?
10: பாலாடை மூலமா கொடுக்கலாம். அது கொடுத்தோம்னா அந்த சுரம் நின்றுடும்.
9: நின்றுடும். ஓகே, இப்போ அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வயல்வெளியில் சாதாரணமாக ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு முள் குத்துனா கூட வேணுன்னே கிடையாது, ஒரு தடவை தாங்க மாட்டோம். இப்போ அப்போலாம் நீங்கள் வந்து ஒரு வயல்வெளிக்கு வந்து இப்போயாவது செருப்பு இருக்கு, அப்போ செருப்புலாம் கூட கிடையாது. வயல்வெளியில் ஒரு முள் இப்போ குத்துருச்சு அப்படின்னா அசால்ட்டாக பிடுங்கி போயிட்டு போயிடுவீங்க. இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வத்தியம் மாதிரி ஏதோ வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுற மாதிரி தான் இந்த உணவு முறையும். ஏன்னா குழந்தைகள் வந்து அப்போலாம் பசிச்சுது அப்படின்னா இப்ப இருக்கிறவங்க வந்து நான் வந்து பஜ்ஜி சுட்டு கொடுத்தேன், கொஞ்சோண்டு நான் வந்து சோத்து வத்த வறுத்து கொடுத்தேன், கொஞ்சம் அப்பளம் பொறிச்சு கொடுத்தேன்னு தான் இப்ப இருக்கிற பெண்கள் சொல்றாங்க. இப்ப நீங்களாம் அந்த காலத்துல இருக்கும்போது உங்களுடைய உணவுகள் முறைகள் எப்படி இருந்ததுமா? என்ன சாப்பிட்டு இருப்பீங்க அப்பெல்லாம்?
10: நாங்க என்ன நெல்லு சோறு, கல்லா, இந்த இது சோள சோறு, கேவரி சோறு.
9: இந்த சோள சோறுன்னு ஒண்ணு சொன்னீங்களா, சோள சோறுனா என்னது?
10: சோளம் இல்ல, சோளம்
9: வெயிச்சு விக்கிறாங்களா? அந்த சோளமா?
10: அந்த சோளம். அதப்ப வத்து குத்தி தும்பம், கம்மஞ்சோறு தும்பம், கேவரி சோறு தும்பம், அந்த காலத்துல எல்லாமே சாப்பிடுவோம்.
9: வரகரிசி சோறுன்னு
10: ஒண்ணு இருக்கும்,
9: வரவரிசி,
10: தினச்சோறு, எல்லாம் துண்ணோச்சுதான் இப்ப உழைக்கிறோம்.
9: என்ன வயசு ஆகுதுமா இப்ப உங்களுக்கு?
10: எனக்கு என்ன வயசு, வயசுதான் தெரியல.
9: எப்படி என்ன விட 2-3 வயசு கம்மியா தான் இருப்பீங்க, அதிகமாலாம் இருக்க மாட்டீங்க. உண்மையில என்ன
10: தூக்கி விட்டோம், கொல்லு பேரம்,
9: கொல்லு பேரம் வந்துட்டாங்க,
10: எல்லாம் தூக்கி விட்டேன். இப்ப வயகாட்டுக்கு போனோம்னா முள்ளு குத்துனா உப்ப நுணுக்கி எண்ணெயில காய விட்டு அதை சுடுவோம் காலில், அப்படியே உச்சி முடி தூக்கி

0: வேண்டும். அது நாங்கள் செய்வோம்.
1: ஓகே, அது நாட்டு வைத்தியமாக கூட அப்படியே செஞ்சுப்பீங்க. இப்போ வந்து அந்த உணவு சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த கம்மஞ்சோறு அப்படின்லாம் சொல்லுவீங்க, இப்போ கூழா வந்து குடிச்சது ஒரு காலம், அதுவே வந்து சூடாக தட்டில் போட்டு சென்ட்ரலில் வந்து பங்கு பிரிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஓட்டையை போட்டு முருங்கைக்கீரை குழம்பு வச்சு ஊற்றுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது டெய்லி கெவுரு சோறா அப்படின்னு எங்கள் ஏரியாவெல்லாம் இப்போ நெல்லியது கிடையாது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அதுதான் திம்புங்கிறது இந்த வயசுக்கு அப்புறம் வந்ததுக்கு தான் தெரியுது. இப்போ ஒரு வீடுகளிலே இப்போ கெவுரு மாவுலாம் கடைகளில் கிடைக்குது. இப்போ கெவுரு கூழ் செய்யணும்னா எப்படிமா செய்யணும், ஒரு அரை கிலோ மாவு வாங்கிட்டு வராங்க, அந்த மாவை எப்படி எல்லாம் செய்யணும்?
0: தண்ணியை கொதி விட்டு அந்த மாவை கொட்டி நல்லா கரைச்சி விட்டு தான் அதை ஊற்றி கிண்டணும். கிண்டினோம்னா அது நல்லா தடுப்பாக வந்துடும். அதை நம்ம பச்சை தண்ணியை தொட்டு கையில் வச்சு பார்த்தோம்னா வெந்திருந்தா அது படாது, வேவலன்னா கையில
1: படும்.
0: ஆமா, அதுதான் வெந்தது. தொட்டது நான் கழுவி ஒத்துஞ்சின்னா அது வேவாது.
1: இப்படிதான் கண்டுபிடிக்கும்.
0: அப்படிதான் கண்டுபிடிக்கும்.
1: ஓகே ஓகே, அதனுடைய அந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டதுதான் இன்னைக்கும் நம்மளால தெம்பா இருக்க முடியுது.
0: ஆமா,
1: கொள்ளு பேத்தி எழுதுற வரைக்கும் நான் இருந்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் நாங்க அப்ப சாப்பிட்ட சாப்பாடு தான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியமா சந்தோஷம் நிறைய விஷயங்கள். ஆரம்பத்துல பிறந்த குழந்தைக்கு ஜுரம் வந்ததுல இருந்து கூழ் செய்யற வரைக்கும் ரொம்ப அழகா நம்ம நேர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா.
0: நன்றி
1: நன்றி.

0: Viking Bunions and Briefs.
1: திருவாரூர் சீமாட்டியின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
5: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.

0: காரைக்கால் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேர்களை ரொம்பவே கலகலப்பா போயிட்டு இருக்கிற ஊர் உணவு நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைய பேர் பெரியவர்கள்லேருந்து வீட்டு பெண்மணிகள்லேருந்து நிறைய விஷயங்கள், நிறைய அந்த தின்பண்டங்கள் செய்யறதுலேருந்து தீபாவளிங்கிற முறுக்கில் ஆரம்பிச்சு நம்ம கேவூர் வரைக்கும், கேவூர் கூழ் செய்யற வரைக்கும் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் நம்ம வந்து காரப்பழம், சூரப்பழம், நொனாப்பழம் அப்படின்னு வயல்வெளிகளில் கிடக்கும், அதை இயற்கையாக விளைஞ்சது சாப்பிட்டோம், அதனால தான் ஓரளவுக்கு தெம்பா இருக்குங்கிறத நான் மட்டும் இல்லைங்க அந்த பாட்டியும் சொல்லிட்டு போனாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்னெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க, ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவரை பிடிச்சிட்டு தான் நான் தெம்பா நிற்கிறேன். இவருடைய தெம்புக்கு என்ன காரணம், என்னெல்லாம் என்ன செஞ்சா அம்மா ரொம்ப பிடிக்கும்
6: எக் ரைஸ்
5: இப்ப கடையெல்லாம் போய் வாங்குறத விட வீட்டுல வந்து எக் ரைஸ் செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன நிறைய சாஸ் எல்லாம் கடைகள்ல போடுவாங்க, வீடுகள்ல இயற்கையா செய்வாங்க இல்லையா, அதனால என்ன சாப்பிட்டீங்க? கடலை, நிலக்கடலை. இங்க கிடைக்குமா? உங்கள நிறைய நெல்லு தானே இங்க இருக்கு. நிலக்கடலை வெறுங்கடலையா சாப்பிடுவீங்களா, வெவிச்சு சாப்பிடுவீங்களா? வெவிச்சு சாப்பிடுவீங்க. அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்காது அதிகமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த புளிய மரத்துல அந்த விதை இருக்கும் பாத்தீங்களா, பழத்துக்குள்ளார, அதை எடுத்து வறுத்து ஊற வச்சு உப்புல போட்டு ஊற வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையா? சரி, ஓகே. வீட்டில் வந்து அம்மா வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க?
6: ஒண்ணுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க.
5: நீங்க வேற சொல்லிட்டீங்களா, இன்னைக்கே போய் நான் கேட்கறேன்.

0: என்ன பிரியாணி செய்வாங்க? சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, வெஜிடபிள் பிரியாணியா? அப்போ உன் பேச்சு காப்பா. சரி ஓகே பரவாயில்ல, வெஜிடபிள் பிரியாணினா மாமா வந்தா எனக்கு ஒரு சின்ன கப்புல கொஞ்சம் குடுப்பீங்களா? சொல்லுங்க, குடுப்பீங்களா? கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அவர்கிட்ட தம்பி இன்னொருத்தருக்கா சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் என்ன?
1: அகஸ்டின்.
0: அகஸ்டின் என்ன படிக்கிறீங்க?
1: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
0: சரி ஓகே, நீங்க வந்து வீடுகள்லயும் சரி வெளியில கடத்துட்டு போனா எனக்கு அதெல்லாம் வேணாப்பா. அம்மா செய்யறது இயற்கையா, அம்மா அந்த மாதிரி வீட்டுல செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில செய்யறதுலாம் பிடிக்காதுன்னு சொன்னா அம்மா அம்மாவோ அப்பாவோ இல்ல அக்காவோ யாராவது வீட்டுல செய்யறது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கீரை குழம்பு. என்ன கீரை?
1: முருங்கைக்கீரை.
0: முருங்கைக்கீரை நாங்க திரும்பி பாத்துட்டு அதுதான் முருங்கைக்கீரை. அது வந்து பக்கத்து நீங்க பார்த்தது முருங்கைக்கீரை இல்ல, அது செம்பருத்தி இல்ல. சரி ஓகே, முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். அது நீங்க மசிச்சது பிடிக்குமா இல்ல வந்து குழம்பா வச்சா பிடிக்குமா?
1: குழம்பா
0: வச்சா பிடிக்கும். சில பேர் வந்து முருங்கைக்கீரை குழம்பா இருந்தாலும் இல்ல வந்து வேற ஏதாவது குழம்பா இருந்தாலும் சில பேர் தண்ணியை வைப்பாங்க, சில பேர் கொஞ்சம் தடுப்பா வைப்பாங்க. இப்ப அம்மா வந்து தண்ணியை வச்சா பிடிக்குமா இல்ல தடுப்பா வச்சா பிடிக்குமா?
1: தடுப்பா
0: வச்சாதான் பிடிக்கும். முருங்கைக்கீரை குழம்பா இருந்தாலும் மீன் குழம்பா இருந்தாலும்
1: மீன் குழம்பு பிடிக்காது.
0: மீன் குழம்பு பிடிக்காதா? எனி டைம் மூணு வேலையும் முருங்கைக்கீரை குழம்பு தானே? எப்பயாவது வைக்கும் போது அந்த கீரை, ஆனா அம்மா வச்சாதான் பிடிக்கும். சரி ஓகே, ரொம்ப நன்றி. நேர்களே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தோம். இன்னொரு பையன் இருக்காரு, அவரையும் சந்திச்சிருக்கலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
2: சபரி.
0: சபரி என்ன படிக்கிறீங்க?
2: அஞ்சாவது.
0: ஓகே, என்ன வந்து நல்லா சாப்பிடுவீங்க நீங்க?
2: மீன் குழம்பு.
0: மீன் குழம்பு ரொம்ப சாப்பிடுவீங்களா? என்ன, ஆத்து மீனா இல்ல கடல் மீனா? எலும்பு முறிஞ்சிருக்கும் பாத்து சாப்பிடு சொல்றாங்க. நமக்கு மட்டும் எலும்பு, மீனுக்கு மட்டும் அது என்ன முள்ளு? தெரியலையே. மாம்பிரி உயரமா இருக்க உங்களுக்கு ஏ தெரியல, குட்டி பிள்ளை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. சரி ஓகேப்பா, வீட்டுல அம்மா செய்யறதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? என்ன சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? மீன் குழம்பு தான். மீண்டும் மீன் குழம்பு தான். எத்தனை முறை வச்சாலும் எனக்கு மீன் குழம்பு தான் பிடிக்கும்றீங்க. சரி ரொம்ப நன்றி. நேர்களே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 41 பெரிய கட்டா நகரம் அப்படின்ற ஊர்லயும் தான் நம்ம நேர்களை சந்திச்சு இந்த ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக நம்ம பேசணும். ரொம்ப சந்தோஷம். இதோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டு நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். டாடா பாய் பாய் சொல்லிக்கிட்டு விடைபெறுறது உங்க ஆர்ஜே எம் எம் கலைப்பெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
3: நிப்ப நிப்ப நெல்லுச்சோறு.

கரகரப்பன்மலையின் 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேர்களை காரைப்பண்புகளை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். காரைக்கால் பண்புகளை 100.3. நேரம் இப்பொழுது 5 மணி. இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: நேர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: மாசில்லா மனசு சிறுகதை,
1: எண்ணமும் எழுத்தும்
2: சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் திரு, திருவாரூர்.

0: வணக்கம் நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதையும் காணும் நிகழ்ச்சி வழிய ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்கள்ட்ட சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கொண்டல் எஸ் குமரேசன் எழுதிய மாசெல்லாம் மனசு சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற ராதா, ராமு, ராகவன், கண்ணம்மாள், சுந்தரம் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க அவளா இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: மாலை நேரம். மேற்கே கதிரவன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தான். அந்த பள்ளியின் இறுதி நேர வகுப்பு முடிந்து தொடர் மணி அடித்தது. அந்த பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ராதா தன் புத்தகங்களை எடுத்து பையக்குள் வைத்துக் கொண்டு வேக வேகமாக தன் வீட்டை நோக்கி புறப்பட்டாள். வீட்டின் கூடத்தில் ஒரு வயது குழந்தையான ராதாவின் தம்பி ராமு விளையாடிக் கொண்டிருந்தான். தன் அக்கா ராதாவை பார்த்த குழந்தை ராமு மெல்லிய புன்னகையோடு அவளை நோக்கி மண்டியிட்டு தலையாட்டியபடியே வந்தான். அவனை கண்ட ராதா,
2: என் செல்ல குட்டி, அப்பு செல்லம்
1: என்று கொஞ்சியபடியே ராமுவை தூக்கி முத்தமிட்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அப்போது அடுக்கலையிலிருந்து வெளியே வந்த ராதாவின் சித்தி கண்ணம்மாள்,
3: ஏ ராதா, தம்பிய கொஞ்சினது போதும், அவனை கீழே விட்டுட்டு பத்து பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு, கழுவி எடுத்துக்கிட்டு வா என்றாள் ஒரு வித சலிப்போடு.
2: சரி சித்தி
1: என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் ராதா. அப்போது அழைப்பு மணி ஒலித்தது. அதை கேட்டு கதவை திறந்த ராதாவின் தந்தை சுந்தரம்,
3: அடலே கணேசா வாடா, எப்படி இருக்க, எத்தனை நாள் ஆகுது உன்னை பார்த்து
1: என்று கூறியபடியே தன் கல்லூரி கால நண்பன் கணேசனை உள்ளே அழைத்து வந்தார்.
3: நான் நல்லா இருக்கேன்டா, அப்புறம் உன் மனைவி, உன் பொண்ணு ராதா எல்லாரும் எப்படி இருக்காங்க
1: என்று கேட்டுக் கொண்டிருக்கும் போதே சுந்தரத்தின் முதல் மனைவி கமலாவின் மாலையிட்ட புகைப்படம் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார் கணேசன்.
3: ஆமாண்டா கணேசா, என் பொண்ணு ராதாவை மட்டும்தான் உனக்கு தெரியும். 5 வருஷம் இடைவெளிக்கு பிறகு என் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவன் பிறந்த மறு நிமிஷமே அந்த மகராசி போய் சேர்ந்துட்டா, என்ன பண்றது
1: என்று பெருமூச்சு விட்ட சுந்தரம் மேலும் தொடர்ந்தார்.
3: அப்புறம் என் பிள்ளைங்களுக்காக நான் இன்னொரு திருமணமும் பண்ணிக்கிட்டேன் என்றார்.
1: பிறகு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட கணேசன் அங்கிருந்து கிளம்பினார். அப்போது விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ராமு திடீரென அழ ஆரம்பித்து விடவே அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் தன் வேலையிலேயே கவனமாக இருந்த கண்ணம்மாவை பார்த்தும் பார்க்காதது போல் வெளியே சென்ற தன் அப்பா சுந்தரத்தின் பொறுப்பற்ற தன்மையை புரிந்து கொண்ட ராதாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. உடனே ஓடிப்போய் தன் தம்பி ராமுவை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு தாளாட்டு பாடி தூங்க வைத்தாள் ராதா.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
2: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
1: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
2: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் திரு, திருவாரூர்.

0: மறுநாள் காலை வழக்கம்போல் பள்ளிக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள் ராதா. ஆனால் பொறுப்பற்ற பெற்றோர்களுக்கிடையே தன் தம்பி ராமுவை விட்டுச் செல்ல மனமில்லாமல் ராமுவை தூக்கி வைத்துக் கொண்டு யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள் ராதா. அதை கண்ட சுந்தரம்,
1: ஏ ராதா, பள்ளிக்கூடத்துக்கு மணி ஆயிடுச்சுல, ஏ என்ன நீ போகாம இருக்க
0: என்றார். அதை கேட்ட ராதா தயங்கியபடியே, இல்லப்பா, நான் இனிமே பள்ளிக்கூடம் போகல என்றாள்.
1: ஏ ராதா, என்னாச்சு உனக்கு
0: என்று கேட்ட சுந்தரத்திடம், அது வந்து நான் தம்பிய பாத்துக்கிட்டு சித்திக்கு உதவியா வீட்டிலேயே இருக்க போறேன்ப்பா
1: என்று தயங்கிக் கொண்டே கூறினாள் ராதா.
0: உடனே சுந்தரத்திற்கு கோபம் வெளிப்பட,
1: ஏ ராதா, என்ன சொல்றேன், இவன் பிறந்தோனையே உங்க அம்மா ஒரேடியா போய் சேர்ந்துட்டா, இப்போ உன்னோட படிப்பையும் கெடுக்க பாக்குறானா என்று கத்தினார்.
0: இவை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரத்தின் இரண்டாவது மனைவி கண்ணம்மா இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு,
1: ஏங்க ராதா சொல்றதும் சரிதான், அவ படிச்சு என்ன செய்ய போறா, வீட்டிலேயே இருந்தா எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா என்றாள்.
0: அன்று முதல் புத்தகப்பை தூக்குவதை நிறுத்திவிட்டு தன் தம்பி ராமுவை தூக்கி சுமக்க தொடங்கினாள் ராதா. சகோதரியின் பாசமான வளர்ப்பில் படுசுட்டியாக வளரத் தொடங்கினான் ராமு. நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தன. ராதாவின் சித்தி கண்ணம்மாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையையும் தன் தம்பி ராமுவை போல நினைத்து பாரபட்சமின்றி அன்போடு கவனித்து வந்தாள் ராதா. 5 வயது நிரம்பிய ராமுவை உள்ளூரில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்தனர். இனிப்பு என்றால் ராமுவிற்கு பிரியம். வீட்டில் இருக்கும் மச்சு வெள்ளத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடிவிடுவான் ராமு. அவ்வப்போது சுந்தரத்திடம் மாட்டிக்கொண்டு அடி வாங்குவதும் உண்டு. ஒரு நாள் முழு அச்சு வெள்ளத்தை தன் வாய்க்குரட்டில் அடக்கிக் கொண்டு வெளியே வந்த ராமுவை பின்புறமாக வந்து பிடித்த சுந்தரம் அவன் காதை பிடித்து திருகி அடித்தார். வலி தாங்க முடியாமல் அலறிய ராமுவின் குரல் கேட்டு ஓடி வந்த ராதா அவர்களை விலக்கிவிட்டாள். அடுத்த கணமே எதையும் பொருள்படுத்தாமல் வெளியே விளையாட ஓடினான் ராமு. இதுபோல் அடிக்கடி அடி வாங்குவதை நினைத்து ராதாவின் மனம் கலங்கியது. ஒரு நாள் வீட்டில் உள்ள அச்சு வெள்ளத்தை தேடினான் ராமு. எங்கு தேடியும் வீட்டில் அச்சு வெள்ளம் இல்லை. ஆனால் தனக்கு எட்டாத உயரத்தில் மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பிளாஸ்டிக் வாளியில் ஜீனி இருந்தது. அதை தெரிந்து கொண்ட ராமு கீழே ஒரு அன்னக்குடையை கவிழ்த்து அதன் மேல் ஏறி வாளியின் அடியில் கையை வைத்து எக்கி எக்கி அதை எடுக்க முயற்சித்தான். ஆனால் வாளி கை தவறி சீனியோடு கீழே விழுந்து உடைந்து போனது. என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த ராமு கொஞ்சம் ஜீனியை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு வெளியே ஓடிவிட்டான். பிறகு வாளி உடைந்து கிடப்பதை தெரிந்து கொண்ட கண்ணம்மா சுந்தரத்தை அழைத்து காண்பித்தாள். கோபமடைந்த சுந்தரம் எதிர்வீட்டு சிறுவன் சங்கரை அழைத்து தந்திரமாக பேசி ராமுவை கூப்பிட்டு வரும்படி கூறினார். அவர் கூறியபடி விளையாடிக் கொண்டிருந்த ராமுவை பார்த்த சங்கர்,
2: டே ராமு, உங்க அப்பா உன்னை கூப்பிட்டாங்க, உனக்கு நிறைய இனிப்பு பண்டம் வாங்கி வச்சிருக்காங்களாம், வாடா
0: என்றான். விஷயத்தை புரிந்து கொண்ட ராமு,
2: ஏண்டா சங்கர் பொய் சொல்ற, ஜீனிவாளி தானாதான் உடைஞ்சிச்சு, அத உடைச்சது நான் இல்லன்னு நீ ஏன் பொய் சொல்லு, நான் வரமாட்டேன்
0: என்றான். ராமு கூறியதை அப்படியே சுந்தரத்திடம் தெரிவித்தான் சங்கர். உடனே ராமு விளையாடும் இடத்திற்கு சென்றார் சுந்தரம். சுந்தரத்தை பார்த்த ராமு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான். அங்கும் இங்கும் தேடி பார்த்து விட்டு கோபத்தோடு வீட்டிற்கு வந்து விட்டார் சுந்தரம். இரவு 9 மணி ஆகிவிட்டது. அப்போது பயந்து பயந்து கொண்டே உள்ளே நுழைந்தான் ராமு. உடனே ராதா அவனை உள்ளே அழைத்து வந்து சுந்தரத்திற்கு தெரியாமல் சாப்பாடு போட்டு வைத்தாள். இதை கவனித்து விட்ட கண்ணம்மாள் சுந்தரத்திடம் சொல்ல, சாப்பிட்டுக் கொண்டிருந்த ராமுவின் முதுகில் ஓங்கி ஒரு அடி வைத்தார் சுந்தரம். வலி தாங்க முடியாத ராமு வாய்விட்டு அழ முடியாமல் வாயிலிருந்த சோற்றோடு தேம்பி தேம்பி அழுது கொண்டே வெளியில் ஓடினான். அதை கண்டு துடித்து போன ராதா,
2: ஏப்பா அவனை இப்படி அடிக்கிறீங்க, நீங்க அன்பா சொல்லிருந்தா அவன் என்னைக்கோ திருந்திருப்பான், தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்குங்கப்பா, அவன் மனசு மாசு இல்லாத வெள்ள மனசு, சீக்கிரம் மாறிடுவான்ப்பா
1: என்றாள். உனக்கு ஒன்னும் தெரியாதுமா, நீ சும்மா இரு, நம்மள அழிக்கிறதுக்குனே பிறந்த பையன்
0: என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டார் சுந்தரம். மறுநாள் காலை எதிர்வீட்டு சிறுவன் சங்கர் சுந்தரத்தின் வீட்டிற்கு வந்தான்.
1: வா சங்கர், என்ன விஷயம்
0: என்றார் சுந்தரம்.
2: இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல உங்க ராமு கணக்கு சாரு கைய கடிச்சிட்டான், அதனால நாளைக்கு உங்களை சாரு வர சொன்னாங்க
0: என்றான். உடனே ராமுவை அழைத்த சுந்தரம்,
1: ஏண்டா சாரு கைய கடிச்ச
0: என்று காதை திருகியபடியே கேட்டார்.
2: ஐயோ அப்பா, அது வந்து ஹரியோட பேனாவை நான் எடுத்துட்டேன்னு என்ன சாரு.

0: என்று அழுது கொண்டே ராமு கூறியதுதான் தாமதம்.
1: ஓஹோ, இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்டியா
0: என்ற சுந்தரம் ராமுவை கீழே தூக்கி போட்டு தன் காலால் மிதிக்க ஆரம்பித்தார். ஓசை கேட்டு ஓடி வந்த ராதா வழி தாங்க முடியாமல் அலறிக்கொண்டிருந்த தன் தம்பி ராமுவை கட்டிப்பிடித்துக் கொண்டு,
2: அடிக்காதீங்கப்பா, அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா அடிக்காதீங்க
0: என்று கதறினாள். இருப்பினும் மிதித்து மிதித்து கால் ஓய்ந்து போன பிறகுதான் உள்ளே சென்றார் சுந்தரம். வழி பொறுக்க முடியாத ராமு தன் அக்காவின் மடியில் படுத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதான். அவனை மெல்ல சமாதானப்படுத்தினாள் ராதா.

0: ராமு ஆசிரியரை தாக்கியதால் அந்த பள்ளியை விட்டு வேறு ஒரு பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது.
1: எதிர்காலம் எப்படி அமைய போகிறது? அவன் சகோதரி ராதா இந்த ராமுவிற்கு கடைசி வரை துணை புரிவாளா? இவர்களின் சித்தி கண்ணம்மாவும் தந்தை சுந்தரமும் இனி இவர்களை எப்படி நடத்த போகிறார்கள்?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: மாசில்லா மனசு சிறுகதையின் முதல் பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் திரு, திருவாரூர்.

0: நேர்லேயே உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம், சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும்

0: கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இது காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது அலை ஓசை நிகழ்ச்சியினை வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக. ஆஹா.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அலையோசை நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் இந்த பாடலின் படம் ஆனந்த ராகம்.

நிறைவு பெற்றது அலையோசை. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சியின் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி

0: அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள்
1: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
5: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
4: ₹1,500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ₹2,000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
7: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
8: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
9: திருவாரூர் சீமாட்டியின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3,000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி ஒலிக்கும் குரல், ராஜ்குமார் பாரதி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நவ்லெக் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
1: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
0: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
1: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நவ்லெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
1: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்.
2: PSR தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: தமிழக அரசு மற்றும் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மயிலாடுதுறை கருவாடக்கரை பிஎஸ்சி நர்சிங் வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9751282020.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
9: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
0: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
9: கிறிஸ்டலின் சிகோசா
0: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
10: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் விலை நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் ஹாஜி இ குல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் தீபாவளி திருவிழா. தீபாவளியை முன்னிட்டு பிரமிக்க வைக்கும் டிசைன்கள். ரூபாய் 2000 மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. மோகன் பாட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நிறைவான ஆடைகள் என்றும் உங்கள் மனதில்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கீற்று மேலே நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி என் சேலம் மங்களல் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களல்
1: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மா தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ,
3: இந்தியாவின் நம்ம வண்டியில் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ. இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-star AC 21,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம், தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம், இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை தரமா.

0: தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். ஆர்த்ரைட்டிஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் வந்து என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை ஃபஸ்ட்டு ஏற்படுத்தும், எந்த அறிகுறி இருந்தால் நம்ம மருத்துவரை அணுகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் வந்து கை கால் வலி இருக்கும், மூட்டு வலி இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய மருந்து இல்லை வந்து ஏதாவது எண்ணெய் ஆயில் இதையே அப்ளை பண்ணிட்டு இருப்போம். பட் எப்போ வந்து நம்ம மருத்துவரை அணுகி இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஏதாவது நாளடைவில் தொந்தரவு கொடுக்குமா, இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வலியோட தான் ஆரம்பிக்கும்னு கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரத்து நடந்து போவோம், நடந்து போனதுக்கு அப்புறமேட்டு நம்மளால முடியாது, மாடி படிக்கட்டு ஏற முடியாது, சமணங்கள் போட்டுலாம் நம்மளால தரையில் உட்காந்து சாப்பிட முடியாது, பஸ்லலாம் உட்காந்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே மடக்கி வச்சிருக்க முடியாது, காலை நீட்டும் போது அதிகமான வலி இருக்கும், காலை நீட்ட முடியாத அளவுக்கு தொந்தரவு இருக்கும், பிளஸ் வந்து காலை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மடக்கிறோம், ஏதாவது தூக்கி வைக்கிறோம்னா காலுக்குள்ள வந்து மடக்கு மடக்குன்னு நமக்கு ஏதாவது சத்தங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆரம்ப கட்டத்தில் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அறிகுறிகள். எல்லா இடத்துலையும் இந்த கிரெபிடேஷன்ஸ் மடக் மடக்குன்னு சவுண்ட் வரது வந்து ஆபத்து கிடையாது. நார்மலாகவே நம்மளுடைய மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது ஒரு பபுள்ஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி அது வெடிக்கும் போது அந்த மாதிரியான சத்தங்கள் வர்றது இயல்பு. அதுவே தொடர்ச்சியாக வருது, அதனால் வீக்கம் அதிகமாகுது, அதனால் வலி அதிகமாகுது. நம்ம 130 டிகிரி வரைக்கும் காலை வந்து நம்ம மடக்க முடியும், அந்த அளவுக்கு நம்ம காலை மடக்க முடியாத அளவுக்கு அது வலியை ஏற்படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவரை அணுகி இது எதனால் இந்த மாதிரி ஏற்படுது, நம்ம கால் முட்டியில் இருக்கக்கூடிய இடுப்பு மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எலும்புகள் இதில் வலிமை ஏதாவது குறைஞ்சிருக்குதா அப்படின்றத நம்ம பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வலி வந்து நம்ம பொறுக்க முடியாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம பெற்று வளம் பெறணும். எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து என்னன்னா குறிப்பிட்ட உணவு இல்லை வந்து ஏதாவது ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சா நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் குணமாயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் கிடையாது. பேலன்ஸ்டு டயட், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் அதிக அளவு கால்சியம் சார்ந்த உணவுகளாக இருக்கணும், அதிக புரோட்டீன் சார்ந்த உணவுகளாக இருக்கணும். புரோட்டீன் அப்படின்னா நமக்கு கீரை வகைகளாக இருக்கலாம், இல்லை வந்து ராகி நம்ம கிரெயின்ஸ் சொல்லுவோம், எந்த ஒரு பருப்பு வகைகளாக இருக்கலாம், அதில் எல்லாமே அதிக அளவு புரோட்டீன்ஸ் இருக்குது. பால் வந்து எடுத்துக்கலாம், அதிக அளவு கால்சியம் இருக்குது. பேரிச்சம்பழம் இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, பெரண்டையில் வந்து அவ்வளோ அற்புதமான மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்குது எலும்புக்கு தேவையானது. ஏன்னா அதிலிருந்து தான் வந்து எலும்பு கூடுறதுக்கே உண்டான சிசஸ் குவாட்ராங்குலரிஸ் அப்படின்றதான் பெரண்டையோட பொட்டானிக்கல் நேம். அதிலிருந்து இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் இப்போ வந்து கம்பெனியில் வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டெய்லி சாப்பிடக்கூடிய பொருள்லேயே வந்து அவ்வளோ இன்கிரீடியன்ஸ் இருக்குது நம்ம தேவையான அளவு. ஸோ உணவே மருந்து அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட கஷாயத்தெல்லாம் குடிக்கிறனால ஆர்த்ரைட்டிஸ் குணமடையும் அப்படின்றது வந்து நம்மளுடைய தவறான எண்ணம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர்

ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 லைட் ஹவுஸ். நந்தலையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சீலம் மங்கடல் மங்கள், கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, பேரளம் சரு, CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இன்றுமான 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமது கேட்கலாம். வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி, 6:40 பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். மயிலாடுதுறை ARC நடிய செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். திருப்பூண்டி அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் திருக்கோவிலில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பினை கேட்கலாம். இரவு 7 இசைத்தென்றல், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் சம்பா சாகுபடி அனுபவங்கள். திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெரமானி அவருடைய நேர்முகம் கேட்கலாம். 8:00 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம், 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேர் விருப்பமாக மடது. 9:00 பொன்னியின் செல்வன்கள், 9:15 பாடலோடு பயணம், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா, 10:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவு மலரும், 10:30 பேரலும் சரோ CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவு மலரும் கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 துயிலும் முன் ஒளி விழா வரும்.

இனி நாளைய நிகழ்ச்சியில் நாளிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளவி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மலமே மனமே நலமா உலக மனநல ஆலை ஒட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள். இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். நேற்று இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள். புதுச்சேரியில் இருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை உலக சராசரியை விட அதிக அளவில் குறைந்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய கலாச்சாரத்தின் உலக பிணைப்புகள் என்பது குறித்து புதுடெல்லியில் நடைபெறும் 3 நாள் சர்வதேச மாநாட்டில் இன்று நடைபெற்ற தொடக்க விழாவிற்கு அனுப்பிய செய்தியில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். நாளந்தா போன்ற இந்தியாவின் பழங்கால உயர்கல்வி மையங்கள் இந்தியாவிற்கும் ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான அறிவு பகிர்வை வலுப்படுத்திய நிலையில் தரை மற்றும் கடல் மார்க்கமாக பயணம் மேற்கொண்ட துறவிகள், அறிஞர்கள் மற்றும் வணிகர்களும் இந்தியாவின் அறிவுசார் மரபுகளை உலகெங்கிலும் பரப்பியிருப்பதாக அவர் தெரிவித்தார். விழாவில் பிரதமரின் செய்தி மத்திய கலாச்சாரத்துறை செயலரால் வாசிக்கப்பட்டது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசுகையில், இந்திய கலாச்சாரத்தின் தாக்கம் நாட்டின் பூகோள எல்லைகளை தாண்டி பரவியதன் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பாரம்பரிய அறிவு

0: பங்கை புரிந்து கொள்ளவும் இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்றார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தினால் விறகு புகையினால் ஏற்படும் சுகாதார கேடுகளில் இருந்து கோடிக்கணக்கிலான பெண்கள் விடுவிக்கப்பட்டு சுய முன்னேற்ற முயற்சிகளுக்கு கூடுதல் நேரமும் பெற்றுள்ளது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: சமையலறையில் விறகடுப்பினால் ஏற்படும் புகையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதுடன் பெண்களின் கண்ணியத்தை மேம்படுத்தி குறிப்பாக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் சம வாய்ப்பை வழங்கும் நோக்கிலான பிரதமரின் உஜ்வாலா திட்டம் 2016 ஆண்டில் கொண்டுவரப்பட்டது. நடுத்தர குடும்பத்தினர் மட்டுமே எல்பிஜி இணைப்பு பெற முடியும் என்ற நிலையை மாற்றி சாதாரண ஏழை குடும்பத்தினரும் பெண்களின் பெயரிலேயே எல்பிஜி இணைப்பு பெறலாம் என்ற நிலை இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதால் பெரும் எண்ணிக்கையிலான ஏழை பெண்கள் புகையற்ற தூய சமையலுக்கு மாறினர். இவ்வாண்டு மே மாதம் வரை இத்திட்டத்தின் கீழ் 5.5 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் ஏழை பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் மட்டும் 45 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி சிலிண்டர்கள் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உஜ்வாலா திட்ட பயனாளிகளின் சிலிண்டர் கோரிக்கையும் ஆண்டுக்கு 3 என்ற அளவிலிருந்து ஆண்டுக்கு 5 அதிகரித்துள்ளது. தேசிய அளவில் மொத்தமுள்ள எல்பிஜி இணைப்புகளின் எண்ணிக்கை 2014 ஆண்டில் சுமார் 14.5 கோடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் இந்த எண்ணிக்கை 33.39 கோடியாக அதிகரித்துள்ளது. 2014-15 ஆண்டில் 17.6 மில்லியன் டன்னாக இருந்த எல்பிஜி நுகர்வும் கடந்த நிதியாண்டில் 34 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தினால் பெண்கள் சமையலறையில் செலவிடும் நேரம் குறைந்து மகளிர் ஆரோக்கியம் மேம்பட்டிருப்பதுடன் கல்வி மற்றும் சுய முன்னேற்றத்திற்கான பெண்களின் இதர முயற்சிகளுக்கும் கூடுதல் நேரம் கிடைத்துள்ளது. குடும்ப அளவிலான முடிவெடுக்கும் நடைமுறைகளில் அதிகம் பங்கேற்பதற்கான வாய்ப்பையும் இத்திட்டம் பெண்களுக்கு வழங்கியுள்ளது. ஏழை பெண்களுக்கான பிரதமரின் உஜ்வாலா திட்டம் சமையலறைக்கு வெளியிலும் சமூக அளவிலான பல பயன்களை வழங்கி வருவதில் ஐயமில்லை.
0: ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதனால் 1,140,000 ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று மாலை புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். தகுதியுள்ள ரயில்வே ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 17,951 ரூபாய் போனஸ் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதற்கான தேசிய சமூக உதவி திட்டத்தை மொத்தம் 53,428 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அனைத்து 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 3,20,00,000 பேர் இதனால் பயன் அடைவார்கள் என்றும் திரு வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 2015 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை 21% குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் காச நோய் உலக அளவில் 12% மட்டுமே குறைந்து இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட ஆண்டுகளில் முறையான சிகிச்சையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள காச நோயாளிகளின் எண்ணிக்கையும் உலக சராசரியை காட்டிலும் அதிகமாக இந்தியாவில் 92% அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து சிகிச்சை அளிப்பதில் மக்கள் பங்கேற்பு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான இயக்கத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 28 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. 20,00,000 மேற்பட்டவர்களுக்கு காசநோய்க்கு எதிரான தடுப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து பொது சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் காசநோய் பரிசோதனை பரிசோதனை மற்றும் சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது. காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தில் 570,000 அதிகமான நிக்ஷய் தன்னார்வ தொண்டர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். காசநோய் ஒழிப்பு பணிகளில் சமூக பங்கேற்பை மேலும் வலுப்படுத்தும்

0: வகையில் ஜோஷ் என்னும் கூட்டு சுகாதார குழுக்கள் அண்மையில் அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
1: புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேலோ புதுச்சேரி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். அண்மை காலங்களில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக பெண்கள்தான் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் கூறினார். விளையாட்டை பொழுதுபோக்காக பார்க்கும் நிலை தற்போது மாறியிருப்பதாகவும், இன்றைய விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கருவடிக்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்கள் எந்த ஒரு சூழலிலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் மக்கள் சேவை ஒன்றையே கடமையாக கொண்டு செயல்படுவது எப்படி என்பது குறித்து ஜிப்மர் கலையரங்கில் இன்று நடைபெற்ற பயிற்சி முகாமை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். மத்திய அரசின் கர்மயோகி இயக்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி பாரதியார், அரவிந்தர் போன்ற கர்மயோகிகளின் பூமியான புதுச்சேரியில் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு அசோக் ஆனந்த் இன்று 16வது சட்டப்பேரவையின் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அறையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் திரு அசோக் ஆனந்திற்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு அசோக் ஆனந்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் நாளை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மற்றும் காரைக்காலில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி விடுதலை தின விழா வரும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. செய்தி விளம்பரத்துறை செயலர் திரு முகமது ஹசன் அபி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி சுருதி எரகட்டி மற்றும் காவல், தீயணைப்பு, கல்வி, சுகாதாரம், பொதுப்பணி, சுற்றுலா, கலை, பண்பாடு உள்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கலாச்சார பயணம் பன்னெடுங்கால பண்பாட்டு பரிமாற்றங்களையும் அறிவு பகிர்வையும் அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் புதிதாக கண்டறியப்படும் காச நோயாளிகளின் எண்ணிக்கை உலக சராசரியை விட அதிக அளவில் குறைந்துள்ளது. விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் எதிர்காலத்தில் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக அமைய வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
4: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के CP ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
3: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
4: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
3: सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी।
2: நேர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாக்ஷி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஷி ஜுவல்லர்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாக்ஷி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம்.

0: தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
1: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
0: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
1: மற்றும் தி நகர் சென்னை.
2: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
3: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கோப்பெரும் சோழன் கரூரை தலைநகராக கொண்டு அரசாண்ட சோழ மன்னன் மதுரைக்கு அருகில் பிசிர் என்ற ஊரில் வாழ்ந்த ஆந்தையார் என்பவர் கோப்பெரும் சோழனின் ஆட்சி திறனையும் பெருமைகளையும் கேள்வியுற்றறிந்து அவரிடத்தில் நட்பு கொண்டார். கோப்பெரும் சோழனும் பிசராந்தியரின் கவிப்புனையும் திறமையையும் சிறப்பையும் அறிந்து இருவரும் ஒருவரை ஒருவர் காணாமலேயே நட்பு கொண்டனர். இருவரும் நண்பர்களாக இருக்கின்ற வேளையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பை பெறவில்லை. கோப்பெரும் சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க அவையினரோடு சென்றபோது தன் அருகில் அமர்ந்து வடக்கிருக்க தன் நண்பன் வருவார் என்று கூறினார். அவ்வாறு கூறியதை கேட்ட கரூரில் உள்ள மக்கள் அனைவரும் நகைத்தனர். பிசிர் என்ற ஊருக்கும் கரூருக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது! இந்த செய்தி ஆந்தையாருக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அப்படியே கிடைத்தாலும் அவர் தகுந்த நேரத்திற்கு வர முடியுமா என்றும் தெரியாது. இவர் இத்தனை நம்பிக்கையோடு அவர் வருவார் என்று கூறுகிறாரே என்று நகைத்தனர். அதை அறிந்த கோப்பெரும் சோழன், அவன் வரவில்லை என்றாலும் நான் அல்லல் உற்றதை அறிந்தால் நிச்சயமாக ஆந்தையார் வருவார். அவர் நுண்மான் நுழைவுளமிக்க நட்பின் மேன்மை உடையவர். அதனால் என் அருகில் இடம் வைத்து அவருக்கும் இடம் அமையுங்கள் என்று கூறினார். அவ்வாறே இடம் அமைக்கப்பட்டது. ஆனால் கோப்பெரும் சோழன் ஆந்தையார் வருவதற்கு முன்னாலேயே மறைந்து போனார். ஆந்தையாரும் கோப்பெரும் சோழனின் உள்ள உணர்வை அறிந்து ஓடி வந்தார். கரூரில் இருந்த மக்களெல்லாம் இருவரின் நட்பையும் எண்ணி மேலும் மேலும் வியந்தனர். அவர் கோப்பெரும் சோழன் அருகிலேயே அமர்ந்து தானும் வடக்கிருந்து கோப்பெரும் சோழன் கூறியது போலவே உயிர் நீத்தார். உயிர் நட்பும் உணர்வும் ஒன்றிய நட்பாக இருவர் நட்பும் இருந்தது இலக்கியத்தில் பெரிதும் போற்றப்படுகிறது. உள்ள ஒருமைப்பாடு உடையவர்கள் நெடுந்தொலைவில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் அன்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதை இவர்களுடைய நட்பு நமக்கு காட்டுகிறது. நேயர்களே, முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்னும் குறளுக்கு இணக்கணமாக இருவரும் அகத்தால் ஒன்றுபட்டு அன்பால் மேன்மையுற்று உலகத்தில் நட்பால் நிலை பெற்றவர்கள். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
2: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் பாட்டு பெட்டி. பாடல் அழிகள் தோறும் இறுதி எழுத்து ஒன்றாக வந்தால் அதை இயைபு என்று இலக்கணம் சொல்கிறது. அந்த வகையில் அமைந்த பாடல் தான் இன்று பாட்டு பெட்டியில் உங்களுக்காக அலங்கரிக்க இருக்கிறது. மெல்லிசையின் இனிமையும் குரல்களின் சங்கமும் கவிதை வரிகளின் அழகும் இணைந்து கேட்பவர்களை ஓர் இனிய காதல் உலகத்திற்கே அழைத்துச் செல்கிறது. பழைய பாடல்களை நாம் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு காரணம் நம் செவிகளுக்கு மட்டுமல்ல நம் மனதிற்கும் விருந்தளிக்கின்றன என்பதுதான். அந்த வகையில் காலம் கடந்தும் இனிமை குறையாத வான் நிலா, நிலா அல்ல அந்த பாடலை இப்போது உங்களுக்காக

0: கேட்டது பாட்டுப்பட்டி. இன்னும் சில நிலையில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2,009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 1,140,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 165,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்

0: துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தவேக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தவேக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் கிருஷ்ணா நீரை வழங்க தயார் என்று ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதிகளிலிருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை, மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள்

0: இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பருவமழை முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வச்சுட்டு அமைச்சர்களை வச்சுட்டு நம்ம ஆய்வு கூட்டத்தை வச்சாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. கடந்த ஆட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மழைநீர் வடிகால் அந்த வசதிகள்லாம் 95% முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு 2 வாரம் காலத்திற்குள்ள இந்த பணிகள்லாம் முழுதும் முடிவடையணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பிடபிள்யூடி மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஆய்வு இருக்க போகுது.
1: உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பயனாளிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் பனை விதை நடும் பணியினை கூடுதல் ஆட்சியர் திரு கோகுல் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய அஞ்சலக வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாவட்ட கலை விருதுகளை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் 15 கலைஞர்களுக்கு இன்று வழங்கினார். திருவாரூர் புலிவலம் பகுதியில் ஆதார் சேவை மையத்தை வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை இணைய வழியில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 7-4 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் ஜிஜிவ் மாலிக்கை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:40 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் நீ கேட்கலாம் பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
4: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
5: வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
6: எனக்கு தெரிந்த ஒரு மளிகை கடை அதிபர் காலையில் 6:00 கடைக்கு போய்விடுவார். கடையை 10 மணிக்கு மூடுவார், 11 மணிக்கு தான் வீடு திரும்புவார். புறப்படும் பொழுது அவர் வீட்டு பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், திரும்பும் போதும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நல்ல வேளையாக அவருக்கு ஒரு புரிந்த மனைவி என்பதனாலே சரி, தொழில்தானே நமக்கு எல்லாம் தருகிறது, எனவே அவர் தொழிலை இடையறாது செய்துவிட்டு போகட்டும், நம்மாலான ஒத்துழைப்பை நாம் தருவோம் என்று அந்த அம்மா எண்ணினார்கள். அதனால் ஒத்துழைப்பு கிடைத்தது. ஆனால் பிள்ளைகள் வளர வளர பிரச்சனைகள் வேறு மாதிரி ஆகிவிட்டன. அப்பாவை பார்க்கவே முடியல, என்னம்மா அப்படி பண்ணுறாங்க, வெளியில் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட கடை திறக்கிறாங்க அப்படி என்று அந்த பிள்ளைகள் வருத்தப்பட அவருடைய குரல் ஓங்க ஓங்க

0: மளிகை கடை அதிபருக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் வெளியில் போகணும், உணவை வெளியில் சாப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் சமைக்கப்படாது. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு கொஞ்சம் கையை ஒசத்திடுறாங்க. எனவே நாம் இந்த காலத்து பிள்ளைகளை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இனிமேலும் நான் கடை கடை என்று கட்டி கொண்டு நாம் அதையே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும். நான் எல்லா தொழிலதிபர்களுக்கும் எல்லா நேரமற்றவர்களுக்கும் நான் அன்புகூர்ந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவுசெய்து குடும்பத்தை கவனியுங்கள். நம்முடைய வாழ்வினுடைய பிரதானம் என்பது குடும்பம்தான். ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அது எப்படி அந்த எழுத்து எழுக்கிறது என்று பாருங்கள். ஒரு பொத்தல் பொத்தலான அட்டை மீது ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அந்த எழுத்து என்ன ஆகிறது என்று பாருங்கள். கற்றையான தாள்களை வைத்து கொண்டு எழுதி பாருங்கள். உங்கள் கையெழுத்து உங்கள் கையெழுத்து தானா என்று கேட்கும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். நான் அடித்தாள் என்று நான் சொல்வது குடும்பத்தை. அற்புதமான குடும்பம் அமைகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்வு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு போகிறது. அந்த குடும்பம்தான் நம்முடைய பெரிய ஆதாரம். எனவே குடும்பத்திற்கு ஆதரவாக நாம் நடந்து கொள்வது என்பது அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது. கருவேப்பிலை கண்டுகளைப் போற ஓரிரு பிள்ளைகளைத்தான் இந்த காலத்தில் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஞாயிறு கூட வீடு தங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை என்னவென்று சொல்வது? அப்படியே ஞாயிறு என்று வீடு தங்கினாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூங்குகிறார்கள், கிரிக்கெட் பார்க்கிறார்கள், தொலைபேசியில் இருக்கிறார்கள், பேப்பர் படிக்கிறார்கள். இது ஞாயிறிலே நான் வீடு தங்குகிறேன் என்று ஒரு பேர் பண்ணுகிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் என்றால் கேட்கவே வேண்டாம். அப்பப்போ அவர் வெளிநாடு போயிடுவார், கான்ஃபரன்ஸ் உம்பார். கேட்டால் உங்களுக்கு தானாடியும் போட்டு கட்டுறேன், உங்களுக்கு தானாடியும் உழைக்கிறேன், ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று புலம்புவார். அவர்கள் கேட்பது உங்கள் பணத்தை மட்டுமல்ல, நீங்கள் செய்து கொடுக்குற வசதிகளை மட்டுமல்ல, அவர்கள் கேட்பது உங்களுடைய நேரத்தை. அந்த நேரத்தை கொடுங்கள், பொக்கிஷமாக அவர்கள் போற்றுவார்கள். அவர்களிடத்தில் வேறு எந்த சமாதானமும் ஈடுபடாது. எனவே குடும்பம் என்கிற நல்ல அடித்தளத்தை மிகச் சிறப்பாக அமைத்து கொண்டு அவர்களுக்கு போதுமான நேரம் ஒதுக்கி நாம் அவர்களுக்காக வாழ்கிற பொழுது, அவர்களுக்கு நாம் புரிய வைக்கிற முயற்சி செய்யும் பொழுது அவர்களை நாம் நம்முடைய கட்டுக்குள்ளே வைத்து கொள்ள முடியும், அல்லது அவர்கள் விரும்புகிறபடி நாம் நடந்து கொள்ள முடியும். எந்த திருமணம், எந்த வரவேற்பு, எந்த நிகழ்வு என்றாலும் அவர்களையும் அழைத்து போங்கள். ஒரு ஞாயிறை அவர்களுக்காக ஒதுக்கிவிடுங்கள், அல்லது ஏதேனும் ஒரு தினத்தை. எனவே குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்காதவர்கள் எவ்வளவு வாழ்விலே வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும் அவர்களை முழுமையான மனிதர்களாக என்னால் ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரமற்றவர்கள் மனம் வைத்து அன்பு கூர்ந்து குடும்பத்திற்கான நேரம் ஒதுக்கி அவர்களுடைய மகிழ்வை பன்மடங்காக ஆக்க முடியுமா என்று பாருங்கள். இதே அன்பான வேண்டுகோள்.
1: வெற்றிக்கு வழி. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரில். பல்லக்கு பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ், எஸ்வி ஜுவல்லர், பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களினை கேட்கலாம் மயிலாடுதுறை ARC நடிசெட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம்.

வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நவராத்திரி சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருள்மிகு சௌந்தர நாயகி அம்பாள் திருக்கோயில்.
1: ஆன்மீக அன்பர்களுக்கும் காரைக்கால் பண்பலை நேர்களுக்கும் வணக்கம். அறம்பொருள் இன்பத்தை அகில முழுக்க அவதானித்து காற்றாகி புயலாகி கடுங்கோபம் தீர்ந்த பின்னே ஊற்றாகி ஒளியாவுமாகி உயிர்ப்பிக்கும் படைத்தலாகி அருள் பொங்கும் ஆனந்த முகத்துடன் அம்பிகை வந்து ஆசிகள் தங்க செல்வம் மலரும் சிந்தை தனிலே சந்தோஷம் பூக்கும் இல்லம் தனிலே பொன்னொழி பாயும் பாதம் தனிலே போற்றுதலாய் வாழ்வுதரும் பொன்னொழி தாயவள் ஆதிசக்தியின் பாதம் தொட்டு காரைக்கால் பண்பலை படைத்தளிக்கும் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியின் மூலம் மெய்யன்பர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நவராத்திரி நாயகியாம் அன்னை உமையவளின் பெருமை சொல்லும் நன்மைகளை அள்ளித்தரும் நவராத்திரியின் நான்காம் நாளான இன்று முதல் மூன்று நாட்கள் துர்க்கை வடிவிலிருந்து அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி அவதாரமாய் காட்சியளிக்கும் அன்னை உமையவளை தரிசிக்க நாகை மாவட்டம் கீழ்வேளூர் வட்டம் திருப்பூண்டி அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளை வணங்குகிறோம். நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை என்று நல்லிணக்கத்தின் அடையாள மாவட்டமாய் விளங்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கே 19 கிலோமீட்டர் தொலைவில் அரிச்சந்திர நதியால் புனிதப்படுத்தப்படும் திருமண பூண்டி என்று புராண பெயர் கொண்ட திருப்பூண்டியில் அருள்மிகு அகத்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் உடனுறைகின்ற அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளை வானலை வழியே தரிசிக்கவிருக்கிறோம். இயற்கையின் எழில் சூழ்ந்த கிராமமான திருப்பூண்டியில் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளின் ஆலயம் அழகுற காட்சி தருகிறது. அப்பன் சிவனுக்கும் அம்மை பார்வதிக்கும் கயிலையில் மனக்கோலம் பூன திருமண கோலத்தை காண எழுலோகமும் கயிலையில் சூழ பாரம் தாங்காது வடபுலம் தாழ அள்ளி பருகும் தமிழ்ச்சுவையை அறம்பாடி தமிழ் வளர்த்த அகத்திய முனிவனை தென் திசை நோக்கி செல்ல இறைவன் பணிக்க திருமண கோலம் காண முடியாதோ என்ற இயக்கத்தில் அகத்தியர் நினைத்த இடத்திலெல்லாம் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து திருமண கோலம் காண முயல அவ்வாறு அகத்திய முனிவர் பெருமான் உருவாக்கிய அகத்தீஸ்வரர் என்ற பெயர் கொண்ட 165 சிவத்தலங்களில் இந்த திருப்பூண்டி சிவத்தலமும் ஒன்று. இங்கே அம்பாள் சௌந்தரநாயகி என்ற நாமத்துடன் வேண்டுவோர்க்கு வேண்டு மரம் தந்து நாடுவோர்க்கு நாளும் நலம் தந்து நவராத்திரி நாயகியாய் நவகிரக தேவியாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள். நாளும் நலம் நல்கும் நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையானவள் இச்சாசக்தியாய் வந்தருள அடுத்தருளும் மூன்று நாட்களும் மகாலட்சுமியானவள் ஞானசக்தியாய் செல்வங்கள் தந்தருள கடைசி மூன்று நாட்கள் கலை மகளானவள் கிரியாசக்தியாய் கல்வியை அருள 9 இரவுகள் தவமிருக்கும் பக்தர்களை பண்பட்ட உள்ளமாய் மாற்றிடும் நவராத்திரியின் நான்காம் நாளான இன்று அம்மையவள் மகாலட்சுமியின் கோல வடிவில் காட்சி தருகிறாள். இங்கே திருப்பூண்டியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை சௌந்தரநாயகி அம்பாள் நின்ற கோலத்தில் அழகின் திருவுருவாய் காட்சி தருகிறாள். அம்மையவள் தெற்கு நோக்கிய முகம் கொண்டு அண்டி வரும் பக்தர்களை அருள் தந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். கலைமகளும் மலைமகளும் அலைமகளும் கைகோர்த்து பவனி வரும் சுபராத்திரியாய் எந்திரத்தில் மந்திரத்தில் ஏகாந்த ராத்திரியில் ஏந்திரையால் உலாவரும் எழில்மிகு ராத்திரியாய் எட்டெடுக்கும் மாளிகைக்கும் ஏழைகளின் குடிசைக்கும் கொலுவாய் வந்தமரும் கோலமிகு ராத்திரியாய் எத்தனை கவலைகளோ எல்லாமே தீர்க்கின்ற இணையில்லா நவராத்திரியாய் வணங்கி கொண்டிருக்கும் இன்றைய வேளையில் இன்று அம்மனவள் வைஷ்ணவி தேவியாக அவதாரம் எடுக்கும் அற்புத நாள் இன்று. சங்கு சக்கரம் கதை வில் ஆகியவற்றை கொண்டு தீயவற்றை சம்ஹரிக்க கருட வாகனத்தில் காட்சி தரும் நாளாக இன்றைய நான்காவது நாள் வணங்கப்படுகிறது. அதேபோன்று இன்றைய நாளில் அன்னை சக்தியானவள் நவ துர்க்கைகளில் ஒன்றான கூஷ்மாண்டா தேவி என்ற நாமத்திலும் வணங்கப்படுகிறாள். முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகெல்லாம் அழியும் வேளையில் எங்கும் இருள் சூழ்ந்திருக்க கூஷ்மாண்டா தேவி அப்போது

வைத்ததாகவும் அதனால் இருள் விலகி ஒளி பிறந்தது என வடபுராணங்கள் எடுத்துரைக்கின்றன. நவராத்திரியின் நான்காம் நாளில் விஷ்ணுவின் சக்தி பெற்ற வைஷ்ணவி தேவியாக திருமாலை போலவே நீல நிற திருமேனியும் கரிய கூந்தலையும் இரண்டு கரங்களில் சங்கு சக்கரமும் ஏந்தி மும்மூர்த்திகளின் சக்தியை பெற்ற வைஷ்ணவி திருக்கோலத்தில் திருப்பூண்டி அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாள் அலங்கரிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் அம்பாள் காட்சியளிப்பதை காணலாம். அம்பிகை சக்தியானவள் பிரம்மரூபத்தில் சிருஷ்டி

0: சௌந்தரநாயகி அம்பாள் அலங்கரிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் அம்பாள் காட்சியளிப்பதை காணலாம். அம்பிகை சக்தியானவள் பிரம்ம ரூபத்தில் சிருஷ்டியை செய்கிறாள். விஷ்ணு ரூபத்தில் உயிர்களை காக்கிறாள். ருத்ர ரூபத்தில் உலக உயிர்களின் பாவங்களை சம்ஹாரம் செய்கிறாள். சிவனுக்கு ஆத்மசக்தியாகவும் நாராயணமூர்த்திக்கு மகாலட்சுமியாகவும் பிரம்மனுக்கு வித்யாசக்தியாகவும் விளங்குகிறாள். இப்படி நவராத்திரியின் நாயகியாய் வணங்கும் அன்னை உமையவள் திருப்பூண்டி அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாளாக வீற்றிருக்க அம்மனின் சிறப்பை சொல்ல இணைகிறார் ஆலய தலைமை அர்ச்சகர் சுகுமாரன் என்கிற ஈஸ்வர குருக்கள்.
1: நம பார்வதீவதையேற மகாதேவாதிநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம்பின்னுரு அனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அம்பாசாம்பு விசந்திரமோழி வருமாரமாவுமா பார்வதி சாயி எவ்வியசுபக

0: இல்லாமல் திருமணம் பூண்டியனும் திருப்பூண்டியிலே நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வட்டத்திலே எழுந்தருளி அருள்பாவித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வர சுவாமி ஆலய நவராத்திரி குலு உற்சவத்தை முன்னிட்டு இன்று 4ஆம் நாளாக முதலிலே துர்க்கை வழிபாடு 3 நாட்கள், 4வது நாளாக மகாலட்சுமியாக அம்பிகை எழுந்தருளி மகாலட்சுமியினுடைய அலங்காரத்திலே இங்கு சிறப்பாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது அம்பிகை சௌந்தரநாயகி ஆகும். சௌந்தர்யம் என்றால் அழகு, சௌந்தர்யம் என்றால் உலக அழகு, சௌந்தர்யம் என்றால் வாழ்க்கை சௌபாகியம், சௌந்தர்யம் என்றால் லகரி பாடினார் ஆதிசங்கராச்சாரியார். லகரி பாடி லோகங்களும் சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய முகூர்த்தமாக அம்பிகை எழுந்தொருளி ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அலங்காரத்திலே இங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் திரு சௌந்தரநாயகி உடனுடைய அகத்தீஸ்வர சுவாமி ஆலயத்திலே. இங்கே அகத்திய மாமுனிவருக்கு திருக்கல்யாண காட்சி கொடுத்ததாகவும் தலவிருஷம் பின்னை அந்த பின்னை மரத்தடியிலே காட்சி கொடுத்து அதன் பிறகு திருமறை காட்டிலே அங்கே அகத்திய மாமுனிவருக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம். இங்கே நக்கீர பெருமான் நக்கீரர் ஏரி எனும் ஏரியாகப்பட்டது, காமேஸ்வரத்தை ஒட்டி இருக்கிறது. அந்த ஏரியிலே குடிலிட்டு அங்கே நக்கீரரும் இங்கே இருக்கக்கூடிய அகத்திய மாமுனிவரும் இருவரும் நீரெடுத்து வந்து இங்கே சுயம்பாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்ததாக சிவி வழி வரலாறாக இருக்கிறது. இங்கு யார் வழிபடுகிறார்களோ அவருக்கு சௌபாக்கியம் உண்டு. இன்றைய நாள் 4ஆம் நாள் என்று பச்சை பயிறு நிவேத்தியம் செய்து அதோடு சக்கரை பொங்கல் வைத்து இன்று நிவேத்தியம் செய்து பக்த ஜனர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும். நாம் என்ன காரியங்களை வேண்டுகிறோமோ அது இந்த 9 நாளும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, சுரூபன்னு சொல்லக்கூடிய 3 சக்திகள். இந்த 3 சக்திகளும் லோகிலே இருந்தால்தான் உலகம் தழை துவங்குகிறது. அதற்காகத்தான் நவராத்திரி 9 நாள், ஒரே ராத்திரி சிவபெருமானுக்கு சிவராத்திரி. ஆனால் 9 நாளும் ஒவ்வொரு சக்தியினுடைய அவதாரமாக இருந்து சம்ஹார வர்த்தினியாக 9வது நாள் முடிந்து 10வது நாள் தசமியில தசரா கொண்டாடுகிறார்கள். லோகங்களும் என்னென்ன தீயது இருக்கிறதோ அதையெல்லாம் சம்ஹாரம் செய்கிறார். அழகாக இவ்வூரிலே திருமணம் பூண்டி எனும் ஊரிலே இருந்து அருவாவித்து கொண்டிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான வருடம் சொல்லலாம், பல்லவர் காலத்திலே கட்டப்பட்டதாக ஐதீகம் இருக்கிறது. இங்கே விசேஷமான முறையிலே ராஜகோபுரம், விசேஷமான முறையிலே சுஷசம்பம், விசேஷமான முறையிலே அனைத்து பரிவார தெய்வங்களும் உண்டு. 1000 ஆண்டு கணக்காக இந்த ஆலயம் இருந்து வருகிறது. எல்லோரும் இந்த நவராத்திரியிலே முக்கியமாக திருமணத்தடை, அத்தோடு குழந்தையின்மை, கல்வி செல்வம், அடுத்தது பார்த்தா நம் வாழ்க்கையிலே வீரம். ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டுமென்றால் வீரம் வேண்டுமென்றால் இந்த 9 நாட்கள் வழிபாடு ஆலயங்களில் செய்வது பெரிய சாலச் சிறந்ததாக கருதப்பட்டு அடியன் சுகுமாரன் என்கின்ற ஈஸ்வர சிவாச்சாரியார் ஆலய அர்ச்சகர் திருமணம் பூண்டி எனும் திருப்பூண்டி ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனுரை அகத்தீஸ்வர சுவாமியை வணங்கி சௌபாக்கியம்.
1: மெய்யன்பர்களே, பொதுவாக நவராத்திரி காலங்களில் ஓரறிவு உயிர்களை 1ஆம் படியிலும், ஈரறிவு உயிர்களை 2ஆம் படியிலும், 3ஆம் படியிலும், 4ஆம் படியிலும், 5ஆம் படியிலும், 6 மனிதர்களின் உருக்களை 6ஆம் படியிலும், மனித நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்த சித்தர்களை 7ஆம் படியிலும், கடவுளர்களின் அவதாரங்களை 8ஆம் படியிலும், கடவுள

அவர்களின் திரு உருக்களையே ஒன்பதாம் படியிலும் வைத்து நவபடிகள் அமைத்து நவ கோள்களை நினைத்து நவராத்திரியை வழிபட்டு வரும் நவராத்திரியில் நான்காம் நாளான இன்று அகிலமும் அவளாகி அன்னமும் போதாகி அலைமகளாகிய ஆதியும் சிவனாகி சகலமும் அவளென சர்வமும் அவளென சக்தியும் அவளென புத்தியும் அவளென வீடன விழையும் வீரிய லட்சுமியாய் கொலுவென வந்தமரும் கோலமிகு லட்சுமியாய் காற்றின் இசையாய் கனியின் சுவையாய் கண்களின் ஒளியாய் காத்திடும் மகளே கலியுக திருமகளே என்று மனதில் நினைத்து பங்கைய கமலச் செல்வி பார்க்கடல் உதித்த தேவி மங்களம் பொங்கிடும் மாதவச் செல்வி தாயன புறக்கும் தங்க மலர் பூந்தேவி பொங்கிடும் அருள் நல்கும் பொன்மலர் பாதம் போற்றி என்று மகாலட்சுமி அவதாரத்தில் அலங்காரத்தில் காட்சியளிக்கிற அன்னை உமையவளை சகல சக்தியும் ஞான செல்வங்களும் ஞானத்து உயிர்களுக்கு நாளெல்லாம் தாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை நச்சுவாய் அகிமாலினி வாராயி சூலினி மாதங்கி என்று ஆயக்யாதியுடையாள் சரணம் அரண்மக்கே என்ற அபிராமி பட்டரின் அம்மை திருத்துதியை நெஞ்சத்தில் ஏற்றி சிலிர்த்து பாடுவோம். உமையவளை பத்து படைகளும் பார்வதி தேவியும் கமலத்திதழ்களில் கழித்திடும் கமலையும் அறிவினை அருளும் வாணியும் அன்னை நீ என மகாகவி பாரதியின் வரிகளை நினைவில் நிறுத்தி மஞ்சள் குங்குமம் மாவிலை தோரணம் கொஞ்சிடும் பொம்மைகள் முதலிலே வாரணம் வஞ்சியர் வைத்திடும் கொழிவிற்கு பூரணம் நெஞ்சில் இருக்கும் தெய்வமே காரணம் என்று ஒற்றை வரிசை படிகள் அமைத்து கற்றை குழலார் கொலுவும் வைத்து நெற்றித் துளங்க திலகமும் தரித்து வெற்றி வேண்டுவோர் அம்மையை நினைத்து தேவியர் மூவராய் தெய்வத்தை பிரித்து பாவையர் கீதமும் நாதமும் இசைத்து பூமலர் மாலைகள் கொலுவினில் சேர்த்து நாவிலே நாயகி நெஞ்சகத்தில் வைத்து நாளெல்லாம் நாமகளை போற்றி வணங்கிட புல்லிலும் பூண்டிலும் இருப்பதும் சக்தி வில்விடு அம்பாய் தைப்பதும் சக்தி கல்லிலும் மண்ணிலும் தெரிவதும் சக்தி அல்லிலும் பகலிலும் காப்பதும் சக்தி எவ்விடம் பெண்மை போற்றப்படுமோ அவ்விடம் அம்பிகை கொலுவாய் வீற்றிருப்பால் ஒவ்வொரு நவராத்திரியிலும் என்றே இவ்விதம் பெண்மையை கொண்டாடி மகிழ்வோம் என்று சொல்லி காரைக்கால் பண்பலையின் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அன்பர்களுக்கு நவராத்திரி நாயகியாம் அம்மை உமையவளின் அருள் கிடைக்கட்டும். நன்றி.

0: நவராத்திரி. நவராத்திரி சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருள்மிகு சவுந்தர நாயகி அம்பாள் திருக்கோயில். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகை செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகை செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிகை செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நேற்று உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். சிக்னல் என்பது வழிகாட்டி, சிக்கலை தீர்ப்போம், வண்டியை நிப்பாட்டி. உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: திருவாரூர் ஸ்ரீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000-க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
0: இனிமையான இந்த பொழுதில் இசையோடு இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3, இது இசை தென்றல். பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, சுஸ்மிதா ஸ்ரீ, வெள்ளிவாக்கம் குபேந்திரன், திருமிழிசை கஸ்தூரி, கருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், வெண்கரும்பூர் நேரு, இவர்கள் விருப்பமாக கில்லி படத்திற்காக வருகிறது இது இசை தென்றல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
6: கிறிஸ்டலின் சிகோசா
7: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
8: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
9: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
10: நீர்வில் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கான BEd 2 ஆண்டு பட்டப்படிப்பிற்கு புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த தகுதியுள்ள மாணவ மாணவியிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இவ்விண்ணப்பம் கல்லூரியின் www.pkcekkl.com என்கின்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம். சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள், கட்டண விவரம் ஆகியவற்றை www.pkcekkl.com என்கின்ற இணையதள முகவரியில் அல்லது அனைத்து அலுவலக நாட்களில் கல்லூரியில் நேரில் அணுகி தகவல் பெறலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 30/10/2026 வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தகுதியுள்ள பிற மாநிலத்தவரும் விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரியை சார்ந்த மாணவ மாணவியர் சேர்க்கைக்கு பிறகு காலி இடங்கள் இருப்பின் பிற மாநிலத்தவரின் விண்ணப்பங்கள் நிபந்தனைக்குட்பட்டு பரிசீலிக்கப்படும் என முதல்வர் அறிவிக்கின்றார்.
7: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
11: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
7: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
11: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
7: நவுலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
11: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
7: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு.
10: நெல்லி இனி ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், செமினார் கோவில் குணசேகர், குமரகோவில் திரு அர்ச்சனா, பிரணவ், வெங்கடேஷ், திலகவதி, குணசேகர், புஞ்சை, ஆறுமுகம்.

சென்னை வடிவரசன், ரேணுகாதேவி, அக்ஷயா, காஞ்சிபுரம் மாணிக்கம், செப்பலாந்தம் ஐயப்பன், திருச்செம்பள்ளி மோகன், பவானி, நந்தனா, பிச்சமணி, ஹரிகரன் குடல், அரங்கநாதன், ஸ்ரீராம், விஜயலட்சுமி, ராஜ், ராஜஸ்ரீ, ஹரிகரன் குடல், கார்த்திகேயன், நெய்வேலி பரமசிவம், செல்வராணி, செமினார் கோவில், ராணிசேகர், இவர்கள் விருப்பமாக காதலர் தினம் படத்திற்காக வருகிறது இந்த பாடல்.

0: இது இசை தென்றல். நேற்று இன்னும் சில நொழிகள் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் ஐடிபிஐ வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன்

0: நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல் துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
1: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. இரண்டு கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
0: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று

0: தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9, 15-9 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: நௌலெக் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம், காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: உழவர்களுக்கு.
1: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
3: காரைக்கால் வானிலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காரைக்கால் பகுதியில், அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், வேதாரண்யம், சிதம்பரம், சீர்காழி இந்த சுத்து வட்டார பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு சில இடத்துல மிதமான மழையும் ஒரு சில இடத்துல லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேர வெப்பநிலை வந்து குறைஞ்சி 32, 33, 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிரும். அதனால் வெயில் தாக்கம் குறைய வாய்ப்பு உள்ளது. இந்த சமயத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், 70-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். அதில் கொஞ்சம் இரவு நேரத்துலேயும் கொஞ்சம் வெப்பம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் காற்றின் ஈரப்பதம் 90-95% பதிவாக வாய்ப்பு உள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 12-18 கிலோமீட்டர் அளவில் வடகிழக்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தென்மேற்கு பருவமழை 1-2 நாளில் முடிவடையும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் திசை மாறுபட்டிருக்கு. அதில் அந்த மழைகள் வந்து வடகிழக்கு திசையிலிருந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இப்போ இந்த மழை பருவம் ஆரம்பிக்கிறதுனால வேளாண் பெருமக்கள் பின்தங்கிய சம்பா சாகுபடிக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து மேற்கொள்ளலாம். இப்போ என்னன்னாக்கா, இந்த மழையை பயன்படுத்தி நேரடி விதிப்பும் செய்யலாம், இல்லை நாற்று விட்டு நடவு செய்கிறதுக்கு சேடை உழவு செஞ்சு நிலம் தயார் செய்யலாம், மிஷின் நடுறவு செய்கிறார்கள் நாற்று ஏற்பாடு செய்யலாம். மத்திய கால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தணும். வெள்ளை புண்ணி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை புண்ணி, சம்பா மசூரி, KKL2-4, EDIT-38 போன்ற 120 வயதுடைய நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். வேளாண் கல்லூரியில் வெள்ளை பொன்னி போன்ற மத்திய கால நெல் ரகங்களை விற்பனை செஞ்சு கொண்டிருக்காங்க, அதை வாங்கி பயன்பெறுங்க. கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி இருக்க விவசாயிகள் பசுந்தாள் உரங்களை பயிர் செஞ்சு மடக்கி உழுதா நல்ல பலன் கிடைக்கும். இல்லைனாலும் பசுந்தாள் இலை உரங்களை அங்கங்கே கழித்து வயலில் போட்டு மடக்கி உழலாம். அதாவது வேப்பம், புங்கம், வாதநாராயணா, எருக்கன் போன்ற பசுந்தாள் இலை உரங்கள் கொழுந்தா உள்ளதை கட் பண்ணி நம்ம வயலில் போட்டு மடக்கி விடலாம். நேரடி விதைப்பு செய்கிற விவசாயிகள் சேற்று விதைப்போ இல்லை புழுதி விதைப்போ செய்யலாம். களைக்கொல்லி பயன்படுத்துவது ரொம்பவும் அவசியம். புழுதி விதைப்பாக இருந்தால் தைபன் கார்ப் இல்லை பென்த கார்ப் பயன்படுத்தலாம். சேடை விதைப்புக்கு பெட்ரோலா குளோர் இல்லை பெட்ரோலா குளோர் சேஃப்னர் களைக்கொல்லியை பயன்படுத்தலாம். இல்லைன்னா களை ரொம்ப அதிகமாக வந்துடும், அப்போ நெல் வளர்ச்சி மிகவும் குறைஞ்சிரும். விதை நீர் செஞ்சு விதைக்கிறது நல்லது. கேப்டன் திறன் போன்ற பூஞ்சான கொல்லிகள் மற்றும் நுண்ணுயிரங்களை பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரிடம் இதெல்லாம் பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்யலாம். கால்நடைகளை வந்து விவசாயிகள் தடுப்பூசி போட்டு இன்னி வர்ற மழைக்காலம்னால தொண்டையடைப்பான், கக்குவான், கழிச்சல் நோய் மற்றும் இதர நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இப்போ இந்த வருஷம் வந்து எல்னினோ எஃபெக்ட்னால நமக்கு தென்மேற்கு பருவமழை முற்றிலும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால வடகிழக்கு பருவமழை அதிகமாக சான்ஸும் இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: கேட்டது உழவர்களுக்கு.
1: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்

0: காரைக்கால் ONGC காவிரி அசெட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: இங்கிருந்தும் நல்ல வாசனை வருதே. நம்ம செல்வி அக்கா வீட்டுல இருந்தா இந்த வாசம் வருது, போய் பாப்போமே. செல்வி அக்கா, செல்வி அக்கா.
6: ஏன் பூங்கொடி கூப்பிட்டுகிட்டே வரையே, என்ன விஷயம் சொல்லு?
5: இந்த மழைக்கு எதமா பஜ்ஜி சொல்றீங்களா என்ன?
6: ஆமாம் பூங்கொடி, வாசனைய புடிச்சிட்டிய.
5: இன்னைக்கு நம்ம பண்பலையில விவசாய நிகழ்ச்சி வர நேரம் வர ஆகுது, பஜ்ஜி எடுத்துட்டு வாங்க, திண்ணில உட்காந்து நிகழ்ச்சியை கேட்போம்.
6: சரி பூங்கொடி, பஜ்ஜி தின்னுகிட்டே நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். யாரு எங்கே இருந்து பேசுறாங்கன்னு சொல்லவே இல்லையே.
5: திருவாரூர் மாவட்டம் சீதக்கமங்கலம் உக்கடல் இருந்து எஸ் பெரமாணி அப்படின்றவங்க சம்பா சாகுபடியோட அனுபவங்களை பேச இருக்கிறாங்களாம்.
6: சரி சரி, ரேடியோ வையே, நிகழ்ச்சியை கேட்போம்.
7: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில சம்பா சாகுபடிக்கு தயாராகிட்டு இருக்க ஒரு விவசாயியை சந்திக்க இருக்கிறோம். அவங்களோட விவசாய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
8: வணக்கம்.
7: எங்க இருந்தே வரீங்க?
8: நான் வந்து திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா சீதக்கமங்கலம் புக்கட கிராமத்துலேருந்து வந்து இருக்கம்மா.
7: சரிங்கய்யா, எத்தனை வருஷமா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க?
8: நான் வந்து 5 வயசுலேருந்து விவசாயம் ரொம்ப இன்னும் இம்பார்ட்டன்ட்டு, முக்கியமாக எங்கள் அப்பா தொழில் எங்களுக்கு விவசாயம் தான் தொழில் எங்களுக்கு.
7: 5 வயசுலேருந்து?
8: ஆமாம் ஆமாம், விவசாயம் ஆர்வமாக செய்வோம், போவோம், நாற்று பறிக்க போவோம், போவோம், மண்டை வெட்டுவோம், எல்லாம் செய்வோம். 5 வயசுலேருந்தே நாங்கள் எங்களுக்கு.
7: அப்போ விவசாயம் தான் உங்களுக்கு முதன்மை தொழில்?
8: முதன்மை தொழில். ஆமாம்.
7: இப்போவும்?
8: இப்போவும் அதே தான்.
7: முழு நேர விவசாயி?
8: முழு நேர விவசாயி.
7: சரிங்க, இப்போ சம்பாவுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க?
8: சம்பாவெல்லாம் பருத்தி போட்டிருந்தோம்மா வயல்லாம். இப்போ பருத்தியை விட்டு தண்ணி இல்லாமல் மோட்டர் வச்சு தண்ணி பாய்ச்சி மேட்டூர்லாம் தண்ணி கிடைக்கல எங்களுக்கு. அதனால இப்போ பருத்தி மாழ்குழாயிலும் தண்ணி எடுத்து அது இப்போ விவசாயத்துக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு, வரப்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு, பருத்திக்கிட்டு டிராக்டர் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நெல் விதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா, தண்ணி பற்றாக்குறை, கரண்ட்டு ரொம்ப பற்றாக்குறை வந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் லேட்டாக செய்யலாம்னு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை வச்சு இப்போ வண்டி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ விவசாயத்துக்கு.
7: அதாவது உழவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
8: உழவு
7: பண்ணி வயலை தயாராக வச்சிருக்கீங்க நிலத்தை?
8: ஆமாம் ஆமாம்.
7: பருத்தி எப்படியா இருந்துச்சு?
8: பருத்தி இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கடைசி நேரத்தில் தான் பூச்சி கடுமையாக தாக்கி எல்லாரையும் இது பண்ணிட்டு, விலையும் ஓரளவுக்கு இந்த வருஷம் பரவாயில்லாம் போயிட்டு இருந்தது. அதனால எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை பருத்தியில்.
7: இப்போ சாதாரணமாக பொதுவாக பருத்தி போடுற விவசாயிங்க கூட இந்த வருஷம் வந்து போடுறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா இந்த எல்லினோ வறட்சி, தண்ணி இருக்காது, மழை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயந்தாங்களே. நீங்கள் எப்படி கொண்டு போனீங்க பருத்தி சாகுபடி, எப்படி இருந்துச்சு?
8: அது சொன்னது உண்மைதான்மா. அது நல்ல மழை, 2 மழை கோடையில் பேஞ்சுது எங்களுக்கு. அதில் ஓரளவுக்கு தவாளிச்சுக்கிட்டோம். 2வது நிலத்தடி நீர்லேயும் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சி, இரவு பகலாக பாய்ச்சி பாய்ச்சி அதை சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து ஓரளவுக்கு இந்த வருஷம் பருத்தியை கொண்டு வந்துட்டோம்மா.
7: அது வந்து மற்ற வருடங்களுக்கு உள்ள மாதிரி இருந்துச்சா இல்லை இந்த வருஷம் கம்மி தானா எப்படிங்க?
8: இந்த வருஷம் கம்மி தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பருத்தியும் கம்மி, டயத்துக்கு நல்லா தண்ணி பாய்ச்சி கொடுக்க முடியல. அதுக்கு தண்ணி கொடுத்தா தான் ஈல்டு வரும் பருத்தி. அது அந்த நேரத்துக்கு கரண்ட் தட்டுப்பாடு, போக்குவரத்தில் அதை தண்ணி கொடுக்க முடியல எங்களுக்கு. அளவு கம்மி தான், மகசூல் கம்மி தான் எங்களுக்கு.
7: எவ்வளோ பரப்பளவில் போட்டிருந்தீங்க?
8: நான் வந்து ஒரு 4 ஏக்கர் போட்டிருந்தேம்மா.
7: இப்போ அதே 4 ஏக்கரில் நெல்
8: நடுறோம்.
7: பருத்தியெல்லாம் கொடுத்துட்டீங்களா?
8: பருத்தியெல்லாம் அப்பப்போ வித்துறது, வச்சுக்கிறது இல்லை.
7: எங்கள் கமிட்டி அந்த மாதிரியா?
8: இல்லை இல்லை, நேரடி வியாபாரிகிட்ட நேரடியாக போட்டுவிட்டு பணம் வாங்கிக்கிறது.
7: எப்படிங்க வியாபாரிங்கள்ட்டனா எங்கள் எப்படி எடுப்பாங்க?
8: அவங்க வந்து நேரடியாக நாங்கள் ஆள் வச்சு எடுத்து வச்சுருப்போம் பருத்தியை.
7: வீட்டுக்கே வருவாங்க?
8: வீட்டுக்கே வந்து பஞ்சை பார்த்துட்டு

0: தாட்டை போட்டு ஏத்தி போடுவாங்க.
1: உடனே பணமும்
0: உடனே பணம் வாங்க, ஒரு நாள் முன்ன பண்ண கொடுப்பாங்க அவங்கெல்லாம் வியாபாரிகள்லாம்.
1: அது உங்களுக்கு லாபமா இருக்கா?
0: ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு லாபம். ஆள் பற்றாக்குறை ரொம்ப பற்றாக்குறை, ஆள் எடுக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விவசாயம் பண்ணும்போது ஆள் கிடைக்க மாட்டேங்க எங்களுக்கு. அது வந்து பறந்து அப்படியே வீணா போயிது. ஓரளவுக்கு 100 கிலோ வாங்குறது 75 கிலோ தான், 25 கிலோ காத்துல போயிடுது அது.
1: சரிங்க, அதனால ஆள் பற்றாக்குறையா இருக்கு. சரிங்க, இப்ப என்ன ரகம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க சம்பா சாகுபடி?
0: சம்பாவுக்கு 520 தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏன்னா அது 125 நாளுங்கிறாங்க. தண்ணி எதை இருக்கிறத வச்சு பாய்ச்சி, அதாவது உங்க வறட்சியும் தாங்கன்னு சொல்றாங்க அது. அதனால அதை தேர்ந்தெடுத்து இந்த ரகம் விதை வாங்கி வந்து வச்சிருக்கோம்.
1: 520 இப்பதான் முதல் முறையா போடுறீங்களா? இல்ல
0: இல்ல, நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், எப்போதும் பாரம்பரியமா போட்டுக்கிட்டு
1: இருக்கோம். எப்படி இந்த வருஷம் நேரடி நெல் விதைப்பு பண்ண போறீங்களா? நாத்து விட்டா சம்பா
0: இல்ல, நேரடி நெல் விதைப்புதான் எங்களுக்கு. நேரடி நெல் விதைப்புதான் விதைச்சாதான் ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். இந்த வருஷம் ஆள்லாம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு, ஆள் கிடைக்க மாட்டாங்க விவசாயத்துக்கு. அதனால நேரடி நெல் விதைக்கிறோம் நாங்க.
1: சீதகமங்கலத்துல அப்ப விவசாயிகளுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கும். ரொம்ப
0: பற்றாக்குறையா இருக்கு.
1: இப்ப நீங்க நில தயாரிப்பு எல்லாம் எப்படி நீங்களே பண்றீங்களா? அதுக்கு ஆள்
0: இல்ல, நாங்க தான் தயார் பண்றோம். நாங்க தான் ஆள் தயார் பண்ண முடியல எங்களால. நாங்க தான் இருந்து காலை மழையா இருந்துகிட்டு பத்தி புட்டிங்கிட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு வயலோட சமப்படுத்திக்கிட்டு டிராக்டர் ஓட்டிக்கிட்டு டிராக்டர் வண்டி காசு கொடுத்தா அடிக்கிறோம். அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க.
1: இப்போ வந்து சேர் உழவு மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க நிலம். இதுக்கு இப்பயே அடி உரம்லாம் கொடுப்பீங்களா?
0: இப்போ அடி உரம் கொடுக்கறது இல்லாமா, இது நேரடி நெல் விதைப்பு கொடுக்கறது இல்லை. நேரடி நெல் விதைச்சி 15 நாள் கழிச்சு யூரியாவை லேசாக தூவுவோம். அது வர விட்டு லேசாக அதுக்கப்புறம் களைக்கொல்லி போடுவோம். அதில் களைக்கொல்லி போட்டு தண்ணி ஒரு வாரத்துக்கு நிரந்தரமாக கட்டிட்டோம்னா அந்த களை முழுக்க அழுகி போயிடும். அதுக்கப்புறம் தான் டிஏபி கேபி எது பண்ணாலும் அதுக்கப்புறம் தான் போடுறது விவசாயத்தில்.
1: நிலத்தை உழுவும் போது எதுவும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக இலைத்தழைகளை போடுறது, பசுந்தால் உரங்கள் இது மாதிரிலாம் எதுவும் பண்றது உண்டா?
0: பசுந்தால் உரம் இல்லாம பருத்தியை வச்சு அடிக்கிறோம்ல, அதே இடத்துல அதாவது செடியை கூட வச்சு அடிக்கிறோம்ல, அதே நல்லா கம்போஸ்ட் ஆகுது வயல்ல. இது நல்ல உரம் கிடைக்குது வயலுக்கு.
1: சரிங்க, இப்ப நீங்க பருத்தி எப்படிங்க நல்லா எல்லாம் காஞ்சு போய் அந்த மாதிரி இலைகள்லாம் இல்லாம இருந்துச்சா? இருக்கா இல்ல
0: தலையும் தள தளன்னு இருக்கிற செடியும் இருக்கு. தண்ணி பற்றாக்குறையினால கொஞ்சம் பாய்ச்சம் இல்லாதனால கொஞ்சம் ஈரம் உள்ள இடம் நல்லா பசுமையா இருக்கு. ஈரம் இடம் எரிஞ்சு தான் போயிருக்கு. அது இந்த நோய் ஒண்ணு விழுந்துட்டு அதுக்கு. இந்த கிளைமேட்ல
1: என்ன நோய்ங்க?
0: அதாவது இந்த சப்பாத்தி பூச்சின்னு சொல்ற மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க, அது ஒரே அடி அடிச்சு வெயிலுக்கு தாங்க. மாவு பூச்சி
1: அதுக்கு எதுவும் கட்டுப்படுத்துறது?
0: கட்டுப்படுத்தல, அதை கட்டுப்படுத்த முடியல எங்களால. ஏன்னு கேட்டீங்கன்னா வருமானம் குறைஞ்சு போச்சு, இல்ல போய் அடிக்க வேணாம்னு விட்டுட்டோம் நாங்க எல்லாரும்.
1: இப்ப வந்து 520.
0: ஆமா,
1: எவ்வளவு விதை நெல் பயன்படுத்துவீங்க 4 ஏக்கருக்கு?
0: ஒரு 4 ஏக்கருக்கு 120 கிலோ, ஏக்கருக்கு 30 கிலோ.
1: 30 கிலோ?
0: ஆமா.
1: நேரடி நெல்,
0: நேரடி நெல் வைப்புக்கு அது நெல்லை ஊற வச்சுமா அந்த பவுச்சுங்கிறத விதை நேர்த்தி செஞ்சு அதுதான் மறுபடியும் அடிப்போம் நாங்க. நெல்லை ஊற வச்சு மறுபடியும் 1/2 மணி நேரம் அந்த பவுச்சு போட்டு கலந்து நேரடி நெல் விதை வச்சா அது பூஞ்ச நோய் பூஞ்சான நோய் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் நல்லா முளைப்பு தரம் நல்லா இருக்கு.
1: பவுச்சுங்கிறது என்ன?
0: அது ஒரு பூஞ்சான நோய் மருந்து. அது
1: மருந்துனா அது நீங்க சொல்றது நுண்ணுயிர் உரம்.
0: நுண்ணுயிர் உரம்
1: அதான் என்ன நுண்ணுயிர்னு தெரியுமா?
0: அது தெரியல.
1: அசோஸ்பைர் இல்லமா?
0: அசோஸ்பைர் எல்லாம் கிடையாது. அந்த இதுக்கு ஃபாக்சோபைர் இது மாதிரி இது கலந்து நெல்லை கலந்து தெளிச்சோம்னா அதுல இது வராதுன்னு சொல்றாங்க. அகிரிலாம்
1: நீங்க பயன்படுத்துறது நுண்ணுயிர் உரம் தான்.
0: ஆமா,
1: ஆனா அது உங்களுக்கு என்ன பேருன்னு தெரியல.
0: ஆக்சோபைட்ரியா அசோஸ்பைரியா சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அது கவர்மெண்ட் குடுக்கறாங்க. அது இது வந்து கடையில வாங்கி குடுக்கறோம் நாங்க.
1: விதை நேர்த்தி செஞ்சுதான் விதைக்கிறீங்க?
0: விதை செஞ்சாம விதைக்கிறோம்.
1: இப்ப எத்தனை நாளுங்க ஆகும்? இப்ப நீங்க நில தயாரிச்சிருக்கிறதுக்கும் நீங்க விதைக்கிறதுக்கும் இடையில எத்தனை நாள் ஆகும்?
0: நிலத்தை தயார் பண்ணி உழுது சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு 10-15 நாள் ஆகுமா. களை அதிகமாக இருக்கு வயலெலாம், களையெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு நிலத்தை சமப்படுத்தி உழுது நல்லா மட்டம் அடிஞ்சு தான் நாங்கள் விதைப்போம். இப்போ இருந்தாலும் 15 நாள் ஆகும் அந்த விதை சுத்தம் பண்ணுறதுக்கு.
1: மட்டப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறீங்க? லேசர் கருவிகள் பயன்படுத்துறீங்களா?
0: டிராக்டர்லேயே இப்போ செட் பண்ணி வச்சுருக்காங்க. டிராக்டரை விட்டே மட்டமாக எடுத்துட்டு வந்து லேசாக மோடு பண்ணலாம் கொடுத்துட்றாங்க. டிராக்டர் நல்லா இதாக வச்சுருக்காங்க, அவங்க கருவி வச்சுருக்காங்க அதுக்கான கருவி.
1: இப்போ நீங்கள் நாற்று விடாததுக்கு காரணம் ஆள் பற்றாக்குறை?
0: ஆள் பற்றாக்குறைதாம்மா.
1: எத்தனை வருஷமா நேரடி நெல் விதைப்பு பண்றீங்க?
0: நாங்க ஒரு 5 வருஷமா தான் பண்றோம். ஏன்னா அதுக்கு முந்தைய நடவு ஆள் கிடைச்சது, நாத்து பொறுக்கி கிடைச்சது எல்லாம் கிடைச்சு நாங்க நட்டுக்கிட்டோம். நட்டத்துல அது நல்ல இம்பார்ட்டன்ட் கிடைச்சு. எப்படி கேட்டா மழை தண்ணி நல்லா தாங்கினுச்சு பயிர். இது வந்து மழை தேஞ்சுன்னா அப்படியே வீணா போயிடுது. அதனால அதை விட்டுட்டு ஆள் பற்றாக்குறை வந்து நேரடி நெல் விதைப்பு வச்சோம்.
1: நாத்து விட்டு நடுறதுல மழை தண்ணியே தாங்குவோம்.
0: தாங்கு தாங்குது.
1: நேரடி நெல் விதைப்பு தாங்காது.
0: தாங்க மாதிரி ரொம்ப நாளைக்கு 10-5 நாளே பெஞ்சுன்னா அழிவு
1: போயிடுவது.
0: இது நாத்து நட்ட உடனே நாத்து இதை வேறு ஒண்ணு போயிடும், ஒன்னு நல்ல தூர் கட்டி வரும் அது.
1: ஆனா இப்ப சம்பால இப்ப அடுத்து மழையெல்லாம் இருக்கு.
0: அமைப்பு தான் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. விவசாயிட்ட அவன் பார்த்து செஞ்சாதான் எங்களுக்கு நல்லது.
1: சரிங்க.

0: வருஷமும் 5020 தானா?
1: போன வருஷம் வந்து இது அரைசுன்னு நெல் நட்டுருந்தேன். ஒரு ஏக்கருக்கே 9 கிலோ தான், அது 103 கிலோ தான். நல்ல மகசூலுக்கு நல்லா காணுது. 135 நாள் வயசு இதுக்கு. நல்ல மோட்டாராக நல்ல அருமையான நெல் இது. இந்த வருஷம் அது வயசு கூட போயிட்டு இந்த நெல் இப்போ தடை பண்ணிட்டாங்க. அந்த நெல் இப்போ அது வரல. இப்போ 88-36, 88-45, 51, சிஆர் 1009, சாவித்திரி இந்தமாரி நெல்லை தான் 5020 தான் பரிந்துரை செய்கிறாங்க. இதுதான் இப்போ வயசு அது குறைச்ச நெல்லாக பார்க்குறோம் நாங்கள். 120 நாள், 125 நாளில் இப்போ தெளிச்சோம்னா வரலாங்கிற ஐடியாவில் எல்லாம் விவசாயம் எதிர்படுத்திக்கிட்டு செஞ்சுருக்கோம்.
0: மத்திய ரகம்.
1: ஆமாம்,
0: உங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகளும் இதான் பயன்படுத்த போகிறோம்.
1: ஆமாம், எல்லாம் அதான் பயன்படுத்த போகிறாங்க. ஒட்டுமொத்த விவசாயம் அதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேற
0: வாங்குறீங்க விதையெல்லாம்
1: உரக்கடையில்?
0: தனியார்ல தான். அரசு விதை பண்ணைகள்லாம் அணுகுறது?
1: அரசு விதை பண்ணையில வந்து கொஞ்சம் தான் வருது. அது 1000 முன்னாடி எங்களுக்கு கிடைக்க
0: மாட்டேங்குது.
1: அது ரெண்டாவது வந்து அது முளைப்பு தரம் கம்மியா இருக்கு. ரொம்ப அது
0: விதை பரிசோதனைலாம் செஞ்சு நடறது உண்டா?
1: இல்லம்மா, அதெல்லாம் செய்யறது இல்லம்மா, செய்யறது இல்ல.
0: சரிங்க, இப்போ விதைச்ச பிறகு சொன்னீங்க களைக்கொல்லாம் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எத்தனை நாள்ல களைக்கொல்லி அடிப்பீங்க?
1: நெல் விதைச்ச 15 நாள்ல இருந்து களைக்கொல்லி இருக்கு. அதை வேணாலும் மணல கலந்து போடலாம். போட்டாலும் தண்ணி ஒரு வாரத்துக்கு கரெக்டாக கட்டி இருக்கணும். தண்ணி குறையக்கூடாது. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு களைக்கொல்லி தண்ணி மருந்து களைக்கொல்லி இருக்குது, அதை அடித்து அது இருந்தாலும் 15 நாள் அடித்து அதுவும் ஒரு வாரம் தண்ணி வேணும். தண்ணி கட்டினப்புறம் அந்த களை முழுக்க அழுகி வரும். அழுகி வந்ததுக்கப்புறம் நேரம் வேறு யூரியா மாவுக்கு 2 மரக்காய் ரேட்டுக்கு போடுவோம். போட்ட உடனே கொஞ்சம் தூறு பிடிச்சி வரும்பொழுது மறுபடியும் என்ன பண்ணுவோம், 15 நாள் கழித்து டிஏபி யூரியா இந்தமாரி இதெல்லாம் உரத்தெல்லாம் கலந்து அடித்தோம்னா பயிர் நல்லா தளதெல்லாம் வருமா.
0: இயற்கை விவசாயத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஐயா,
1: இயற்கை விவசாயம் யோசிச்சிருக்கம்மா. இயற்கை விவசாயம் செஞ்சும் பார்த்தோம். என்கிட்ட நாட்டு மாடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது கட்டுப்படி ஆகல.
0: நாட்டு மாடு வச்சிருக்கீங்க, அப்பவும் கட்டுப்படி ஆகலையா? ஏன், எப்படி நீங்க பண்ணீங்க இயற்கை விவசாயம்?
1: இயற்கை விவசாயம்னா கொஞ்சோண்டு தான், ஒரு 100 குழி தான் போட்டேன்.
0: சரி,
1: 100 குழி வந்து இந்த ஒரு நெல் கொடுத்தாங்க, போட்டோம். அந்த நெல்லை எல்லாம் அவங்க சுரபடி பரிந்துரைப்படி கரெக்டா செஞ்சோம். செஞ்ச உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து என்னன்னா 102 மூட்டை தான் வந்தது.
0: மகசூல்
1: கம்மியா வருது. ஆனா வர வர வருங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இருக்கிற கடன் கண்ணி கொடுக்கணும், நல்ல கிட்ட செய்யும் போது 2 மூட்டையை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா 2 மூட்டையை வந்து மதிப்பு கூட்டி செய்ய விடுறாங்க, அரிசியா விற்க விடுறாங்க. நாங்க எங்க எடுத்துட்டு மெல்லுக்கு அலைஞ்சு நாங்க எங்க இது பண்றது? அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு
0: 4 ஏக்கர் பண்றீங்க. அதுல 100 குழி பண்றது நீங்க எப்போதும் போல பண்ணலாமே. இந்த வருஷம் பண்ணலையா? அப்போ
1: இந்த வருஷம் பண்ணலாமா? இந்த வருஷம் பருத்தி எல்லாம் வந்து பருத்தியா இருக்க, அதனால இந்த வருஷம் எதுவுமே செய்யல. இந்த வருஷம் ஆர்கானிக் கிடையாது. இதுதான்
0: என்ன உரங்க, என்ன கரைசல்லாம் பயன்படுத்தினீங்களா இயற்கை விவசாயம் பண்ணதுல?
1: வந்து நாட்டு மாட்டு யூரியன் பஞ்சகாவியா, நாட்டு மாட்டு யூரியனை வாங்கி இதில் ஊற்றி அடிச்சிருக்கேன். பருத்திக்கும் இந்த வருஷம் அடித்தம்மா, பிரமாதமாக இருந்தது
0: மாதிரி.
1: பருத்திக்கும் அடித்தேன். நாட்டு மாடு யூரின் போடும் போல எங்க வீட்டுக்காரங்க போய் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி நாலு டப்பா நிரப்பி வச்சிருப்போம்.
0: சரிங்க,
1: ஒரு டேங்குக்கு அம்மா 1.5 லிட்டர் ஊத்துறது. ஊத்தி அடிச்சு நல்லா வந்தது. அதெல்லாம் மாற்றங்க.
0: 100 குழிக்கு 2 மூட்டை தான் வந்து சின்ன சொல்றீங்களே. ஆனா நீங்க அதுக்கு முதலீடே கம்மியா தானே கொடுத்துருப்பீங்க, உரம் கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்களா, நாட்டு மாட்டு யூரின் தான் பயன்படுத்தணும்னு சொன்னீங்க. அப்ப அதுக்கான செலவும் கம்மியா
1: தான், ரொம்ப கம்மி. நமக்கு வருமானம் இல்லைன்னு தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 மூட்டை என்ன 1000-2000 ரூபாய்க்கு விற்கிது. அது அவங்க சொல்றாங்க மதிப்பு குட்டியாக வித்துன்னா அரிசி வாங்கினா 100 கிலோ 100 ரூபாய் சொல்றாங்க அரிசி. அது எங்க போய் நான் அரைக்கிறது, என்ன பண்றது? அதனால சொந்தத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்திக்கிறது, அந்த அரிசியை மட்டும் உபயோகப்படுத்திக்கிட்டோம். அது அப்படியே இதாகிட்டு. அப்படியே
0: உங்க பகுதிகளில் இயற்கை விவசாயம்
1: செய்யறாங்க? இயற்கை செய்யறாங்க. ஒரு விவசாயி நல்லா செஞ்சுட்டு இருக்காரு, உதயகுமார்ங்கிறவர் செஞ்சுட்டு இருக்காரு.
0: பிவி உதயகுமார்னு சொல்லுவாங்களே, புத்தகலூர் அவங்களா?
1: ஆமாமா.
0: ஓ சரிங்க, நீங்க அவங்களோட ஆலோசனை பெற்று அந்த மாதிரிலாம்?
1: ஆலோசனை நிறைய சொல்றாருங்க அவர் வந்து, நல்ல ஆலோசனை சொல்றாரு. அவர் மேல தப்பு கிடையாது. எங்களுக்கு வந்து அறிவுரை நிறைய சொல்லி இந்த மேல செய்யுங்கிறாரு. எங்களுக்கு இந்த வருமானம் இல்லாமல் நாங்கள் போகிறதுல ஒரு நல்லது கிட்ட செய்யும் போது பணம் பற்றாக்குறையில் இதில் நாங்கள் நாடிடுறோம். வேற ஒன்றும் கிடையாது, அவர் நல்லா செய்கிறா. சரி
0: இல்லைங்கய்யா, நீங்கள் வருமானம் வரல வருமானம் வரலன்னு சொல்கிறது தான் எனக்கு இதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த நெல்லா கொடுக்கறதுக்கும் அதை மதிப்பு கூட்டுனா அதுக்கு பாதிக்கு பாதி விலை அதிகமாகுது. அது உங்களுக்கு தெரியுமா?
1: புரியுது புரியுது.
0: அதனால நீங்க ஆனா இயற்கை விவசாயத்துல வருமானம் வரலன்னு சொல்றது மத்த கேக்குற நேயர்களுக்கோ விவசாயிகளுக்கோ கூட வருமானம் வராது போல இருக்கு அப்படின்னு
1: நினைச்சுப்பாங்களே. அது அவங்க அதிகமா செய்யறவங்களுக்கு, தொடர்ந்து செய்யறவங்களுக்கு லாபம் வரும். நம்ம ஒரு வருஷம் செஞ்சு விட்டு சொல்றது போது அது தப்பு. நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு எங்க போனாலும் நம்ம பயிற்சிக்கெல்லாம் போயிருக்கேன், போயிட்டு தான் வரேன். நெல் சேராமலுக்கு இதுக்கு அறக்கட்டளைக்கெல்லாம் போயிட்டு தான் வரேன். அது என்னால செய்ய முடியாது,
0: உங்களால பண்ண முடியாது.
1: இயற்கை விவசாய சுரத்தை பார்த்தா அங்க இந்த மீட்டிங் நடத்துறத பார்த்தா அருமையா இருக்கு. நமக்கு
0: செய்யணும்னு ஆசை
1: இருக்கு,
0: உங்களால
1: செயல்படுத்த முடியல. அதான் இயற்கை விவசாயம் தப்பே சொல்லணும். ஒன்னா நம்பர் விவசாயம் அவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நமக்கு, நம்ம ஒரு விவசாயியே செய்ய முடியலன்னு எனக்கு மனசு வருத்தமா இருக்கு.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போ காரைக்கால் ONGC காவேரி அசட்.
2: ONGC

0: பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பொங்கொடி, திருவாரூர் மாவட்டம் சீதக்கமங்கலம் உக்கடையை சேர்ந்த எஸ் பெரமானிங்கிறவங்க தன்னுடைய சம்பா சாகுபடி அனுபவங்களை பத்தி பேசிட்டு வராங்க. கேட்டியா?
3: நான் நிகழ்ச்சியை கேட்டுட்டு தான் வரேன். நீங்க வேணா ஒரு கேள்வி கேளுங்க, நான் சொல்றேனா பாப்போம்.
2: இவங்க நிலத்துல பருத்தி போட்டுட்டு சம்பா சாகுபடிக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன நெல் விதைக்க போறாங்கன்னு தெரியுமா உனக்கு?
3: என்கிட்டே புதிரா, இதோ சொல்றேன் கேளுங்க. இவங்க வச்சிருக்கிற 4 ஏக்கர்ல 5,020 தான் இந்த சம்பா சாகுபடிக்கு நேரடி விதைப்பு பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்காங்க.
2: சரி சரி பூங்கொடி, நீ நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரேன்னு எனக்கு தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் சம்பா சாகுபடியை பத்தி சொல்ல போறாங்க. வா, நம்ம அடுத்த பகுதியையும் கேட்கலாம்.
4: இப்ப சம்பா முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க?
5: பருத்தி.
4: பருத்தி
5: பருத்தி
4: நீங்க பருத்தி பருத்தி முடிச்சா சம்பா, இதுதான் கரெக்டா இருக்கும். வேற எதுவும் இடையில
5: செய்ய முடியாதுங்க. இல்ல எங்கள்
4: எதுவுமே காலமே இருக்காது. அது
5: காலம் இருக்காது, அது அதுக்கான இது கிடையாது. எல்லாம் கரிசல் மண்ணு, அதனால வந்து வேற எந்த பயிர் போட்டாலும் கிளம்பாது. இதுதான் ரெண்டும் தான். நெல் அறுத்த உடனே பருத்தியை போடுவோம், பருத்தி போட்டு நெல்லை நடுவோம். இதுதான் எங்க
4: முன்னாடில இருந்தே அப்படிதான்.
5: அப்பயே பிடிச்ச அப்ப கூட பருத்தி எல்லாம் கிடையாது, நெல் தான் நின்று. அந்த காலத்துல
4: 3 போகமும் நெல் தான்,
5: 3 போகம் நெல் தான். வேற எதுவுமே செய்ய முடியாது எங்க மண்ணில். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
4: உளுந்துலாம் எதுவும் தெளிக்க?
5: உளுந்து பயிர் தெளிக்கிறது தான் பருத்தி போட்டுருமே. பருத்தி போட்டதில் அதுக்கு முந்தைய மா உளுந்து பயிர் அறுப்பு அறுத்தவங்க தெளிப்பாங்க. மிஷின் இருக்காது, ஆள் வச்சு அறுத்தோம். அப்போ உளுந்து பயிர் நல்லா விளை வச்சுது. இது வந்து மிஷினை விட்டு அறுத்தவொடனே அம்மி போயிடுது வயலை. அம்மன உடனே கிளம்ப மாட்டேங்குது. வாங்கி கிலோ 100 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்கி அடித்தாலும் கிளம்ப மாட்டாங்க உளுந்து பயிர்.
4: மண்ணு நல்லா அழுத்தமாக
5: இருந்து போயிடுது மண்ணு. இந்த வண்டி போவோம்,
4: இயந்திர
5: அறுவடை தான்.
4: எல்லாரும் ஒரே ரகமாக போட்டிருக்கிறதுனால.
5: ஆமாம், ஒரே வண்டி பரிசாக வண்டி வந்து அறுத்து விடுது. வேற எதுவுமே கிடையாது, ஆளுக்கே வேலை இல்லையே.
4: அப்ப நீங்க அக்கம் பக்கத்துலலாம் வந்து விசாரிச்சுப்பீங்க, இந்த தடவை என்ன போட போறீங்க அப்படிலாம் கேட்டுப்பீங்களா?
5: அப்படிதான் நாங்க விவசாயி ஒத்துருவத கலந்து என்ன வர, நம்ம என்ன ஒரே இது இருந்தா தான் ஒரே பக்கமா இருக்கிறதுனால. நீ என்ன வர வர தண்ணி இல்லாதனால இந்த வருஷம் எல்லாம் ஒரே 120 நாள் குறுகிய வெள்ள நெல்லே அடுப்பு நம்ம எல்லாரும் ஆனால் எல்லாம் விவசாயம் சேர்ந்து எல்லாம் ஒரே நெல்லா போட்டுக்கிட்டு இருக்கோம். பம்பு செட்டு உள்ளவங்க இது சில சீராயத்தமும் தெளிச்சு அது இந்த மாதிரி நாற்று இருக்கு. இது அப்படி அதுதான் ஓடிட்டு இருக்கு எங்கள் பக்கம். ஒட்டுமொத்த விவசாயி நாங்கள் 5,020 குறுகிய கால நெல் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
4: எப்போ வேறு தெளிக்க போறீங்க?
5: இன்னும் எப்படி இருந்தாலும் 15 நாள் ஆகுமா. இப்போதான் வயல்லாம் தண்ணி பாஞ்சு வெங்காயம் பாஞ்சு வண்டி ஒரு சால் ஓட்டியிருக்கோம். புல்லுங்கிலுமா இருக்கு. அது இனிமேல் சுத்தம் பண்ணி ஆள் வச்சு அறுத்து சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மட்டம் பண்ணி எப்படி இருந்தாலும் வண்டி ஓட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஏன்னா அவ்வளவு பில்லு பருத்தி சீட்டு விட கிடக்கு. அதனால ஒரு 15 நாள் வந்து நாங்கள் தெளித்தோம்னா அது கரெக்டாக அந்த தை மாசியில் அறுவடைக்கு வந்ததுன்னா எங்களுக்கு பருத்தி போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
4: பூச்சி நோய் தாக்குதல்லாம் நெல்லில் எப்படி இருக்குங்கய்யா?
5: பூச்சி தாக்குதல் வந்து நிறையா வருதுமா? அதில் மழை பெஞ்சதுன்னா பூச்சி இருக்க மாட்டேங்குது. மழை இல்லைன்னா பூச்சி வருது. அதுக்கான மருந்து கடையில் போய் கேட்டோம்னா மருந்து கொடுப்பாங்க. அக்ரியெலாம் வந்து பார்த்துட்டு மருந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு அடித்து கண்ட்ரோல் பண்ணோம்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுது பூச்சி.
4: கிடையாது. நீங்கள் எந்த ரகம் போட்டாலுமே வாங்கிப்பீங்க?
5: எந்த ரகம் போட்டாலும் வாங்கிறாங்க. அதெல்லாம் ரகத்தெல்லாம் கணக்கு கிடையாது. மோட்டாவுக்கு தனி காசு, இதுக்கு சென்னத்து தனி காசு.
4: இந்த ஈரப்பதம் அதெல்லாம் பார்த்து தான்
5: எடுப்பாங்க. ஈரப்பதம் பார்த்து தாங்க. 17% இருக்கணுங்க. 17% இல்லைனா காயக்கி விடுவாங்க. காய வச்சு தான் நெல் எடுப்பாங்க அவங்க.
4: அங்கேயே காய வைப்பீங்க?
5: அங்கேயே காய வைக்கலாம். காய வைக்க இடம் இருக்கும், காய வச்சு வித்துறது.
4: நீங்கள் இங்கே ஒரு தடவை காய்ச்சல் போட்டு தான் எடுத்துகிட்டு போவோம்.
5: ஆமாம் ஆமாம், இங்கே வந்து வெட்டி காய வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். அவங்க ஒரு மேஜர் போட்டு பார்ப்பாரு, பார்த்து உதாரணம்னா காய வைங்க விடுவார். காய வச்சு தான் போடுறது நெல்.
4: சரிங்க, எப்படியா போயிட்டுருக்கு விவசாயம் உங்களோட பார்வையில்? சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ விவசாயத்தோட நிலைமை என்ன, விவசாயிகளோட நிலைமை என்ன, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? விவசாயிகள் அதிகமாகிருக்காங்களா, குறைஞ்சிருக்காங்களா, இதை பற்றி சொல்லுங்கள்.
5: அம்மா, வந்து ஒரு காலத்தில் விவசாயம் வளர்ந்து இருந்ததுமா, இப்போ வர வர குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இயற்கை ஒரு இடர்பாடு, ரெண்டாவது வந்து ஆள் பற்றாக்குறை. இது இவ்வளவு இருந்துக்கிட்டு விவசாயி பெரிய பெரிய இதெல்லாம் குறைக்கிறாங்க. இப்போ ஆளே சுத்தமாக வேலைக்கு வர மாட்டேங்குது.
4: பயன்பாடு
5: அதிகமாயிட்டு இருந்தாலும் ஆள் செய்யறதுக்கு இயந்திரம் வித்தியாசம் இருக்குமா?
4: ஆமா கண்டிப்பா.
5: ஆள் செஞ்சா

0: புதுசாக செஞ்சு சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து எல்லாம் வயலில் சமப்படுத்தி செஞ்சோம். இப்போ இருந்தாலும் இயந்திரம் படுத்தினாலும் அதுக்கு காசு, இதை எடுத்தாலும் காசு
1: ஆகும். பண்ணாலும் இயந்திரம் பண்ண முடியாத ஆள் பண்ணி தான் ஆகணும்.
0: ஆள் இல்லாமல் செய்ய முடியாது.
1: மனித உழைப்பும் அங்கே
0: தேவைப்படுது. ஆமாம், அதனால ஒன்றும் விவசாயிகிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அது இந்த ஆண்டு இந்த தண்ணி பற்றாக்குறையில் விவசாயிலாம் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. தண்ணியே இல்லை, ஆறுலாம் காஞ்சி போச்சு வந்தது உங்களுக்கு. இப்போ என்ன செய்யறதுன்னு நினச்சிக்கிட்டு இயற்கை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சதுன்னா நம்ம செய்யலான்னு. இந்த வருஷம் வந்து முறையாக வந்து வர்றது கஷ்டம் தான் என் மனசுக்கு. நெல்லினுடைய விவசாயம் இந்த வருஷம் பாதிப்பு ஏற்படலாம்.
1: மழை கண்டிப்பாக வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது.
0: வராது. ஆமாம், ஆறுகளில் தண்ணி வரணும். வாட்டர் லெவல், நீர்மொழி மோட்டரே குறையுதுமா தண்ணி.
1: நிலத்தடி நீரே
0: குறையுது. தண்ணி நல்ல ஸ்பீடாக வந்து இப்படி தான் ஊற்றுது. அதனால் விவசாயி பாதி பேர் யோசனை பண்ணி செய்வோம். மழையை கார்த்திகை மாதம் இருந்தாலும் வேலை குறுகிய கால நெல் நடுவோம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. ரொம்ப விவசாயி நலிஞ்சிக்கிட்டு தான் வருது என்னுடைய பார்வைக்கு.
1: அதனால் எங்கள் ஊரில் எப்படி இருக்குது?
0: எங்கள் ஊரும் அப்படி தான்மா, எல்லா ஊருமே இப்படி தான் இருக்குது. ஒரு சில பகுதியில் தான் அந்த பம்பு செட்டு கொஞ்சம் ஆத்தாங்கிற ஓரத்தில் உள்ள வேலை செஞ்சு அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கி நடுப்புற மாட்டின பம்பு

0: ஆலோசனைப்படி செய்வோம். மழையை கார்த்திகை மாதம் இருந்தாலும் வேலை குறுகிய கால நெல் நடுவோம்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. ரொம்ப விவசாயம் நலிஞ்சிக்கிட்டு தான் வருது என்னுடைய பார்வைக்கு. அதனால
1: எங்கள் ஊரில் எப்படி இருக்குது?
0: எங்கள் ஊரும் அப்படி தான்ம்மா, எல்லா ஊருமே அப்படி தான் இருக்குது. ஒரு சில பகுதியில் தான் அந்த பம்பு செட்டு கொஞ்சம் ஆத்தாங்கிற ஓரத்தில் உள்ள வேலை செஞ்சு அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கி நடுப்புற மாட்டின பம்பு செட்டு, கரண்ட் பற்றாக்குறை, இந்த தண்ணி வந்து போர்லாம் இப்படி வலியுது. பல இதில் வந்து விவசாயி மன உளைச்சலில் தான்மா இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
1: மழை வரும்னு நம்புவோம், கண்டிப்பாக விவசாயம் நல்லாவே வரும். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட எதிர்கால திட்டமாக நீங்கள் என்னையா சொல்லுங்கள், விவசாயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை இப்படியே கொண்டு போகணுமா, இல்லை நிலப்பரப்பை அதிகப்படுத்தணுமா? உங்களோட சந்ததியினர்லாம் விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களா, வருவாங்களா?
0: இந்த பரப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் பாருங்க, நிலப்பரப்பு கூடலை இப்போ அவங்கவுங்களும் என்னென்ன பண்ணி எல்லாம் குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் எங்களுடைய சந்ததிகள்லாம் வாழணும்னா விவசாயம் தான் எங்களுக்கு முற்று தொழில். அது வந்து தெரிஞ்சிக்க மாட்டேங்குது. இப்போ அதெல்லாம் எங்கே ஓடுதோ வருதோ படிச்சுக்கிட்டு இருக்கோ பண்ணிகிட்டு இருக்கோம். பின்னாடி இறைவனுடைய அமைப்பில் அது வாழ்கிறது அது அவங்ககிட்ட தாங்க இருக்குது, எங்ககிட்ட இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்சது சேர்த்து அதுக்கு வச்சுருக்கோம், காவந்து பண்ணி வைக்கலாம்னு. அது வந்து அவனுடைய அமைப்பு தாங்க, என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாதுமா. அது
1: நீங்கள் அதிகப்படுத்திருக்கீங்களா நிலத்தை?
0: இல்லைம்மா, எனக்கு இருக்கிற நிலம் தான், வேறு எதுவுமே கிடையாது.
1: விவசாய நிலம் இன்னும் வாங்கணும்?
0: வாங்கணும்லாம் வாங்குறதுக்கு எங்கெல்லாம் பொருளாதாரம் இன்னமும் நாளங்கள்லாம் முடியாதுமா. இப்போலாம் விலைவாசி ஏறி போச்சு. இப்போ நிலம்லாம் ஏக்கர் 15 லட்சம், 16 லட்சம் ஆகிட்டு, 20 லட்சம் கூட விற்கிது இருக்கிற ஒரு ஏக்கர். இப்போலாம் வாங்க முடியாது நிலம்லாம்.
1: நாட்டு மாடு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே,
0: ஆமாம்மா,
1: எத்தனை மாடு ஐயா வச்சிருக்கீங்க?
0: 3 மாடு வச்சிருக்கம்மா.
1: நாட்டு மாடுல ரகம் அது இருக்கா?
0: இல்ல, நாட்டு மாடு ரகம் இல்லை, நம்ம நாட்டு மாடு அந்த கிடைய மாடு சொல்லுவோம் அதை, அந்த மாடு தான். 3 மாடு இருக்கு. 3 மாடு வந்து அதை வச்சுதான் வரசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: பசுமாடுங்களா?
0: பசுமாடு, 3 பசுமாடு தான்.
1: பால் விற்பனை? அதெல்லாம்
0: பால் விற்பனை தான் கிடையாது. 6 லிட்டர் தான் உட்காந்து தான் கறக்கும். பால் கறக்க முடியும், உதச்சி தள்ளிடும். பிடிச்சி நானும் எங்க வீட்டில் கறப்பாங்க. நான் பிடிச்சிக்கிட்டு நின்று தடை கிடையே கொடுத்து ஏதோ கள்ளம்ட்டு வாங்கி அந்த குடும்பம் சேர்த்து கடிச்சு நிற்க அப்படியே ரெண்டு சக்குன்னு கரைஞ்சிடும். இல்லைன்னா உத விட்டதுன்னா சொம்புக்கும்லாம் ஆள்லாம் பறந்து போயிடும். அப்படி செய்யும். அதுவா அதை அப்படி தாசாக்கு பண்ணி ஓட்டிக்கிட்டு அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம்.
1: எருக்கள்லாம் பயன்படுத்துவீங்களா?
0: நிலத்துக்கு எருவெல்லாம் பயன்படுத்தும். குப்பையில் கொண்டி கொட்டி எல்லாத்தையும் மழைக்கு போனதுக்கு அப்புறம் வயலில் டிராக்டர் வச்சாலி அடிச்சுடுறது. எரு உரம், நாட்டு உரம்லாம் போடுறோம்.
1: ஆடுலாம் வளர்க்குறீங்களா?
0: ஆடு 4 ஆடு இருக்குமா. இதில் முதல்ல வந்து ஆடு மாடு வளர்க்குறது இப்போ ரொம்ப கட் ஆகிட்டுங்க எல்லார்ட்டையும். நான்லாம் ஒரு நிறையா 15-20 ஆடு வச்சுருந்தேன், 10 பசுமாடு வச்சுருந்தேன். அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, விவசாயம் 4 பக்கம் விவசாயம் விட்டு வீட்டை விட்டு இறங்கினாவே விவசாயமாக இருக்குது. போ பார்க்க முடியல, மாடு ஆடு வெளியில் போய் மேய முடியல. அதனால வந்து குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை வரசூல் பண்ணிக்கிட்டு என்ன கேட்டு நான் அடுத்த வயலில் பேஞ்ச சண்டை வருவோம். இந்தாண்டா போனால் சண்டை வரும், வேண்டாம்னு சொல்லிட்டு குறைச்சிக்கிட்டு எல்லா விவசாயம் விவசாயிகிட்ட மாடு ஆடு குறைஞ்சி போச்சு. ஊரில்
1: விவசாய நிலமும் குறைஞ்சிருச்சு, மேய்ச்சல் நிலமும் குறைஞ்சி போச்சு.
0: ஆமாம்,
1: அதனால கால்நடை வளர்ப்பும்
0: குறையுது. ஆமாம்,
1: கோழி வச்சிருக்கீங்களா?
0: கோழிலாம் வளர்க்கலாமா? கோழிலாம் வளர்க்கல.
1: உங்க வயல்லயே உங்களால ஆனா மேய்க்க முடியாது இல்ல?
0: எங்க வயல்ல எங்க பருத்தியில கொண்டு வயல விட முடியுமா?
1: இப்ப கரெக்டா சம்பா முடியுது, அடுத்து பருத்தி.
0: பருத்தி தண்ணி பாஞ்சிட்டு இருக்க வயலுவா, அதுல எப்படி விட முடியும்?
1: இப்ப நீங்க அந்த வச்சிருக்க ஆடுக்கெல்லாம் எப்படி தீனிங்க பறிச்சு கொண்டு வந்து போடுறது?
0: இல்ல இல்ல, அப்படி இப்ப வந்து ஓடிக்கிட்டு என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இந்த தண்ணி பாயாத வயல் எல்லாம் கொண்டு இப்படி விட்டு பருத்தி கிசைல சின்னுகிட்டு இருக்குவோம். அது மேய்ச்சி கொண்டாந்து கட்டிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்ப சம்பா ஆரம்பிச்சுட்டா அதுவும் முடியாது.
0: அதுவும் சம்பா ஆரம்பிச்சு ஒட்டு மொத்தமா தண்ணி வந்துட்டுனா எதுவுமே கட்டுன்னு அவுக்க முடியாது. வேப்பந்தலை கேப்பந்தலை வெட்டி வச்சுதான் காவது பண்ணணும். அதுல வேற ஒன்னு நவுத்த கூட முடியாது ஆட்டுல.
1: பயிற்சிகள் மூலமா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட விவசாயத்துல நீங்க மாத்தின விஷயங்கள் என்னங்கய்யா?
0: போய் பாத்துட்டு வந்து இந்த நாட்டு மாடு வச்சுதாங்க வர சொல்ல போனோம், அதுதான் மாத்தினது. அவரு அவ்வளவு பெருமையா பேசுறாங்க நாட்டு மாட்டை பத்தி, விவசாயத்தை பத்தி. கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்துல அதை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு 50 லிட்டர் யூரின் வச்சு பிடிச்சி வச்சுருக்கேன், சம்பா உபயோகப்படுத்தலான்னு. அதை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு எங்களால் முடிஞ்சது பஞ்சகாவிய தயார் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்போம். வேறு கணக்கில் இருக்கம்மா.
1: சரிங்க. நாட்டு மாட்டு கோமியத்தை சேகரித்து வச்சுட்டு
0: சேகரித்து வச்சுருக்கேன், 50 லிட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன்.
1: ரொம்ப நல்லதுங்க. எப்படி தனியாக அதுவே வந்து சேகரமாகற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா, இல்லை நீங்கள் எப்போ பிடிக்கணுமா?
0: இல்லை இல்லை, அந்தமாதிரி செய்யலாம்மா. இப்போ வீட்டுக்காரங்களுக்கு அதே வேலைம்மா. எப்போ யூரின் ஓடுது டக்குன்னு பிடிச்சிடுவாங்க குண்டால.
1: ஓ,
0: பிடிச்சி பிடிச்சி ஊற்றி வச்சுருவாங்க.
1: சரி சரி.
0: அது பிடிச்சி ஊற்றி வச்சு ஒரு 10 டின்னில் ஒரு 50 லிட்டர் சேர்த்து வச்சிருக்கேன். முதல்ல பருத்திக்கு அடித்ததில் அதில் ஒரு 30 லிட்டர் மிச்சம் இருக்குது, போர் செட்டில் வச்சபடி இருக்குது. இதில் ஒரு 50 லிட்டரும் சேர்த்து வச்சுருக்கேன்.
1: இது எப்படி பாசன வயல்ல விடுவீங்களா?
0: இப்ப வந்து அது பாசன வயல்ல விடுறதுக்காக ஒரு பானையை ரெடி பண்ணி லேசா ஓட்ட போட்டு வச்சு நேத்துக்கு ரெடி பண்ணிருக்கேன். அதுல அதுல ஊத்தி விட்டு சுட்டு சுட்டாவோ தண்ணியோட போட்டு ஒரு கணக்குல செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இன்னும் நாளில இருந்து அந்த வேலை பார்க்கணும் போய். அது தண்ணி வழியா போட்டோம், நாங்க தண்ணி வழியா போட்டோம் வச்சிருக்கேன்.
1: சரிங்க. சாணம், கோமியம் முட்டை இது இருந்தாலே போதும், அந்தலேருந்து கிடைக்கிற அந்த உயிர் கரைசலை வச்சு நல்லாவே மகசூல் அதிகரிக்குது அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதை யோசிச்சிருக்கீங்களா?
0: யோசிக்கல, முட்டையெல்லாம் இல்லை, இந்த இது பஞ்சகாவியாக தான் தயார் பண்ணி அந்த இதெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் போட்டு இதெல்லாம் செஞ்சு அது பஞ்சகாவியாக தான் இருத்து அதை தான் அடிக்கிட்டு இருக்கும்.

0: இந்த முட்டையெல்லாம் என்ன
1: உங்கள்கிட்ட தான் மூலப்பொருட்கள் நல்லா கிடைக்குதுல, சாணம் கோமியம், இதை வச்சு வேற என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வேணாலும் இணையதளத்துல பாருங்க.
0: பாக்குறோமா, பார்த்து செய்யறோமா. அதை
1: எலித்தொல்லாம் இருக்காங்களா?
0: எலித்தொல்லை இருக்குமா? ஊரே பருத்தியா போனதுல எலித்தொல்லை நிறையா இருக்கு. அந்த எலிக்கு வந்து இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கல, இன்னும் இன்னும் ஆரம்பிச்சாதான் வரப்பெல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்தோமா காட்டு பன்றி அணியும் தாங்க முடியலாமா?
1: காட்டு பன்றி?
0: ஆமா, காட்டு பன்றி விதைய விட்டவங்களாம் நோண்டி நாசம் பண்ணுது. என்ன பண்றதுனே தெரியல. ராத்திரில வந்து 10 குட்டி 8 குட்டியோட அப்படியே வருது.
1: பருத்தி வயல்ல அப்படி பண்ணுச்சா?
0: பருத்தி வயலையும் நோண்டி எடுத்துட்டு இருந்த வருஷம் பருத்தியில சோளம் போட்டிருந்தாங்க. அந்த சோளத்தை விட்டு முதிச்சு அடிச்சு அப்படியே ஒரு 20-30 குழிக்காலம் காலி பண்ணி வச்சுது. இப்ப விரை விட்டுருந்த இடத்துல ஒரு இடத்துல நோண்டி விரைய காலி பண்ணி விட்டுங்கிறாங்க. அது ஒன்னு ரெண்டா வரதில்ல, 4 குட்டி 5 குட்டி பெரிய பெரிய பண்ணி வருது. லைட் அடிச்சோம்னா கிளம்பி போயிடுது. அது அதுக்கு கட்டுப்படுத்த என்ன பண்ணதுன்னு தெரியுங்களால.
1: இப்ப நெல்லுக்கு என்ன பண்ண போறீங்க? இப்ப சம்பால இந்த நேரத்துல வந்தா
0: நல்லபடியா
1: விவசாயம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க மற்ற விவசாயம் செய்யறவங்களுக்கு, விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னையா சொல்லுவீங்க?
0: விளைச்சல் உற்பத்தி பண்ணி நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழி செய்வீங்க, அதான் நாங்கள் சொல்கிறது. லேசாக பண்ணாங்க இல்லைங்க, நல்லாவே செய்யுங்கன்னு சொல்லி தான் சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது. அது எல்லாம் பொருளாதார இதில் போயிடுதுமா? எல்லாமா பொருளாதாரத்தில் தான் எல்லோரும் இப்போ இதுக்கு இதை பின்தங்கி போயிடுறாங்க. விவசாயம் 1 வருஷம் விளையுது, 1 வருஷம் விளைய மாட்டேங்குது. அதேமாரி இருக்கிறதுல விவசாயிகள்லாம் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க, ஒட்டுமொத்த விவசாயியுமே.
1: ரொம்ப நன்றிங்கய்யா. நிலையத்துக்கு வந்து உங்களோட சம்பா சாகுபடியை எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் கேட்டுட்டு இருக்க நேர்கள் கூட உங்கள்கிட்ட சந்தேகங்கள் எதுவும் கேட்க விரும்பலாம். உங்களோட அலைபேசி என்ன நேர்களுக்கு தரேன், குறித்து கொள்ளுங்கள் நேர்களே. திருவாரூர் மாவட்டம் சீதக்கமங்கலம் உக்கடை எஸ் பரமானி அவங்களோட அலைபேசி எண்
0: 94 42 33 29 33.
1: மீண்டும் ஒரு முறை 9442332933. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றிம்மா.
2: செல்வியக்கா, இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் சீதக்கமங்கலம் உக்கடையிலிருந்து எஸ் பரமானி அவங்க சம்பா சாகுபடியோட அனுபவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண பருத்தி சாகுபடி இவங்களுக்கு நல்ல லாபம் தந்திருக்கான். அதனால தான் கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு போய் பயிற்சியும் பெற்றிருக்காங்க.
3: பாரு பூங்கடி, செயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கிற ஆர்வமும் வந்திருக்கு பாரு.
2: நிகழ்ச்சி வர முடிஞ்சிருச்சு. சரி சரி, சட்னியை மறந்துடாதீங்க, சீக்கிரம் அரைச்சி எடுத்துட்டு வாங்க, பஜ்ஜி ஆறிட போகுது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நேற்றைய உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. நடைபாதை பாதசாரிகளுக்கு, சாலையில் நடப்பவர்களுக்கு மதிப்பளிப்போம். வலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையான இந்த இரவு பொழுதில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட். பல்லுல

0: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணும். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்க தொடர்பு கொள்ள அழைக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0436 என்கின்ற முன் இணைப்பகை எண்ணை தொட்டு 2311 2311, இன்னொரு நம்பர் 2994 8 0, இன்னொரு நம்பர் 2995 8 0. செல் நம்பர் 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் தொலைபேசியில் நேரிருப்ப நிகழ்ச்சி. இன்னைக்கு காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்டர்ல கொடுத்துருக்கோம். அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, மௌனம் எப்போது தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்கோம். மௌனம் தேவை தானே? மௌனம் பல நேரங்களில் ஒரு மிகப்பெரிய புரியா புதிராக இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கும். எல்லாத்துக்கும் மௌனம் காத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் கஷ்டமாக போயிடும். அப்படி மௌனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட்டாக பண்ணுங்கள், ஸ்வீட்டாக பண்ணுங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் தொலைபேசி வழி நேரிருப்ப நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரக்கூடிய நேயர் யார், இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்க நாம் அவரோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம், காற்றில் வரும் காணம். வணக்கங்க, சொல்லுங்க. சோமசுந்தரம் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் நம்ம நிகழ்ச்சியில்?
1: பாடல் வந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கலேன். அந்த பாடல் வந்து, அந்த படம் வந்து நானே ராஜா நானே மந்திரி.
0: சூப்பருங்க, உங்களுக்கு பிடிச்சமான அந்த பாட்டு வரப்போகுது, கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
1: நன்றிங்க.

0: சுகம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.

0: நெல்லில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி. வைர விழா கண்ட காரைக்காலில் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி, திருநள்ளார் ரோட், காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர் பேசஸ், செங்கல் சுலை மற்றும் விதையில் விழுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கு அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிட்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிட்சன் பேக்கரி.
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிறப்புகள் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியல் பிரீப்ஸ் இன் ஹேஷ்டாக் 100.3. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியல் பிரீப்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சிறன் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை, விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை அண்ட் காரைக்கால். நேரில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸ் என் சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
6: உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நேர்களுக்கு உளங்கணிந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உளம்பணிந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு.
6: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் கானலை வீசிக் கொண்டிருப்பதிலும் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரில் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, நம்ம கேட்க அவரோட கேட்டிருக்கோம், கேட்டலாம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
8: காட்டுக்குடி சிவகுமார் சுந்தரி.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
8: சார், படம் சார்.
0: சரி,
8: இன்று நீ நாளை நான்.
0: சரி,
8: தொடர்ந்து
0: நிகழ்ச்சியை கேளுங்க, பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
8: நன்றி சார்.
0: சரிங்க.

0: நீங்களே நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸஸின் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸஸின் நியூஸ் சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நிகழ்ச்சி நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய் என்று சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மிளனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல பாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மேனனி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனி குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாரின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸ் அக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கெண்ட போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க மயிலாடுதுறை உங்கள் கடை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியல் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியல் பிரீப். நேர்களுக்கு உளம் இணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உளம் இணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள், கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி, பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
8: மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
11: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.

0: இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். தொலைபேசி எடுங்க, டயல் பண்ணுங்க, காரைக்கால் எஃப்எம் 100.3 பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாரு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா.
1: இரண்டு கீரனூர் முருகை ராஜாங்கம்.
0: சொல்லுங்க ராஜாங்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க எல்லாரும்?

0: நலமா இருக்கேன். நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு.
1: படம் ரயில் பயணங்களில்.
0: சரிங்க.
1: பாடல் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள்.
0: பிடிச்சமான அந்த பாட்டு உங்களுக்காக வருது. கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
1: நன்றிங்க.

0: பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
0: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
0: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெட்.
2: திருவாரூர் சீமாட்டியின் 9ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நாளை காலை 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெசல் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெசல் நியூ சேகர்ஸ்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
9: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெய் சொல்லும்போது நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும்
10: கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெங்களூர் எண்ணெய்.
7: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மலைனி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களின் மலிவு விலையை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
11: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: நேரில் நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
3: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்தரை பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அலமர்தார் நிகழ்ச்சி கட்டணம். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடேசிரியா ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கண்ண போட்டி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிரியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார் நிகழ்ச்சி ஒளி விழா வரும். பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
13: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களினை கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியில் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
14: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
15: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, நம்ம கேட்க அவரோட காத்திருக்கிறோம் இல்லையா, அவங்களை அழைச்சிடலாமா? ஹலோ வணக்கம்.
16: வணக்கம் சார்.
7: வணக்கங்க.
16: காரைக்கால் மாவட்டம் மேலகாசாகுடி அந்தோ ஜான் பீட்டர்.
7: சொல்லுங்க அந்தோ ஜான் பீட்டர் சார்.
16: படம் சிறையில் பூத்த சின்னமலர்.
7: சரி.
16: பாடல் வாச கரு வேப்பிலை.
7: பாடல் வரும், காத்திருப்போம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு.
16: வாய்ப்புக்கு நன்றி சார்.
7: நன்றி சார். நெல்லி நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூரின் மனமே நலமா உலக மனநல நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.

0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பலியின் பிரிப்ஸின் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலியின்.

0: இது காற்றில் வரும் காணம், தொலைபேசி வழி நேர் விருப்பம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நம்ம மௌனம் எப்போது தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம நேர்களை அனுப்பிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி, அடுத்து பூங்குன்றன் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க, கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க, அடுத்து பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா அனுப்பியிருக்காங்க, அடுத்து குத்தாளம் தேரடி தில்லை வில்லாளன் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க, தேவையில்லாத இடத்தில் பேசி பயனில்லை என்றால் அங்கே மௌனமே சிறப்பு அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க, அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்கிறாங்க. எப்போது மௌனம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தோம், அதுக்கு அதம்பார் கலைச்செல்வி செல்வம் அனுப்பியிருக்காங்க, அடுத்து கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து குவைத்திலிருந்து திட்டச்சேரி ஏ நிஷான்களையும் அனுப்பியிருக்காங்க, மதுரை ஷோ சண்முக சுந்தரம், அடுத்து செந்தில் கண்ணன் பேரிலும், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர் பாரிவள்ளல் அவங்க அனுப்பியிருக்காங்க அமிர்தராயன் பேட்டையிலிருந்து, அடுத்து திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் மௌனம் அனுப்பியிருக்காங்க, திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் அனுப்பியிருக்காங்க, பாபு முள்ளக்காடலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து நெம்மேலி நந்தகுமார் பொறையார் லதா, அடுத்து வாஞ்சூர் ஃபாத்திமா, அடுத்து நச்சிப்பிள்ளை நிறைவிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து பெருஞ்சேரி ஜார்ஜ், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அடுத்து மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, பவித்ர மாணிக்கம் ரகுபதி, பாப்பா கோவில் ரவி, காரைக்கால் நளினி, திருக்கண்டபுரம் ஆனந்த், புஷ்பமனம் விஸ்வநாதன், சீர்காழி சிவசண்முகம், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, பேரளம் சந்தோஷ்குமார், அடுத்து பிரமீலா அனுப்பியிருக்காங்க, இங்கிருந்து இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், மேலக்காசாக்குடி அந்தோ ஜான் பீட்டர், நன்னிலம் சுப்பிரமணியன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, பொறையார் சுகுணாதேவி, அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சத்யா மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, அப்புறம் வந்து இங்கிருந்து மேமாத்தூர் அமுதா சேகர், மெர்சி அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க, மெர்சி ராணி கலைவாணன் ஜெயங்கொண்டத்துலேருந்து, இவ்வளவு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கேட்ட க்வெஸ்சனுக்கு. தொடர்ந்து அதை படிக்க போகிறோம், காத்திருங்கள் நேரில்.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
4: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம், தொலைபேசி வழி நேர்வரப்பு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியாக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க நம்ம கேட்டலாம். நேரம் 8:42 ஆக போற இந்த நேரத்தில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கங்க.
5: திருவாரூர் மாவட்டம், காட்டூர், சிவகுமார்.
4: சொல்லுங்க சிவகுமார் சார்.
5: படம் முதல் மரியாதை.
4: சரிங்க.
5: பாடல் வெட்டிவேர் வாசம். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
4: ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கான அந்த பாடல் வரும் காத்திருப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
5: நன்றி.

0: நேர்கள் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பேசிய நலமாய் வழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி. வைர விழா கண்ட காரைக்காலில் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷனோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி திருநள்ளார் ரோட் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர் பேச செங்கல் சூளை மற்றும் விதைநிலம் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்பாங்கு அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 8:09 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவஜன் பேக்கரியின் தேதியின் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவஜன் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மணி 4:30 வைக்கிங் பலியன் பிரீஃப் சீன் #100.3 வைக்கிங் பலியன் பிரீஃப் சீன் நிகழ்ச்சியை
3: வழங்குகிறேன்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை என் காரைக்கால். நேரில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: காலை பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் தொலைபேசி நேரிழப்பு நிகழ்ச்சியில் மௌனம் எப்போது தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அன்னப்பன் பேட்டையை ஜோதி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் முன்னால் இருப்பவர் அதை புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை என்றால் அங்கு மௌனமாக இருப்பதே சிறந்தது. நாங்களெல்லாம் மௌனமாக இருந்த சரித்திரமே கிடையாது. ஒரு நாள் சாப்பிடாமல் கூட இருப்பேன். மௌனமாக இருந்ததில்லே அம்பட்டு தான் நன்றி சார் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பூங்குன்றன் காவாளக்குடி அப்படி இருந்து பூங்குன்றன் அனுப்பியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம், மழை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து யாகவராயன் நாகாக்க என்ற வல்லூரின் வாக்குப்படி நாவை காக்க மௌனம் ஒரு சிறந்த கருவி ஆகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ். அடுத்து சாப்பாடு விஷயத்தில் மௌனம் காக்க மாட்டேன் அப்படிங்கிறது முக்கியமான வரியை சொல்லியிருக்காரு. அடுத்து அம்மா அப்பா நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நம்மிடம் கோபப்படும் போது நம் மௌனமாக இருப்பது உறவில் விரிசல் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க. இனியரு வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை நம் கண்கள் வெளிப்படுத்தும் போது மௌனம் பேசுகிறது. அன்பு நிறைந்த இடத்தில் ஒரு புன்னகையாகவும் மேலம் வேதனையை நிறைந்த நேரத்தில் கண்ணீராகவும் தவறு செய்யாத போது நம்மை நாமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத தருணத்தில் மௌனம் பேசுகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக அடுத்தடுத்து சொல்லியிருக்காங்க. வார்த்தைகள் பேச முடியாத இடத்தில் உணர்வுகள் பேச தொடங்குகின்றன, அதுதான் மௌனத்தின் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தெல்லை வளாலன் தேவையில்லாத இடத்தில் பேசி பயனில்லை என்றாலும் அங்கு மௌனமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணி சாப்பிடும்போது உலகிலேயே முக்கியமான வேலை பிரியாணி சாப்பிடுவது தான். அந்த நேரத்தில் யாராவது வந்து மொக்க போட்டால் அமைதியாக சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவதே மௌனமாக இருப்பதே புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி திருமலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. அடுத்து அலம்பார் கலைச்செல்வி செல்வம் சொல்கிறாங்க, நமக்கு பிடித்தவர்களை ரொம்ப நாள் பார்க்காமல் இருந்து பார்க்கும்போது அங்கு மௌனம் அதிகம் பேசும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், மௌனமாக இருப்பது ஒரு அழகுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஒருவர் தன் வழியை சொல்லும்போது யாராவது உடைந்து அழும்போது அவருக்கு அறிவுரை தேவையில்லை, தீர்வு தேவையில்லை, கேட்க ஒரு ஆள் தேவை, அங்கே உங்கள் மௌனம் தாங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அழகாக அனுப்பியிருக்காங்க. மௌனம் அப்படி சொல்லும்போது எப்படிலாம் அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மனசை உருக்குது. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும், கோபமாக பேசும்போது நான் மௌனமாக இருந்த அந்த இடத்தை விட்டு நகர்வது அழகு அப்படின்னு பேரளம் செந்தில்கண்ணன் அனுப்பியிருக்காரு. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழருக்கு இனிய இரவு வணக்கம். என்னங்க தோழா இப்படி கேட்டுட்டீங்க, வீட்டிற்கு வந்து ஏதாவது தேவையான பொருள் வாங்கிட்டு விட்டமா என்று வர சொன்னப்போ மறந்துட்டானா அவங்க அப்படின்னு பேசும்போது மௌனமாக இருக்கிறோமே. அதாவது வீட்டில் வந்து ஏதோ பொருள் வாங்க சொன்னாங்க அப்படின்னா அதை வாங்காமல் மறந்துட்டா அப்போ என்ன பேசுவாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம் சார், சோறு முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. வீட்டில் மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் குழப்பிக்க வேணாம். கன்னாரப்பணையம் சுரேஷ் ராஜேந்திரன் அனுப்பியிருக்காரு, முட்டாள்கள் பேசும்போது நம்ம மௌனமாக இருக்க வேண்டும், அவர்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பிருக்காங்க. நான் ஒரு நாளும் மௌனமாக இருந்தது கிடையாது, ஒரு தளத்திலையும் பிரச்சனையை தட்டி கேட்பதற்கு எனக்கு துடிச்சல் இருக்கிறது அப்படின்னு வீரவநல்லூர்லேருந்து அனுப்பியிருக்காரு கருணாநிதி. அடுத்து மௌனம் ஆகச்சிறந்த ஆயுதம், தேவைப்படும் இடங்களில் மௌனம் ஒன்றே பதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரிவல்லல் அமிர்தாயன் கோட்டை அரியலூர் மாவட்டத்தில் அனுப்பியிருக்காரு. அடுத்து திருவாளபுத்தூர் கடக்கும் ஐங்கரன் என்ன மௌனம் கலகநாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய மாலை வணக்கம், நல்வணக்கம், நல்வாழ்த்துக்கள் பாபு முள்ளக்காடுலேருந்து அனுப்பியிருக்காங்க. இப்படி நிறைய நேர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து பொறையார் லத்தா என்ன, என்மேல் தவறு இருந்தால் மௌனம் காப்பது என்னுடைய வழக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நிர்மலை தொடர்ந்து இணைந்தீர்கள் இசை கேட்டு காரைக்கால் பண்பலை 100.3 வரும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு அதை நேயர் கேட்ட பாடல்.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: திருவாரூர் சீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.

0: விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களின் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: பண்பலை 100.3 நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக டயல் பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கு அது மட்டும் பாட்டு கேட்ட தலைவர்களுக்கு இருக்கும், நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு கமெண்ட்ஸ்க்காக கொடுத்துருந்தோம், மௌனத்தை பற்றி கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனை நேர்களுக்கும், முயற்சி செய்தவர்களுக்கும், கேட்டு ரசிக்கக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் நன்றியை சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான வரக்கூடிய நேரை நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம், காற்றில் வரும் காணும்.
10: வணக்கம் சார்.
9: வணக்கங்க.
10: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
9: சொல்லுங்க மேடம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
10: எனக்கு நீயா படத்திலிருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கலாங்கிற பாடல் கொடுங்க சார்.
9: ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு பிடிச்சமானது பாடல் வருது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சி வந்ததுக்கு.
10: நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்லேயே உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3 புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம், மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பதினான்கு லோகத்தின் அதிபதி

பள்ளிப்படை மண்டபத்தின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கியிருந்த பழுவேட்டரையருக்கு சற்றே நினைவு தப்பி மனதிலே கனவு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கனவிலே அவருடைய மூதாதை பழுவேட்டரையர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து, இப்படி செய்துவிட்டாயே, குலத்துக்கு வந்த அதன் பெருமையை அழித்து விட்டாயே என்று அனைவரும் சபித்து விட்டு போனார்கள். பழுவேட்டரையர் குலத்தைச் சார்ந்த அனைத்து மூதாதையர்களும் வந்து ஒன்றாகவும் சபித்துவிட்டு சென்ற பிறகு, ஒன்றன்பின் ஒன்றாக கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். அவர்களும் சபித்துவிட்டு எக்காலமிட்டு விட்டு போனார்கள். அவர்களுக்கு பின்னால் கூட்டமாக நின்ற சோழ நாட்டு மக்கள் கல்லையும் மண்ணையும் வாரி பழுவேட்டரையர் மீது எரியத் தொடங்கினார்கள். அந்த சமயம் சுந்தர சோழ சக்கரவர்த்தி அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பலமற்ற கால்களினால் தள்ளா

0: அடி நடந்து வந்தார். வேளிர்களையும் மலையமான் மற்றவர்களையும் கோபமாக பார்த்தார். சீச்சி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? வீராதி வீரனான பழுவேட்டரையர் மீதா கல்லையும் மண்ணையும் எறிகிறீர்கள்? அவரையா துரோகி என்கிறீர்கள்? பழுவேட்டரையரின் துரோகத்தினால் நானும் என் குலமும் அழிந்து போனாலும் போகிறோம். நீங்கள் யாரும் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம். தனாதிகாரி, வாரும் என்னுடன் அரண்மனைக்கு என்றார். ஜனக்கூட்டம் கலைந்து போயிற்று. சுந்தர சோழரும் மறைந்தார். தம்பி காலாந்தக கண்டர் மட்டுமே பழுவேட்டரையர் முன்னால் நின்றார்.
1: அண்ணா, நம்மிடம் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரே சக்கரவர்த்தி, அவருக்கு துரோகம் செய்யலாமா? அவருடைய குலத்தை அழிக்க வந்த பெண்பேயை நம் அரண்மனையில் வைத்துக் கொண்டிருக்கலாமா
0: என்றார். உடனே அவரும் மறைந்தார். வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அவர்களையொத்த வாலிபர்களும் பெரிய பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள். மீசை நரைத்த கிழவா, உனக்கு ஆசை மட்டும் நரைக்கவில்லையே, பெண்மோகத்தினால் அழிந்து போனாயே. உன் உடம்பில் உள்ள 64 புண்களும் இப்போது என்ன சொல்லுகின்றன? அவை வீரத்தின் பரிசான விழுப்புண்களா, அல்லது துரோகத்தின் கூலியான புழுப்புண்களா என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தார்கள். அவர்களை கொல்லுவதற்காக பழுவேட்டரையர் தம் உடைவாளை எடுக்க முயன்றார். ஆனால் உடைவாள் இருக்க வேண்டிய இடத்தில் அதை காணவில்லை. இந்த சமயத்தில் குந்தவை பிராட்டி வந்தாள். வாலிபர்களை நோக்கி கையமர்த்தி சிரிப்பை நிறுத்தினாள். பாட்டா, இவர்களுடைய விளையாட்டு பேச்சை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். தங்கள் அரண்மனையில் உள்ள பெண் வேடம் கொண்ட விஷப்பாம்பை துரத்தி விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அவர்கள் மறைந்தார்கள். பழுவேட்டரையர் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் வரத் தொடங்கினார்கள். 10 பேர், 100 பேர், 1000 பேர், 6 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஐயையோ, உனக்கு இந்த கதியா நேர வேண்டும்? நம்முடைய வீரகுலத்துக்கு உன்னால் இந்த பெரும்பழியா ஏற்பட வேண்டும்? நாங்கள் எங்கள் கணவன்மார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளையும் சோழ நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தோமே. அவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பழுவூர் வம்சத்துக்கு இணையில்லாத புகழைத் தேடித் தந்தார்களே. அதையெல்லாம் ஒரு நொடியில் போக்கடித்துக் கொண்டாயே என்று கதறினார்கள்.
2: பெண்களே, ஓய் மூடிக்கொண்டு அந்த புறத்துக்கு போங்கள், என்னால் ஒரு வழியும் உண்டாகாது
0: என்று பழுவேட்டரையர் கஷ்டப்பட்டு பதில் கூறினார். அப்போது அந்த பெண்கள் ஒரு திசையில் சுட்டி காட்டினார்கள். யமதர்மராஜன் எருமைக்கடா வாகனத்தில் ஏறிக்கொண்டு கையில் வேலும் பாசக்கயிறும் எடுத்து கொண்டு வந்தான். பழுவேட்டரையரை நெருங்கினான். போகிற போக்கில்,
3: பழுவேட்டரையா, உனக்கு மிக்க வந்தனம். சுந்தர சோழனுடைய உயிரையும் அவனுடைய மக்கள் இருவர் உயிரையும் ஒரே நாளில் கொண்டு போக உதவி செய்தாயல்லவா, உனக்கு என் நன்றி என்று கூறினான் யமதர்மராஜன்.
2: இல்லை இல்லை, நான் உனக்கு உதவி செய்யவில்லை, செய்ய மாட்டேன், உன்னை தடுப்பேன். யமனே, நில் நில்
0: என்று பழுவேட்டரையர் அலறினார். யமனை தடுத்து நிறுத்துவதற்காக விரைந்து செல்ல முயன்றார். ஆனால் அவரை ஏதோ ஒரு சக்தி பிடித்து நிறுத்தியது. ஏதோ ஒரு பெரிய பாரம் அவரை அமுக்கியது. நின்ற இடத்திலிருந்து அவரால் நகர முடியவில்லை.
4: பார்த்தாயா, நாங்கள் சொன்னது சரியாக போய்விட்டதே என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் குலப்பெண்கள் ஓவென்று சத்தமிட்டு புலம்பினார்கள். அவர்களில் பலர் ஒப்பாரி வைத்து அழுதார்கள். அவர்களுடைய அழுகுரலின் சத்தம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகி வந்தது. பழுவேட்டரையரால் அதை சகிக்க முடியவில்லை. அவர் பேச முயன்றார். ஆனால் அழுகை சத்தத்தில் அவர் பேச்சு மறைந்து விட்டது. அழுகையும் புலம்பலையும் கேட்க சகிக்கவில்லை. 2 கைகளினாலும் செவிகளை பொத்திக் கொள்ள முயன்றார். ஆனால் அவருடைய கைகளும் அசைவற்று கிடந்தன. அவற்றை எடுக்கவே முடியவில்லை. ஒரு பெருமுயற்சி செய்து கரங்களை உதறி எடுத்தார். அந்த முயற்சியிலே அவருடைய கண்ணிமைகளும் திறந்து கொண்டன. சட்டென்று நினைவு வந்தது. அத்தனை நேரமும் அவர் அனுபவித்தவை மனப்பிரமையில் கண்ட காட்சிகள் என்பதை உணர்ந்தார். ஆனால் ஓலக்குரல் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று கவனித்து கேட்டார். அவை பெண்களின் ஓலக்குரல் அல்ல, நரிகளின் ஊளைக்குரல். அவர் நினைவிழந்து கொண்டிருந்த சமயத்தில் லேசாக காதில் விழுந்த சம்பாஷணை ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. கிழவன் செத்துப்போய்விட்டான் என்றது ஒரு குரல். நன்றாகப்பார், பழுவேட்டரையனுடைய உயிர் ரொம்ப கெட்டி, யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல். யமன் பயப்பட்டாலும் நரி பயப்படாது. கொஞ்ச நஞ்சம் உயிர் மிச்சமிருந்தாலும் நரிகள் சரிப்படுத்திவிடும். பொழுது விடியும் போது கிழவனின் எலும்புகள் தான் மிச்சமிருக்கும். நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை தள்ளினாய்,
5: இல்லாவிடில் நான் இந்த கதியை அடைந்திருப்பேன். கிழவன் என்னை

0: கொண்டிருப்பான். எங்கே? மண்டபத்தை நகர்த்த முடியுமா? பார்க்கலாம். சற்று பொறுத்து, துளி கூட அசையவில்லை. ஒரு பகைவனுடைய பள்ளிப்படையைக் கொண்டு இன்னொருவனுக்கும் வீரக்கல் நாட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலவென்று சிரித்தான். சிரித்தது போதும், வா, படகு பீத்து கொண்டு ஆற்றோடு போய்விடப் போகிறது, அப்புறம் கொள்ளிடத்தை தாண்ட முடியாது. இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு பழுவேட்டரையர் தம்முடைய நிலை என்னதென்பதை ஆராய்ந்தார். ஆம், அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது. அதன் பெரிய பாரம் அவரை அமுக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மூச்சுவிட முடிகிறதே, எப்படி? நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவர் தோளின் மீது படிந்து அதன் பேரில் மண்டபம் விழுந்திருந்தது. மண்டபத்தை ஒட்டியிருந்த மரம்தான் அவர் உயிரை காப்பாற்றியது. மண்டபம் நேரே அவர் மேல் விழுந்திருந்தால் மார்பும் தலையும் நொறுங்கி போயிருக்கும். கிழவனார் தம்முடைய உடம்பின் வலிமையை எண்ணி தாமே ஆச்சரியப்பட்டார். அந்த பெரிய பாரத்தை இத்தனை நேரம் சுமந்தும் தம்முடைய உயிர் போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? ஆம், எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டே ஆக வேண்டும். காப்பாற்றிக் கொண்டு சோழ குலத்துக்கு நேரவிருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் அவருடைய குலத்துக்கு என்றும் அழியாத பழி இவ்வுலகத்தில் ஏற்படுவது நிச்சயம். வானுலகத்துக்கு போனால் அங்கேயும் அவருடைய மூதாதையர்கள் அனைவரும் அவரை சபிப்பார்கள். ஆகையால் எந்த பாடுபட்டாலும் இந்த மரத்தையும் மண்டபத்தையும் அப்புறப்படுத்தி எழுந்திருக்க வேண்டும். ஐயோ, எத்தனை நேரம் இங்கே இப்படி நினைவிழந்து கிடந்தோமோ என்னமோ தெரியவில்லையே. இதற்குள் ஒருவேளை நாம் தடுக்க விரும்பும் விபரீதங்கள் நேரிட்டிருக்குமோ? இதற்கிடையில் நரிகளின் ஊளைக்குரல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. நரிகள் மூச்சுவிடும் சத்தம் அவர் தலைக்கு அருகில் கேட்டது. ஆஹா, இந்த நரிகளுக்கு கூடவா பழுவேட்டரையனை கண்டு இளக்காரமாகப் போய்விட்டது? பார்க்கலாம் முருகை. பழுவேட்டரையர் ஒரு கையினால் மட்டுமல்ல, இரண்டு கைகளினாலும் பார்க்கத் தொடங்கினார். தம் உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதையும் பிரயோகித்து அவர் மீது விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார். மரம் சிறிது சிறிதாக உயர உயர அதன் மேல் நின்ற மண்டபப் பாறை நகர்ந்து சரியத் தொடங்கியது. இடையிடையே அவர் செய்த ஹூங்காரங்கள் நெருங்கி வந்த நரிகளை அப்பால் நகரும்படி செய்தன. ஒரு யுகம் எனத் தோன்றிய ஒரு நாழிகை முயன்ற பிறகு அவரை அமுக்கிக் கொண்டிருந்த மரமும் மண்டபப் பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்து அவரை விடுதலை செய்தன. அந்த முயற்சியினால் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அப்படியே கிடந்தார். பெரிய நெடுமூச்சுகள் விட்டார். ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார். மண்டபத்துக்கு சமீபமாதலாலும் புயலின் மரங்கள் பல விழுந்து விட்டிருந்த படியினாலும் வானவெளி நன்றாகத் தெரிந்தது. இப்போது கருமேகங்கள் வானத்தை மறைத்திருக்கவில்லை. வைரப் பொறிகள் போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிந்தன. லேசான மேகங்கள் அவற்றை சிறிது மறைத்தும் பின்னர் திறந்துவிட்டும் அதிவேகமாக கலைந்து போய்க் கொண்டிருந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேயர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால திருப்புறம்புயத்தில் நடந்த போர் பற்றிய வர்ணனையை நேரில் பார்க்குற மாதிரி வழங்கியிருந்தார் கல்கி அவர்கள். சோழ பேரரசு உருவாக ஒரு திருப்பு முனையாக அந்த போர் அமைஞ்சது அல்லவா? அதுக்கு மூல காரணமாக இருந்த விஜயாலயர் அப்போது இருந்த பழுவேட்டரையரை பார்த்து, தங்களாலே தான் இந்த வெற்றி கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள்னு சொன்னதை தற்போதைய பேரரசர் வரை எல்லாரும் நிறைவேற்றி வந்திருக்காங்க. இந்த பழுவேட்டரையரால அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விலக்கப்பட்ட பரமேஸ்வரன் சோழ குலத்தையே அழிச்சிடுவேன்னு சபதம் செய்து அதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கான். இந்த நிலையில் தன்னாலேயே சோழ குலத்துக்கு இறுதி நேரப்போகுது சொல்லனா வேதனைக்கு ஆளாயிட்ட பெரிய பழுவேட்டரையர் தான் இன்னும் உயிரோடு இருப்பது அந்த களங்கத்தை போக்கத்தான் என்பதை உணர்ந்து கிளர்ந்து எழுந்துட்டார். விஜயாலயன் காலத்து பழுவேட்டரையர்கள் குலசேகர கண்டன், அவரது புதல்வர்கள் குலசேகர விக்ரமன், கண்டன் அமுதன் ஆகியோரின் விசுவாசத்தையும் வீரதீர பராக்கிரமத்தையும் நினைவில் கொண்டு களத்தில்

0: இறங்கிட்டார். நல்லது, சில சொற்களை ஆராய்வோம். கூலி, வேர் சொல் கூலம், இதன் பொருள் தானியம். பண்ட காலத்தில் பணியாளர்களுக்கு பணத்துக்கு பதிலாக தானியம் கொடுத்தாங்க. உழைப்புக்கு ஈடாக கூலம் கொடுத்ததால அந்த ஊதியம் கூலி எனப்பட்டது. எருமை கடா யமனின் வாகனமாக இருப்பதற்கு சில காரணங்களை குறிப்பிடுறாங்க. நிதானம், அசைக்க முடியாத தன்மை. வலிமை, கடமையில காட்ட வேண்டியது. கருப்பு நிறம், எந்த சார்பையும் காட்டாத நடுவு நிலை. கடா என்கிற சொல் ஆண் எருமையை குறிக்கும். வினா என்கிற பொருளும் கொண்டது. சம்பாஷணை, உரையாடல். வேர் சொல் பாஷ், சொல்லுதல், பேசுதல், மொழிதல். பாஷா பேச்சு, மொழி. பாஷித்த, சொல்லப்பட்ட. மூதாதையர், முதியோரை குறிப்பது. இதற்கு இணையான சொல் மூதாளர். பொதுவாக முதுவர்னா மூத்தோர். தாய் தந்தையரை குறிக்கும் சொல் முதுகுறவர். இதுக்கெல்லாம் வேர் சொல் முது, பழைமை. இந்த இடத்துல நம் சிந்தனையை கவருது முதுகண் என்கிற சொல். காப்பாளர், பாதுகாவலர், உசா துணைன்னு சொல்லப்படும் ஆலோசகர், இவர்களையெல்லாம் குறிப்பிடுது. வானத்தை போலவே பழுவேட்டரையரின் மனமும் தெளிவாயிடுச்சு. சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேரம் 9:15. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
8: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: இனி காரைக்கால் பண்பலை 100.3 கேட்கலாம், கிரங்கலாம். பாடலோடு பயணம்.

கண்ணாட்டி எந்தன் கொண்டாட்டி, கண்ணாட்டி எந்தன் கொண்டாட்டி.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி.
2: திருவாரூர் சீமாட்டியின் 9 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000 மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
3: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
4: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிற காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. டாக்டர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பண்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பண்ரூட்டி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்புகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல் திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
0: நேர்களுக்கானங்கள் பிஎஸ்ஆர் தங்கமாளிகள் உளம் கிணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்கடைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களின் மங்களில் உளம் கிணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது பாடலோடு பயணம் சாதனை படத்திற்காக.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிருஷ்ணலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நேர்களுக்கு கோபால் பல்படியின் உளம் கனிந்த வாழ்த்துக்கள்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
3: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களுக்கு மூலம் இணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேர்களுக்கு பேரளம் சர்வோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: சர்வோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: பெறுகிறது பாடலோடு பயணம். நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: தமிழக அரசு மற்றும் நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மயிலாடுதுறை கருவாழக்கரை பிஎஸ்சி நர்சிங் வகுப்புக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9751282020.
0: நேர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒரு கதை சொல்லட்டா. காட்டுல சிங்கம் ஒண்ணு வேட்டையாட போச்சு. அங்க அது மான் ஒண்ணு பார்த்தது. மான் மேல பாஞ்சு அதை கொன்னுட்டு சாப்பிட ஆரம்பிச்சது. மானோட எலும்பு ஒண்ணு அதோட தொண்டையில சிக்கிக்குச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சும் அதால எலும்ப எடுக்கவே முடியல, அதால சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ பக்கத்து மரத்துல மரங்குத்தி ஒண்ணு உட்கார்ந்திருந்தத அந்த சிங்கம் பார்த்துச்சு. இந்த பறவைக்கு நீண்ட அழகு இருக்கு, என் தொண்டைக்குள்ள சிக்கி இருக்கிற எலும்ப இதனால எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சது. உடனே, மரங்கொத்தியே, என் தொண்டைக்குள்ள எலும்பு ஒன்று சிக்கிக்குச்சு, நீ அந்த எலும்பை எடுத்து விடு, நான் உனக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டேன், எனக்கு உதவி செய்றியா அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கத்தோட வாய்க்குள்ள போய் எலும்பு எடுக்கணும். ஐயோ, சிங்கத்தோட பேச்ச நம்ப முடியாது. நான் எலும்பு எடுத்ததும் அது வாய முடிக்கும், அதோட அதுக்கு நான் உணவாகிடுவேன் அப்படின்னு நினைச்சது மரங்கொத்தி. ஆனா எதுவும் பேசாம அமைதியா இருந்துச்சு. மரங்கொத்தி பயப்படுறத சிங்கம் புரிஞ்சுக்குச்சு. மரங்கொத்தியே, என்னால் உனக்கு எந்த துன்பமும் வராது, எனக்கு உதவி செய்ய, இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு கெஞ்சிச்சு. இதற்கு உதவி செய்யணும், தனக்கும் ஆபத்து வரக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னுட்டு மரங்கொத்தி சிந்திச்சுது. அப்பதான் அதுக்கு ஒரு நல்ல வழி தோணுச்சு. சிங்கத்துக்கிட்ட வந்து, உன் வாயை தர அப்படின்னு சொன்னுச்சு. சிங்கமும் தன் வாய அகலமா திறந்துச்சு. சிறிய குச்சி ஒன்று எடுத்த மரங்கொத்தி

அதை சிங்கத்தின் வாய்க்குள்ள குறுக்கா நிற்கும்படி வச்சுது. சிங்கத்தால இனி வாய மூடவே முடியாது, ஏன்னா குச்சி தடுக்கும் இல்லையா. தனக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு இப்ப நினைச்சுக்கிச்சு மரங்குத்தி. சிங்கத்தின் வாய்க்குள்ள போனது அதோட தொண்டைக்குள்ள சிக்கியிருந்த எலும்பையும் தன் அழகினால எடுத்தது. அப்புறம் சிங்கத்தோட வாய்க்குள்ள இருந்து வெளியே வந்துடுச்சு. இனிமே நமக்கு ஆபத்துல அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. அங்கிருந்து பறந்து சென்று மரக்கிளையில் உட்காந்துக்குச்சு. உடனே சிங்கம், உனக்கு ரொம்ப நன்றி, நான் உன்னை ஏதாச்சும் செஞ்சிடுவேணும் அப்படின்னு பயந்துகிட்டுதான் நீ எங்கிட்ட வரல. ஏன்னா என்னோட குணம் அப்படி, என்னை பத்தி நீ அறிஞ்சது அவ்வளவுதான். ஆனா நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கும் போது நான் அதை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மரங்குத்திக்கு நன்றி சொல்லி தன்னோட குகையை நோக்கி நடந்து போயிடுச்சு. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பிரியா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓசு நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
1: உங்கள் கடை காரைக்கால்,
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: நேர்களே, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம், பூமியை குளிர்விப்போம், புவி வெப்பமயமாதலை தவிர்ப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி தொலைபேசி வழியினே விருப்பமாக மலர்கிறது. இந்த நிகழ்ச்சியில நீங்க டயல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பழைய பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0436823123123. இன்னொரு நம்பர் 2994840. இன்னொரு நம்பர் 2995850. செல் நம்பர் 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
5: ராஜா முகமது.
0: சொல்லுங்க ராஜா முகமது சார்.
5: புதிய பூமி படத்துலயும் சார்.
0: சரி.
5: சின்னவளே முகம் சிவந்தவளேன்னு ஒரு பாட்டு.
0: சரி, பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றி.
5: நன்றி.

0: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
1: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும். தொலைபேசி வழி நேர்ப்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்க போறோம். வணக்கம்.
6: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கேன்.
5: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: திருவடை மருத ஒட்டம் நைட்டு போய் தோப்பு தெரு மூர்த்தி சார்.
5: மூர்த்தி சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
6: திரிசூலம் பாட்டு
5: இருந்தேன்,
6: திருமாலின் திருமார்பில் அந்த பாட்டு
5: கொடுங்க. அனைத்து சரி, எல்லாருக்காகவும் வருது கீடு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
6: நன்றி சார்.

0: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
1: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி.

நெல்லில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி. வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷனோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லரி, திருநள்ளாறு ரோட், காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுதிற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்

0: உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் ஒளி விழா வரும். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
3: நகைகள், வெள்ளி கொலுசுகள் சலுகையில் வாங்கிட ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: இரவு மலர் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, இங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கங்க.
4: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு நினைத்ததை முடிப்பான் படத்தில் இருந்து.
0: சரி.
4: பூமலை தூவி.
0: சரிங்க. ரேடியோ எல்லாம் தொடர்ந்து கேளுங்க, பாட்டெல்லாம் கேளுங்க, இதே மாதிரி நிகழ்ச்சியில பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க ஜெகதீஷ்.
4: நன்றி.
0: சரிங்க.

0: திருவாரூர் ஸ்ரீமாட்டியின் 9வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் வருகின்ற அக்டோபர் 14 முதல் அக்டோபர் 25 வரை 9 நாட்களுக்கு 3000-க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிச்சய பரிசு உண்டு. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி திருவாரூர்.
1: நிகழ்ச்சியில் நாளை மாலை 4:30 வைக்கிங் வலையின் பிரீப்ஸின் #100.3 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் வலையின் பிரீப்ஸ். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை, விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை அன்காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3 தொலைபேசி வழி நேர் விருப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது. இரவும் மலரும் காலத்தை வென்ற காவிய கானங்களை அணிவகுப்பாக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்க, என்ன பாடல்கள் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கிற நம்ம அவளோட காத்திருக்கிறோம் இல்லையா. யார் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது தெரிஞ்ச ஜார்ஜ் சார்.
1: சொல்லுங்க ஜார்ஜ் சார்.
2: எனக்கு பாடும் பணமும் என்ற பரத்தில
1: சரி
2: என்ற பாடல்கள் சார் உங்களுக்காகவும் அனைத்து
1: நேர்களுக்காகவும். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. பாடல் கேட்டு ரசிங்க.
2: நன்றி,
1: நன்றிங்க.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: மிகிய நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஐஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமைதி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஐஆர்சி காமாக்ஸ்
4: ஜுவல்லர்ஸ்.
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஐஆர்சி காமாக்ஸ் ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடல் உறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
8: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
9: பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
10: ரோபோட்டிக், ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
12: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
11: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
13: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
14: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
15: கோபால் பல் பொடி.
3: இனிமையான இந்த இரவு பொழுதில் நம்ம NBC-யோடு 2.5 கலந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மணரும். இந்த இரவு பொழுதில் அங்கங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த சாரலோடு கூடிய மழையை சில இடத்துல இருக்குது, நல்ல மழையும் இருக்குது.

0: ஜில்னஸ் அப்படின்னா ஒரு கூலிங்னஸ் ரொம்ப அதிகமாக இங்கே பார்த்தாலும் இருக்கா. இந்த இனிமையான இரவு நேரத்தில் இந்த பாடல் கேட்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: அதம்பார் கலைச்செல்வி.
0: அதம்பார் கலைச்செல்வி, சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: பெரியெடுத்து பெண்ணல படத்துல இருந்து அன்று வந்தது அதே நிலா பாடு.
0: பிடிச்சமான அந்த பாடல் வரப்போகுது, கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
1: நன்றி சார்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியில் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்கடைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு

0: தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். பேரளம் சர்வோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பேரளம் சர்வோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
1: சர்வோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சர்வோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ், ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சர்வோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா, பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும். தொலைபேசியில் நேரிற்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்க போறோம். வணக்கம்.
3: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு? பூந்தோட்டம் முருகன். பூந்தோட்டத்துல வந்து எப்படி இருக்கு
3: மழை?
0: இப்ப வந்து அமைதியா இருக்கு, ஆனா ஜில்லுன்னு இருக்கு. என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு
0: சவாலை சமாளிப்படுத்துறது. சரி, என்ன கட்டுப்பாடு? ஜாலியா கேட்கலாம் பாட்டை ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேரிலே காற்றலில் கானலை வீசிக் கொண்டிருப்பதனும் காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மணரும். நேரம் 10:40 ஆற இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வராங்க கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கங்க.
3: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம். ஆண்டிப்பாளையத்துல இருந்து மதனசேகர் பேசுறேன்.
2: நல்லா பேசுங்க மதனசேகர் சார். சாப்பிட்டீங்களா?
3: பாட்டு
2: வரப்போது கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
3: நன்றி சார். நன்றி சார்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நிலையில் நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மணி 6:40 பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குகிறார் எழுத்தாளர் ரேனா தமிழ்வாணன் அவர்களின் நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ரூட்டி.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். நெல்லில் நள்ளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், போஸ்டர், அலுவலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலையின் 100.3 நாலு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இனிமையானது இரவு பொழுதில் இன்பேசியோடு இரண்டர கலந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும். நேர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து உங்களுக்கு பிடிச்சமான பாடலை கேட்கறதுக்காக டயல் பண்ணி நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து வர போறாரு அப்படின்னு கேட்க அவளோட காத்திருக்கிறோம். கேட்டுலாம் வணக்கம்.
4: ஹலோ, சந்திரன் மந்தல், சந்திரசேகர் சார்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
4: உத்தம புத்திரல அந்த புத்தாட்டம் பாட்டு ஒண்ணு போடுங்களா? யாரடி நீங்க இந்த மழையில ஜாலியா கேட்போம்.
0: சரிங்க, ஜாலியா கேளுங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு சந்திரசேகர் சார், நன்றி.

0: விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மேலே நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பேரணம் சரோ CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவு மலர் நிகழ்ச்சியோடு நேர்களுக்கு உளமிணிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உளம் கிணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியன் சேலம் மங்களின் மங்கள் கோபால் பல்படி விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி பேரளம் சரோ CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
5: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 இதமான இந்த இரவு பொழுதில் இன்பேசியோடு இரண்டரை கலந்திருக்கிறோம். இது இரவும் மலரும் மலைச்சாரலோடு இந்த இனிமையான பாடலை கேட்கும் போது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில தொலைபேசியில் நேரிட்ட நிகழ்ச்சியின் வழியாக வரக்கூடிய அடுத்த நேயர் நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம்.
13: வணக்கம் சார்.
4: வணக்கங்க.
13: பிரதாபராமபுரம் கவியரசன்.
4: சொல்லுங்க கவியரசன் சார்.
13: பயணம் படத்துல இருந்து சார், தென்றலுக்கு என்று வயது 16.
4: சரிங்க, உங்க பிடித்தமான அந்த பாடலை கேட்கலாம்.
13: ரொம்ப
4: நன்றி.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நேரம் சந்திக்கலாம். வணக்கம் சொல்லுங்க சிவா சார், என்ன பாட்டு வேணும்? சரிங்க, நேரம் குறைவா இருக்கனால பாடலை கேட்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு. சரிங்க சரிங்க.

0: வீரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்க பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
2: ரோபோட்டிக் ஏசி பஸ் ஏசி கிளாஸ் ரூம்களுடன் தரமான கல்வியை தருகிறது பேரளம் சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கரா பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றலையில் நாளை நாளை நம்மளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நேரில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நனமா. உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள். நாளை காலை உடையுறப்பில் 6 மணிக்கு குரலோசை, நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பெங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமைதி கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மேலனைக்குடி ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் சி ஹேமந்த். 7 மணிக்கு புது பொழுது ஒளி விழா வரும். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:35 புது பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சியிலேயே சேவை செய்திகள் இடம்பெறும். 8 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரியின் பாட்டு பட்டாசு. 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் மலையில் பிரேப்ஸின் பாட்டு பட்டாசு. நாளை காலை 9 மணிக்கு உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர்பிரைசஸ் நலமாய் வாழ. நிகழ்ச்சியில் மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். 9:05 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூலின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் வில்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். 10:05 இது எங்க ஏரியா, நாகப்பட்டினம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி கேட்கலாம். 11:30 அப்துல் கலாம் எனும் அறிவிச்சுடர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் புத்தக திறனாய்வு கலந்துரையாடல். பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் சி ஹேமந்த். 12:10 பரிமாற்றம், உதவுவதில் வேண்டும் கவனம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ். நேர்களை 1:30 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோயில் நிலையத்தின் படைப்பாக கேட்கலாம். 1:55 பாட்டு பேட்டி. 2 மணிக்கு மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியில் திருவாரூர் மயக்கவியல் மற்றும் வலி நீக்கியல் சிறப்பு வல்லுநர் டாக்டர் மோனிகா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு

0: local authorities' instructions. In men's cricket, West Indies defeated hosts India by 24 runs in the fourth T20 International in Hyderabad tonight. Chasing a target of 248 runs, India were all out for 223 in 19.4 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. துயிலும் முன் ஒரு நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் செயல்பாடே பிற்காலத்தில் வரலாறாக மாறுகிறது என்கின்ற கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய இந்த இனிய சிந்தனையோடு நேர்லயத்துடன் 100.3 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நம்மளத்தினுடைய மாலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நம்மளத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நீர்களே. ஜெய்ஹிந்த்.